ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சகாண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 27 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆணி திங்கள் 3 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 17 தேதி புதன்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:55. மங்கள இசை இன்று இடம்பெறும் ராகம் பூபாலம்.

0: மங்கள இசை கேட்டீர்கள். இன்றைய குறளமுதம் அதிகாரம் 107, இரவு அச்சம், குறள் எண் 4. இடமெல்லாம் கொள்ளா தகையத்தே இடமில்லா காலும் இரவு ஒல்லா சால்பு. பொருள்: வேறு வழி தெரியாத போதும் பிச்சை எடுக்காமல் இருப்பது உலகம் கொள்ளாத அளவு பெருமையுடைய செயல் என்பதாகும் இந்த குறளுக்கான பொருள். குறளும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 107, இரவு அச்சம், குறள் எண் 4. இடமெல்லாம் கொள்ளா தகையத்தே இடமில்லா காலும் இரவு ஒல்லா சால்பு. வேறு வழி தெரியாத போதும் பிச்சை எடுக்காமல் இருப்பது உலகம் கொள்ளாத அளவு பெருமையுடைய செயல் என்பதாகும் இந்த குறளுக்கான பொருள். குறளமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல். இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள்: காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் க. அம்சப்ரியா அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் நீலகிரி உயிர்கோளத்தில் காணப்படும் பழங்குடி மக்களின் இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை குறித்த தகவல்கள் வழங்குபவர் லாமுவேல் அவர்கள். 7:00 காலை கதிர், நலமுடன் வாழ சர்க்கரை நோய் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்குகிறார் மருத்துவர் ஏஞ்சல் சன்னி அவர்கள். தொடர்ந்து திரைகாணும் நிறைவாக சட்டமறிவோம். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தடுப்புச் சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் இடம்பெறும். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா. பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணி பல்லவம் புதின தொடரின் 3வது பருவம். நிறைவாக சிகரம் தொடு. உதகை அரசு கலைக்கல்லூரி தாவரவியல் துறை கௌரவ விரிவுரையாளர் ஜே. ஜெயராமன் அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள் ஆகியன இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 டீ கடி பேச்சு நகைச்சுவை நிகழ்ச்சி. தொடர்ந்து திரைகாலம். 8:45 12வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சி இடம்பெறும். 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 உழவர் மனம் நேயர்களின் கருத்து பகிர்வு. 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். தலைப்பு தோல்வி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பண்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீரமலை நேரம் தோடர் பாடல்கள். 2:30 உழைப்பவர் அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலில். 3:02 ஹலோ கூட்டி. 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. விடுகதைகள் மற்றும் பழமொழிகள். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இடம்பெறும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னையஞ்சல். 6:40 பெட்டதகமலு, படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகானம். 7:10 தேனி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும், தேசிய வேளாண் காடுகள் கொள்கை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியமாக இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை. 10:45 காற்றோடு கலந்திடவா. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani. The news read by Tanvi Khurana. The French city of Avignon remains the epicenter of global diplomacy today as the G7 summit enters its crucial phase. With India participating as a partner country, all eyes are firmly set on a highly anticipated bilateral meeting between Prime Minister Narendra Modi and US President Donald Trump, scheduled for later today on the sidelines of the summit. This marks the first face-to-face meeting between the two leaders since they last met in Washington, D.C. in February 2025. During today's engagement, they are expected to hold wide-ranging discussions to deepen bilateral cooperation across multiple sectors while also deliberating on pressing regional and global issues of mutual interest. Yesterday, Prime Minister Narendra Modi undertook extensive diplomatic outreach on the sidelines of the G7 summit in Avignon, France, holding bilateral meetings with leaders from Canada, United Kingdom and UAE yesterday. He also met and interacted with the leaders of several other countries on the sidelines of the G7 meeting. The Ministry of External Affairs said that during the meeting, Prime Minister Modi and his Canadian counterpart Mark Carney welcomed the positive momentum in India-Canada relations and reaffirmed their commitment to building a forward-looking strategic partnership. During his meeting with British Prime Minister Keir Starmer, Prime Minister Modi reviewed the progress in India-UK relations under Vision 2035. Prime Minister Modi also met UAE President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan on the sidelines of the G7 summit. The two sides called for continued free, safe and unimpeded navigation, trade and commerce through the Strait of Hormuz. Prime Minister Narendra Modi addressed the outreach session on forging new partnerships and rebuilding international solidarity at the G7 summit in Avignon, France yesterday. Ministry of External Affairs informed that during the session, the Prime Minister underscored the importance of trust in building international partnerships, especially in an increasingly interconnected world. During the meeting, the Prime Minister also highlighted that India has always followed a humanitarian first approach. He said this is reflected in India-led initiatives such as the International Solar Alliance, the Coalition for Disaster Resilient Infrastructure, the Global Biofuel Alliance, Mission Life, and the Ek Ped Makinam campaign. He further said that India's vision of international partnership is rooted in the timeless philosophy of Vasudeva Kutumbakam, the world is one family. The G7 nations have announced a series of initiatives to strengthen global health and development cooperation with several partner countries, including India. The G7 leaders called for a coordinated international response to the re-emerging Ebola outbreak in the Democratic Republic of Congo and Uganda. India, Egypt, Kenya and South Korea joined the appeal for enhanced measures, including contact tracing, border surveillance and community engagement. Home Minister Amit Shah chaired a crucial meeting in New Delhi yesterday on the long-pending Kishau multi-purpose dam project aimed at the rejuvenation of the Yamuna River. In a statement, Home Ministry said that Himachal Pradesh, Uttarakhand, Delhi, Uttar Pradesh, Haryana and Rajasthan have agreed to sign a memorandum

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
1: நாளை எனும் பாதை. நாளை என்பது நாட்காட்டியில் இருக்கும் ஒரு தேதி மட்டும் அல்ல, அது நாம் இன்று எடுக்கும் முடிவுகளின் விளைவு. நாளை என்னும் சொல்லில்தான் எத்தனை நம்பிக்கைகள், எத்தனை வினாக்கள், எத்தனை எத்தனை கனவுகள். நேற்றைய பொழுதை நாம் மறுபடியும் நம் கைகளில் பிடிக்க முடியாது. வாழ்வை புரிந்தவர்கள் இறந்த காலத்தை தூக்கி சுமப்பதில்லை. இன்றைய நாள் நாம் எதிர்பார்த்ததைப் போல் இல்லை என்று புலம்பித் தீர்ப்பவர்கள் உண்டு. ஒரு சிலரே இன்றைய தினம் என்னும் சொத்து மேலவும் கிடைக்காது என்று புரிந்து வைத்திருப்பர். நாளைய தினம் குறித்து எல்லோருக்கும் ஆயிரம் ஆயிரம் எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆக நேற்று என்பது நினைவுகள், இன்று என்பவை நடப்பவை, நாளை என்பது நம்பிக்கை. இதை சரியாக புரிந்து செயல்படுகிறவர்கள் நாளை எனும் பாதையை பொது பாதையாக்குகிறார்கள். நாளை என்பது வெறும் கால அளவு அல்ல, அது மனித மனத்தின் மிகப்பெரிய கனவு. இன்று கவலையில் இருப்பவர்களுக்கும் தோல்வியோடு இருப்பவர்களுக்கும் நாளை என்பது சிறு நம்பிக்கை வெளிச்சம். வெற்றியை தவறவிடுகிறவர்களுக்கு நாளை என்பது வெளிச்சச் சுடர். இன்று என்னால் இச்செயலை செய்ய முடியவில்லை, நாளை முயற்சிப்பேன், இந்த வாக்கியம் தரும் வெளிச்சம் வாழ்வின் உறுதிப்பாடாகிறது. நாளை என்பது நேர்பாதையாகவோ மலைப்பாதையாகவோ ஆபத்தானதாகவோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நாளை என்ற சொல்லினை நம்பிக்கையோடு அணுகினால் இருளுக்கு வெளிச்சமாகவும் தெளிவான பாதையாகவும் அடையாளமாகும். ஒரு குழந்தை எத்தனை முறை விழுந்து எழுந்தாலும் நாளை நாம் நன்றாக நடக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடுதான் விழுந்து விழுந்து எழுகிறது. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு திசை மாற்றம். தோல்வி நம்மிடம் சொல்வதெல்லாம் ஒன்றே, இந்த பாதை மட்டுமல்ல இன்னொரு பாதையும் இருக்கிறது, நம்பிக்கையோடு பயணத்தை தொடரலாம் என்பதே. நாளைய பொழுது பொன் செழிக்கும்படியாக இருக்க வேண்டும் என்றால் சிந்தனையை நல்ல எண்ணங்களால் சீர்படுத்த வேண்டும். எப்போதும் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்று நினைத்தல் வேண்டும். நாம் எப்படி சாதிப்பதற்கான முழு ஆற்றலையும் உடையவர்கள் என்று எண்ண வேண்டும். சாதித்த சாதனையாளர்களின் கருத்துக்களை உள்வாங்கினால் இப்பண்புகள் மேலோங்கும். நாம் செய்யும் செயல்கள் மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமைதல் வேண்டும். நமக்கான செயல்கள் ஒரு எல்லைக்குள் நம்மை நிறுத்தும், ஆனால் மற்றவர்களுக்காக செய்யும் செயல்களோ நீண்ட காலம் பயன் தரும், கனிமரங்களைப் போல சுவை தரும். நாளை எனும் பாதை நமக்கான நம்பிக்கையான பாதையாக இருக்க வேண்டும் எனில் அறிவிலே தெளிவு வேண்டும். எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்துவிட வேண்டும். அப்படி திட்டமிடுகிற செயல்கள் எப்போதும் வெற்றிகளை மட்டுமே தருகின்றன. கடைசி நேரத்தில் பதட்டத்துடன் எச்செயலையும் செய்தல் கூடாது. எந்தெந்த காலங்களில் நாம் எதை செய்து முடித்துவிட வேண்டும் என்று நாட்குறிப்பேட்டில் எழுதி வைத்துக் கொண்டு செயல்பட்டால் சிறு சிறு செயல்களும் பெரிய செயல்களுக்கு உறுதுணையாக அமையும். காலத்தை நாம் நம் கைகளுக்குள் வைத்திருந்தால் வெற்றிகள் எப்போதும் நம் வசம்தான். நாள்தோறும் பின்பற்றும் கால அட்டவணை வெறும் பட்டியல் அல்ல, நாளைய தினத்திற்கான ஒளி விளக்குகள். இறுதி நேர பரபரப்பையும் குழப்பங்களையும் தவிர்க்க இது உதவும். எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையை தக்க வைத்திருந்தால் நாளை எனும் பாதை வாசனைமிக்க மலர்பாதையாக அமையும். எப்போதும் யாரையேனும் குறைகூறி கொண்டிருப்பவர்கள் எதிர்மறையான சிந்தனை உடையவர்கள், எல்லா கருத்துகளுக்கும் பொருத்தமில்லாமல் எதிர்கருத்துக்களை கூறிக்கொண்டிருப்பவர்கள், இவர்கள் நம் பாதையின் தடை கற்கள். இவர்களை கவனமாக தவிர்த்தால் நம் பாதை தெளிவாகும், பயணம் சிறப்பாக அமையும். நம் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் மதிப்பளிக்கும் நண்பர்களிடம்தான் நம் வெற்றிகரமான எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக, நாளை எனும் பாதை வெற்றி பாதையாக அமைய வேண்டுமெனில் தெளிவான திட்டமிடுதல், நம்பிக்கையான உழைப்பு, ஆரோக்கியமான சிந்தனை, மற்றவர்களையும் கொண்டாடும் இயல்பு, நல்ல நண்பர்களை பக்கபலமாக தக்க வைத்தல், நேர்மறையான எண்ணங்கள், நன்றி உணர்வுடன் எல்லோரையும் பாராட்டல், சான்றோர்களின் நட்பு, நேரத்தை சரியாக கடைபிடித்தல், எதிர்காலத்தின் மீது மட்டுமே கவனத்தை குவித்தல், இந்த பத்து முத்தான கருத்துக்களை செயல்படுத்தினால் நாளை என்னும் பாதை நம்பிக்கையூட்டும் சாதனை பாதையாக அமையும்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8. நேரம் 6:15.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: அருளிசை

0: மகாநதி சோபனா குடுவினர் பாடியது கேட்ட பாடல்.
1: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: तो उसका आत्मसम्मान बढ़ जाता है, वो अपना वर्तमान सुधारने के साथ ही बेहतर भविष्य के बारे में सोचने लगता है।
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை வளர்ச்சி மக்கள் நலன்.

0: ജൈനുല്ലാബുദ്ദീൻ ഫൈസിൽ കുടുവിനർ പാടിയത് കേട്ട പാടൽ.
1: ரஷ்யோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
2: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப்பு லோகோ தக்கு பானி பச்சானே காஹி நீ டீசென்ட்ரலைசேஷன் கா வி கேந்திரீகரண கா உஸ்கா பி எக் பஹத் படா மூவ்மெண்ட் ஹே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மெண்ட் ஹே.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை வளர்ச்சி மக்கள் நலன்.

உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 944-26-43-542 9442643542.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக தலைவர் அனுப்பியிருக்கும் வேளாண் பரிந்துரைகள். கேரட் பயிரில் நூற்புடு மேலாண்மைக்கு நடவு செய்யும்போது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் பின்னாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்ப் யூரியோசிலியம் லிலாசினம் 5 கிலோ 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் பரிந்துரைக்கப்படுகிறது.
2: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
3: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: கோவை விதை பரிசோதனை நிலைய விதை பரிசோதனை அலுவலர் அனுப்பியிருக்கும் செய்தி. விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். விதை பரிசோதனை மூலம் விதையின் தரத்தை அறிந்து பரிசோதனை செய்து விதைப்பதன் மூலம் மகசூல் பெற வாய்ப்புண்டு. கோவை விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு இஷ்டா அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதைகளை மாதிரி எடுத்து விதையின் தரத்தை உறுதி செய்து ஏற்றுமதிக்கு தகுதியான 6 நிற விதைக்குவியல் சான்றிதழ் மற்றும் 4 நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை இந்த ஆய்வகம் பெற்றுள்ளது. விவசாயிகள் மற்றும் விதை உற்பத்தியாளர்கள் இங்கு விதை பரிசோதனை செய்து விதையின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

இன்றைய நமது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியத்தில் தேசிய வேளாண் காடுகள் கொள்கை இது குறித்த நிறைய தகவல்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

விவசாயத்தில் நீர் பாசன முறையில் மேலாண்மை முறைகள் என்பவை மிக முக்கியமானவை. நடைமுறையில் உள்ள பாசன முறைகளை காட்டிலும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் பாசனம் செய்ய 25 முதல் 30% மனித உழைப்பு சேமிக்கப்படுகிறது. மேலும் இந்த முறையில் நிலத்தின் மேற்பாசன முறைக்கு தேவைப்படும் அளவு சமன் செய்ய

0: வரப்புகள் பாசன வாய்க்கால் அமைக்கவும் தேவையில்லாததால் ஆட்களின் தேவை குறைவதோடு சாகுபடிக்கு கிடைக்கும் நிலப்பரப்பும் அதிகரிக்கின்றது. சொட்டுநீர் பாசன முறையை கொண்டு மிக அதிகமான பரப்பினை சிறு பகுதிகளாக வரையறை செய்து கொண்டு தொடர்ச்சியாக பாசனம் செய்யும் வகையில் இந்த நீர் மேலாண்மையை கையாள முடியும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். மாநில செய்திகள் தொடர்கிறது.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும் மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏலியன் நகரில் G7 அமைப்பு உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சர்வதேச அமர்வில் நேற்று உரையாற்றிய அவர், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடல்சார் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலக நாடுகளை இணைக்கும் கடல்வழி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அனைத்து நாடுகளின் பொறுப்பு என்றும் அவர் கூறினார். எந்தவித அச்சமும் இன்றி மாலுமிகள் தங்களது பணியை செய்யக்கூடிய பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளைகுடா பகுதியில் நிலவும் மோதல்கள் நட்பு நாடுகளின் உயிர் மற்றும் உடைமை இழப்புகளுக்கு காரணமாக அமைந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக ஓமன் வளைகுடா பகுதியில் அமெரிக்க படைகளின் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணிபுரிந்த இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் கவலையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளிப்படுத்தினார். மேற்காசியாவில் அமைதிக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதை வரவேற்பதாக கூறிய அவர், இத்தகைய மோதல்களுக்கு பேச்சுவார்த்தை, ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு மூலமே நிலையான தீர்வை காண முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். G7 அமைப்பின் மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு என்பது வெறும் அடையாளமாக மட்டுமின்றி மிகவும் முக்கியமான உத்திசார்ந்த நடவடிக்கையாக மாறியுள்ளது என்றும் அவர் கூறினார். மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மன்னர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே, கென்ய அதிபர் திரு வில்லியம் ரூட்டோ, ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டகைச்சி, எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபதே அல் சிசி, தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியூங் ஆகியோரை சந்தித்து பேசினார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின்போது இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிஜேபியுடன் ரகசிய உறவு வைத்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியதை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சி தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மதசார்பற்ற கட்சிகளின் ஒற்றுமைக்கு பாடுபடும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் அரசு நலத்திட்ட உதவிகளை நேற்று வழங்கி பேசிய அவர், அரசு பொறுப்பேற்ற பின்னர் கல்வி, சுகாதாரம் மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றும் வகையில் அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும், அரசு நலத்திட்ட உதவிகள் தாமதமின்றி பயனாளிகளிடம் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுக கூறியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான திரு தங்கம் தென்னரசு, ஏராளமான வாக்குறுதிகளை தெரிவித்து ஆட்சிக்கு வந்துள்ள தவேக அதை நிறைவேற்ற முடியாது என்ற உண்மையை மறைப்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக கூறினார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு பொதுமக்கள் புதிய அரசுக்கு நிர்பந்தம் அளித்து வருவதால் மக்களின் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை திசை திருப்பவே வெள்ளை அறிக்கையை தவேக அரசு வெளியிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை வரும் 18ஆம் தேதி கூட உள்ள நிலையில் அவசரமாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார்

0: கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களுக்கு அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதை மறைமுகமாக மக்களுக்கு உணர்த்தவே இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. தற்போது இந்த அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் 4 அலகுகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 5வது அலகிற்கான அணு உலை அழுத்த கலன் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி பெற்ற பிறகு நேற்று நிறுவப்பட்டது. சுமார் 320 டன் எடையுள்ள பிரம்மாண்டமான அழுத்த கலன் சிறப்பு கிரேன் மூலம் உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி பொருத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றால் அந்நாட்டு அதிபர் திரு செலன்ஸ்கி மாஸ்கோவிற்கு வருகை தந்து நேரடியாக பேச்சு நடத்த வேண்டும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ரஷ்யாவின் தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தி துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நிபுணர்களின் உயர்மட்டக் குழு வழங்கிய பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கான கால வரையறை கொண்ட செயல் திட்டத்தை தேசிய தேர்வு முகமை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கல்விக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு வலியுறுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். சமூக வலைதளத்தில் பெண்களை இழிவுபடுத்திய 2 கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலி அருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வழங்கினார். அரக்கோணம், திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டயப் படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மொத்தமுள்ள 3 போட்டிகளில் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று 1-0 என்ற புள்ளிக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. அர்ஜென்டினா அல்ஜீரியா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 9:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரியா ஜோர்டானை எதிர்கொள்கிறது. இன்றிரவு 10:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் காங்கோ அணியையும் நள்ளிரவு 1:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இங்கிலாந்து குரோஷியாவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும் மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது நீலகிரி உயிர்கோளத்தில் காணப்படும் பழங்குடி மக்களின் இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை குறித்த தகவல்களை வழங்குகிறார் இயற்கை ஆர்வலர் முனைவர் வி. லாமுவேல் அவர்கள்.
2: சோ, இந்த உயிரின பன்முகத்துவின் முக்கியத்துவத்தை பொறுத்தவரை நீலகிரி உயிர்கோள காப்பகம் ஒரு அரிய வகை உயிரினங்களை வந்து பாதுகாப்பதில் மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது. இது சுற்றுச்சூழல் சமநிலையை பேறுகிறது, மேலும் நீர்வளத்தை பாதுகாக்கிறது, அறிவியல் ஆராய்ச்சிக்கு இது உதவுகிறது, மேலும் இது சுற்றுலா வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்றத வந்து நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக நீலகிரி உயிர்கோள காப்பகத்தை பொறுத்தவரை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஒரு உயிருள்ள அருங்காட்சியமாக விளங்குகிறத வந்து நாம் வந்து பார்க்க முடியும். குறிப்பா சோளா காடுகள், குறிஞ்சி மலர்கள், நீலகிரித்தார், சிங்கவால் குரங்கு, யானைகள், புலிகள் போன்ற அரிய உயிரினங்கள் இந்த பகுதியில வந்து மிகவும் பெருமைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. சோ, இவற்றை பாதுகாத்து இயற்கையையும் மனித குலத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாப்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இதுல வந்து முக்கியமா வந்து இந்த நீலகிரி பயோஸ்பர் ரிசர்வை பொறுத்தவரை அநேக பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை வந்து இருக்கிறதும் பார்க்க முடியும். இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் அநேக தேசிய பூங்காக்கள், அநேக வனவிலங்கு சரணாலயங்கள் கூட இருக்கிறத வந்து நாம் வந்து பார்க்க முடியும். குறிப்பா வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதுமலை புலிகள் காப்பகம், முக்குருத்தி தேசிய பூங்கா, சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் இதுல வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்ததாக கர்நாடகாவை பொறுத்தவரை பந்திப்பூர் தேசிய பூங்கா, நாகர்கோல் தேசிய பூங்கா இந்த கர்நாடகா பகுதியில் அமைந்திருக்கிறது. கேரளா மாநிலத்தை பொறுத்தவரை வயநாடு வனவிலங்கு சரணாலயம், சைலண்ட் வேலி தேசிய பூங்கா ஆகிய பூங்காக்கள் வந்து இந்த நீலகிரி பயோசோ ரிசர்வ் அதாவது பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக வந்து இதில் வந்து இருக்கிறத பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த பகுதிகளில் விலங்குகள், உயிரினங்கள், பூச்சிகள், பறவைகள் மாத்திரமல்ல அநேக பழங்குடியின மக்கள் கூட இங்கே வாழ்கிறத வந்து நாம் வந்து பார்க்க முடியும். குறிப்பாக வந்து நீலகிரி மலைகளில் பல பழங்குடியின மக்கள் வந்து வாழ்கின்றனர். குறிப்பாக வந்து தோடர், கோத்தர், இருளர், குறும்பர், பணியர், நாயக்கர் இவர்கள் வந்து மிகவும் முக்கியமானவர்கள். இவர்கள் வந்து இந்த நீலகிரி பயோஸ்பர் ரிசர்வில் மிகவும் பரந்து காணப்படுகின்றனர். இவர்கள் வந்து இயற்கையோடு வந்து இணைந்து வந்து வாழக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். ஸோ, இயற்கையை பாதுகாப்பது குறித்து இவர்களிடம் பாரம்பரியம் அறிவு வந்து நிறைய இருக்கிறத வந்து பார்க்க முடியும். அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எந்த மரத்தை வந்து நாம் வந்து சாப்பிடணும், எந்த மரத்தை நாம் வந்து வெட்டக்கூடாது, அதை எப்படி பாதுகாக்கணும். ஸோ, இந்த இயற்கை அறிவு அதாவது இந்த சூழ்நிலையை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்ன்ற அந்த அறிவு வந்து அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கிறத வந்து நாம் பார்க்க முடியும். இவர்கள் வந்து இந்த இயற்கையை பாதுகாப்பதில் அதாவது இந்த வனங்களை பாதுகாப்பதில் இவர்கள் வந்து முக்கிய பங்கு வந்து வகிக்கிறத வந்து நாம் வந்து பார்க்க முடியும். இங்கே நீலகிரி காடுகளை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவின் நீர்த்தொட்டி ஆகியவை வந்து கருதப்படுகின்றன. இந்த நீலகிரி உயிர்கோள பகுதியில் பல ஆறுகள் வந்து இந்த பகுதியில் வந்து தோன்றுகிறத வந்து நாம் வந்து பார்க்க முடியும். இவை வந்து இதில் வளரக்கூடிய காடுகள் இந்த மழை நீரை வந்து அதிகமாக சேமித்து நிலத்தடி நீரை வந்து அதிகரிக்கிறது வந்து உதவுகிறது. மேலும் ஆறுகளுக்கு வந்து திரளான நீர்த்திறனை வந்து அது வழங்குகிறத வந்து நாம் பார்க்க முடியும். மேலும் வந்து வறட்சியை வந்து இது வந்து குறைக்கிறத வந்து பார்க்க முடியும். அடுத்ததாக இது வந்து சுற்றுலாத்துறையை கூட இது மேம்படுத்துதுன்னு பார்க்கணும். ஸோ, நீலகிரியை பொறுத்தவரை நாம் வந்து சுற்றுலாவுக்கும் மிகவும் பிரபலமான ஒன்று. ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே வர்றதை வந்து நாம் வந்து பார்க்க நீலகிரியை பொறுத்த வரைக்கும் அது இயற்கை அழகும் குளிர்ந்த காலநிலையும் கொண்ட மக்களை ஈர்க்கின்ற ஒரு முக்கிய பகுதியாக வந்து இருக்கிறது. ஸோ, அதே சமயத்தில் வந்து இந்த நீலகிரி உயிர்கோள காப்பகம் பல சவால்களை வந்து எதிர்கொள்கிறத வந்து நாம் வந்து பார்க்குறோம்.

0: இயற்கையின் ஒளி நிகழ்ச்சியில் இதுவரை நீலகிரி உயிர்கோளத்தில் காணப்படும் பழங்குடி மக்களின் இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை குறித்த தகவல்களை வழங்கினார் இயற்கை ஆர்வலர் வி. லாமுவேல் அவர்கள்.
1: குழந்தைகளிடம் இருந்து தொடங்குகிறது தூய்மை. சாக்லேட் பிஸ்கட் கவர்களை வீதிகளில் போடாது குப்பை தொட்டியில் போடுவது கடமை. நம் குழந்தைகளுக்கு கற்றுத்தருவோம், குப்பைகள் இல்லா சுற்றுப்புறத்தை உருவாக்குவோம்.
2: நேரம் 7 மணி.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் டாக்டர் ஏஞ்சல் அவர்கள்.
4: டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வந்துடலாம்? ஒன்னாவதாக கண்களில் பார்வை மங்கலா வருது. இது குளோகோமா, கேட்ராக்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுக்கு டயபெட்டிஸ் தான் மிக முக்கிய காரணம்னு சொல்லலாம். நம்ம கண்களிலே ரெட்டினா பக்கத்தில் இருக்கிற ரத்த நாளங்கள் சிதை ஏற்படும், அதனாலே தான் பார்வையும் மங்கலாவது. இதுக்கு டயபெட்டிஸ் ரெட்டினோபதின்னு கூட சொல்றேன். இன்னொன்னு, ரத்த நாளங்கள் பாதிக்கப்படுறதுனாலே ஹார்ட்டுக்கு பிரச்சனை வருதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலே கொரோனரி ஆர்டரி டிசீஸ், ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்துடும். பிரெயின்ல இருக்கிற ரத்த குடலுக்கு பாதிப்பு வரும்போது தான் ஸ்ட்ரோக், பராலிசிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ரத்த நாளங்களுக்கு மட்டுமே அல்ல, நரம்புகளிலும் பாதிப்பு வந்துடும். இதுக்கு தான் டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்றது. இதனாலே மரத்து போதல், உருத்தும் உணர்வு, எரிச்சல் உணர்வு, தாசை பிடிப்பு என்னிவையெல்லாம் வந்துடும். இன்னொன்னு தான் டயபெட்டிஸ்னாலே கிட்னிக்கு பாதிப்பு வருது. இதுக்கு டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்றேன். எகெயின் கிட்னிக்கு இருக்கிற ரத்த நாளங்களுக்கு பாதிப்பு வந்துடுறேன். இதனாலே கிட்னியோட வடிகட்டும் திரை கம்மியாவது, அதனாலே புரோட்டீன் லீக் கூட ஆகுது. இந்த பேஷன்ஸுக்கு கண்ணுக்கு சுத்தும், கால்கள் கைகளுக்கெல்லாம் வீக்கம் வந்துடும். சடனாவே பிபி ஜாஸ்தி ஆயிடும். கால்களுக்கு போற ரத்த குழல் நரம்புக்கு பாதிப்பு வரும்போது மெதுவாக காயம் குணப்படுத்துது. இனி சுகர் பேஷன்ஸுக்கு என்னென்ன ஃபுட்டு சாப்பிடலாம், என்னென்ன ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, இது எல்லாருக்குமே வேற டவுட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன ஃபுட்டு சாப்பிடலாம்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் முதலாக ஃப்ரூட்ஸ் என்னென்ன சாப்பிடலாம். ஃபைபர்ஸ் ஜாஸ்தி இருக்கிற ஃப்ரூட்ஸு சாப்பிட்றது நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஃபைபர்ஸ் ரத்தத்தின் சர்க்கரை அளவு வேகமாக மேலேறது தடுக்கும். ஸோ இந்த கொய்யா பழத்திலெல்லாம் 100 கிராம் கொய்யா பழத்தில் 5.4 கிராம் ஃபைபர் இருக்குது. ஸோ இது சர்க்கரை அளவு ரொம்ப வேகமாக மேலேறது தடுத்துடும். இன்னொன்று அவக்காடோ, வெண்ணெய்ப்பழம், பப்பாளி, ஓரஞ்சு இல்லைன்னா சாத்துக்குடி, ஞாவல் பழம், பேரிக்காய் இதெல்லாமே சாப்பிட்றது நல்லது தான். இன்னொன்று உலுவை ஃபுட்டில் ஆட் பண்ணுறது சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. நெல்லிக்காய், பச்சை இலை காய்கனிகள், பதாம், மீன், கேரட்டு, பூண்டு, எக்கு, ஹோல் கிரீன்ஸ் இதெல்லாமே ஜாஸ்தி சாப்பிட்றது நல்லதுதான். இதில் எல்லாமே கிளைசேமிக் இண்டெக்ஸு கம்மி தான். அப்படின்னா சுகரோட லெவல் ரத்தத்தில் ஜாஸ்தி ஆகிறது கொஞ்சம் கம்மியாக தான் ஜாஸ்தியாகும், ரொம்ப ஸ்பீடில் ஜாஸ்தியாக மாட்டேன். இனி என்னென்ன ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, அதில் முக்கியமாக அரிசி இருக்குது, கேக்கு, ஐஸ்கிரீம், பொட்டட்டோ, சுகரு இதெல்லாமே கம்மி பண்ணணும். என்னென்ன பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டுச்சுன்னா வாழைப்பழம், மாங்காப்பழம், அன்னாசி, தர்பூசணி இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணும். ஃபுட்டு சாப்பிடும்போது எப்பவும் பார்க்க வேண்டியது தான் ஃபுட் பிளேட்னு சொல்கிறது. அப்படின்னா ஒரு ஃபுட் பிளேட்டில் 1/4 தான் கார்போஹைட்ரேட்டு, இன்னொரு 1/4 நான்வெஜ் தான், அப்படின்னா மீன், முட்டை அந்த மாதிரி எல்லாம். இன்னொன்று ஹாஃபில் பழங்களும் பச்சைக்கறிகளும் தான் சேர்த்துருக்கணும். இப்படி நல்ல கரெக்டாக டயட் கண்ட்ரோல் பண்ணுறேன்னா சுகரு ஜாஸ்தியாவது ஓரளவு வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
3: நலமுடன் வாழ.
1: நிகழ்ச்சியில் இதுவரை சர்க்கரை நோய் குறித்த பல்வேறு தகவல்களை பொதுநல மருத்துவர் டாக்டர் ஏஞ்சல் அவர்கள் வழங்க கேட்டோம்.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
5: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
6: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
5: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள் வழங்கும் பல்வேறு பயனுள்ள தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: நாம் சமூகத்திலே பல்வேறு பிரிவை சார்ந்த மக்களுக்கான சட்டங்களை குறித்து ஆராய்ந்து வருகின்ற வேளையிலே, இந்த சமுதாயத்திலே இருக்கிற மக்களில் மிகவும் வீக்கர் செக்ஷன் என்று சொல்லப்படுகிற, அதாவது திறன் குறைந்து இருக்கக்கூடியவர்களை பற்றியான சட்டங்கள் குறித்து நாம் இன்றைக்கு பேசலாம் என்றிருக்கிறோம். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம். இந்த மாற்றுத்திறனாளிகள் சட்டம் 1995 இயற்றப்பட்டது. இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை நிலைநாட்டவும் சமுதாயத்தில் அவர்களுக்கு சமமான வாய்ப்புகளை வழங்கவும் மாற்றுத்திறனாளிகள் சம வாய்ப்புகள் உரிமைகள் மற்றும் முழு பங்கேற்பு சட்டம் 1995 கொண்டுவரப்பட்டது. இச்சட்டம் பிப்ரவரி 7, 1996 முதல் நாடு முழுவதும் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னவென்று பார்த்தால், அங்கீகாரம், அதாவது குறைந்தது 40% மாற்றுத்திறன் உடையவர்களை இச்சட்டம் மாற்றுத்திறனாளிகளாக அங்கீகரிக்கிறது. அவர்களுக்கான கல்வி உரிமை, 18 வரை உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் இலவச கல்வி வழங்குவதை அரசுகள் உறுதி செய்ய வேண்டும். மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் மாநில அரசாங்கமாக இருந்தாலும் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 18 வரை உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் இலவச கல்வி வழங்குவதை அரசுகள் உறுதி செய்ய வேண்டும். வேலைவாய்ப்பு, அதேபோன்று அரசு துறைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்க இச்சட்டம் கட்டாயமாக்கியது. இதில் பார்வையற்றோர், காது கேளாதோர் மற்றும் கை கால் ஊனமற்றோர் ஆகியோருக்கு 1% ஒதுக்கீடும் உள்ளடங்கும். சமூக பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு, மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான பாகுபாடுகளை தடுத்தல், தொழில் பயிற்சி அளித்தல் மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை அளித்தல் ஆகியவை இதில் அடங்கும். மாற்றுத்திறனாளிகளுக்காக அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்காக மாற்றுத்திறனாளிகள் எளிதாக பயன்படுத்தும் வகையில் சாய்தள மேடைகளை, ரேம்ப்ஸ் போன்ற தடையில்லாத சூழலை உருவாக்குதல், மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை உலக அளவில் மேம்படுத்தும் வகையில் ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்திய நாடுகளின் பிரகடனத்தை ஏற்று இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கு மேம்பட்ட பல புதிய உரிமைகளை வழங்க இச்சட்டம் நீட்டிக்கப்பட்டு அதற்கு பதிலாக மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் என்று 2016 முதல் தற்போது வரை நடைமுறையில் உள்ளது. இந்த சட்டத்தின் தற்போதைய புதிய திருத்தங்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் பற்றி விரிவாக இந்த சட்டத்தினுடைய சட்ட முன்வடிவை நாம் பார்க்கும் பொழுது அவை நிச்சயமாக நாம் அத்தனை பேருக்கும் தெளிவாக தெரியும். இதுபோன்று மாற்றுத்திறனாளிகளுக்காக சட்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக பல்வேறு வகையான மாற்றுத்திறனாளிகளை மேம்படுத்துவதற்கும் அவர்களுக்கு உண்டான உரிமைகளை பெற்றுத்தருவதற்கும் அவர்களுக்கு தேவையான அனைத்து நலன்களை பேணுவதற்காகவும் உருவாக்கப்பட்டதுதான் இந்த மாற்றுத்திறனாளிகள் சட்டம். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகளை PWD Act 1995 என்கின்ற சட்டத்தின்படியாக அவர்களுக்கு இயலாமை என்பது ஒரு நபரின் உடல் உணர்ச்சி அறிவுசார் அல்லது மன செயல்பாட்டை பாதிக்கும் நிலைமைகளை குறிக்கிறது.
1: இதுவரை மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள் வழங்கிய பல்வேறு பயனுள்ள தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ OTFM விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 944-26-43-542 9442643542.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். இந்த மாநாட்டில் இந்தியாவும் பங்கேற்றுள்ள நிலையில் இரு தலைவர்களுக்கிடையே நடைபெறவுள்ள இந்த சந்திப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வாஷிங்டனில் இரு தலைவர்களும் சந்தித்து பேசிய பின்னர் முதல் முறையாக இப்போது சந்திக்கிறார்கள். பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது, பரஸ்பரம் நலன் சார்ந்த ஆசிய மற்றும் சர்வதேச முக்கிய பிரச்சினைகள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளனர். தற்போதைய உலகளாவிய சூழலில் சிக்கலான பிரச்சினைகளுக்கு சர்வதேச சமூகம் இந்தியாவை முக்கிய நாடாக கருதுவதால் சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் பங்களிப்பு மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று G7 உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சிறப்பு அமர்வில் உரையாற்றிய பிரதமர், சர்வதேச அளவில் சூரிய மின்சக்தியை அதிகரிப்பதற்காக இந்தியா ஏற்படுத்தியுள்ள கூட்டணி போன்ற நம்பிக்கை மிகுந்த ஒத்துழைப்பை அதிகரிப்பது அவசியம் என்று கூறினார். உயிரி எரிபொருள், பேரிடர் மீட்பில் ஒத்துழைப்பு போன்ற சர்வதேச கூட்டு செயல்பாடுகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற நடவடிக்கைகளை உருவாக்குவதன் மூலம் உலக நாடுகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். உலகமே ஒரு குடும்பம் என்ற தத்துவமே இந்தியாவின் சர்வதேச கூட்டணிகளுக்கு அடித்தளம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்று பிரதமர் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் திரு ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா ஒன்டர்லேன், ஜெர்மன் சான்சலர் ஃப்ரீப்ரிச் மெர்ஸ் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுகள் நடத்தவுள்ளார். பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டில் உலகளாவிய சுகாதாரம் மற்றும் மேம்பாட்டிற்கான கூட்டு முயற்சிகளை G7 நாடுகள் அறிவித்துள்ளன. இதில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் இணைந்து செயல்பட உள்ளன. காங்கோ மற்றும் உகாண்டாவில் மீண்டும் பரவும் எபோலாவை தடுக்க, நோய் தொற்றை கண்டறிதல், எல்லை கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள இந்தியா, எகிப்து உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. மேலும் இதற்கான தடுப்பூசி மற்றும் சிகிச்சை முறைகளை மேம்படுத்தவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயை தடுப்பது, ஆரம்பத்திலேயே கண்டறிவது மற்றும் தரமான சிகிச்சையை உறுதி செய்வது ஆகியவற்றில் கவனம் செலுத்த இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகளுடன் இணைந்து G7 நாடுகள் முடிவு செய்துள்ளன. புற்றுநோய் ஆராய்ச்சியில் நவீன தொழில்நுட்பங்களை சரியாக பயன்படுத்தவும் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளின் நிலையான மற்றும் வலுவான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க சர்வதேச அளவில் நிதி மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை தொடர G7 நாடுகள் உறுதிபூண்டுள்ளன. இந்த முன்னெடுப்புகள் உலக நாடுகளுக்கிடையிலான ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான கூட்டு முயற்சியாக அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்த திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தில்லி ஆகிய மாநிலங்கள் முன்வந்துள்ளன. ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் இந்த திட்டம் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும். இந்த திட்டத்திற்கான நிதியில் 90% மத்திய அரசு மானியமாக வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 10% தொகையை 6 மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மின் உற்பத்தி தொடர்பான செலவுகளை ஹிமாச்சல பிரதேச அரசு ஏற்கும் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெலிகிராம் செயலியில் இயங்கும் சில மோசடி கும்பல்கள் தங்களிடம் மறுதேர்வுக்கான வினாத்தாள் இருப்பதாக கூறி மாணவர்களிடம் 14,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை பணம் கேட்டு மோசடியில் ஈடுபட்டு வருகின்றன. இதுபோன்ற போலியான வாக்குறுதிகளை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. மறுதேர்வு வினாத்தாள் கசிந்தது என்ற செய்தியில் எந்த உண்மையும் இல்லை என்றும், தேர்வு மிகவும் பாதுகாப்பான முறையில் நடைபெறும் என்றும் அந்த அமைப்பு உறுதிபட கூறியுள்ளது. தேர்வு தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தை மட்டுமே மாணவர்கள் அணுக வேண்டும் என்றும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஹைதராபாத் அருகே உள்ள ஷம்ஷாபாத் நகர் உலகத்தரம் வாய்ந்த புல்லட் ரயில் மையமாக மாற்றப்படும் என்று தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்று இதற்கான செயல் திட்டங்களை அறிவித்த அவர், ஹைதராபாத் பெங்களூரு இடையே அமைக்கப்படவுள்ள அதிவேக ரயில் பாதையில் ஷம்ஷாபாத் பகுதியை மையப்படுத்தி நவீன உட்கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என்றார். சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் நல்லமலா வனப்பகுதியில் உள்ள மன்னனூர் மற்றும் சோமசீலா ஆகிய இடங்களுக்கு அருகே ரயில் நிலையங்களை அமைக்குமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். வாராங்கல் விமான நிலையத்தை பாரம்பரிய பெருமைகளுடன் அமைக்க வேண்டும் என்றும் திரு ரேவந்த் ரெட்டி கூறினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேக கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் தாவேக போட்டியிட்டால் காங்கிரஸ் ஆதரிக்கும் என்று கூறினார். தாவேகாவை திமுக குறைத்து மதிப்பிட்டதுதான் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் தோல்விக்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலின்போது கூட்டணிக்கு திமுக தலைமை வகித்ததால் தோல்விக்கும் அக்கட்சியே பொறுப்பு என்றும் திரு வைத்திலிங்கம் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டங்களை கரைக்கோடி மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் ஊடகங்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் மாவட்டத்தில் ஊடகவியலாளர்களுக்கு நேற்று நடத்தப்பட்ட பயிலரங்கில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்.
2: மக்களுக்கு தேவையான சில செய்திகள் கண்டிப்பாக லாஸ்ட் மைல் கனெக்டிங்ல கடைசி ஒரு மனிதனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் போய் சேரணும் அப்படின்னா உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அரசுடைய திட்டங்கள் எப்படி மக்களை போய் சேருது, என்னென்ன ரூபத்தில் போய் சேருது அப்படிங்கிறத கொண்டு போய் சேரக்கூடிய உங்களுக்காக, அதனால இந்த செய்திகள் வந்து இடம்பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதற்காகவும் இந்த செய்திகள் எப்படி உருவாகி உங்கள்ட்ட வந்து சேருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த மாதிரி சென்சிட்டைசேஷன் ஒர்க் ஷாப் நம்ம பண்றோம். பிரிண்ட் மீடியா இருந்தும் கொஞ்சம் ஸ்பேஸோ, அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீடியாவில் ஒரு டியூரேஷனோ கண்டிப்பாக அரசு செய்திகள், அரசு சம்பந்தமான வளர்ச்சி செய்திகளுக்கு இடம்பெற வேண்டும். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக பாடுபட வேண்டும் என்பதான் என்னுடைய ரிக்வஸ்ட்.
0: இந்த நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு பாலமாக ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
3: சமூகத்தின் துடிப்பை அறியவும், அரசின் செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும், மக்களின் எதிர்பார்ப்புகளை அரசிடம் எடுத்துச் செல்லவும் ஊடகங்கள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. நல்லாட்சிக்கு தேவையான விழிப்புணர்வையும் பொறுப்புணர்வையும் வளர்ப்பதில் ஊடகங்களினுடைய பங்களிப்பு அளப்பரியது. அவர்களுடைய செய்திகளும் ஆய்வுகளும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களும் தினந்தோறும் கவனத்துடன் வாசிக்கப்படுகின்றன. அவை நிர்வாகத்திற்கு வழிகாட்டும் கண்ணாடியாகவும் மக்களினுடைய மனநிலையை உணர்த்தும் திசைக்காட்டியாகவும் அமைகின்றன.
0: எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்க நாடுகள் எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்த வைரஸை கட்டுப்படுத்த நேற்று ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அந்நாட்டுடன் தொடர்புடைய பிற நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று உறுதியளித்தார். இதன் ஒரு பகுதியாக இந்தியா $10 பில்லியன் நிதியுதவியை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏற்கனவே 45 டன் மருத்துவ பொருட்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா கூறினார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் மணி 1:30

0: லக்னோவில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு இடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 7:25.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ನೀಲ್ ಗ್ರೀಸ್. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் புத்தம் புதிய பாடல்களோட சில சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்க விஷயம் மொழி. இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக மேலோட்டமாக பார்த்தா இது ஒரு சாதாரண விஷயமா தெரியும். ஆனால் மொழி அப்படின்ற ஒரு ஒற்றை சொல்ல நம்ம உற்று நோக்கினால் அது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நமக்கு தரும் அப்படின்றத கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் சில செய்திகள் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக மொழி எப்போ ஆரம்பித்தது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருப்போமா? நம்ம எல்லாரும் பல மொழிகளை பேசுகிறோம். இன்றைக்கு உலகம் முழுக்க 6500 மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பல மொழிகள் ஒரு குறிப்பிட்ட சில சமூகத்தினர் மட்டும் பேசக்கூடிய, சிறுபான்மையர் பேசக்கூடிய மொழி அப்படின்றாங்க. ஆனால் இந்த மொழிகளெல்லாம் எப்படி உருவாயிருக்கும்? ஆரம்பத்தில் இந்த மொழிகள் இருந்ததா அப்படின்னா இல்லை. இந்த மனித இனம் தோன்றிய புதிதில் இந்த மொழி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததா அப்படின்னா இல்லை. ஆனால் அந்த மொழி எப்படியெல்லாம் மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சியில் மனிதனாக இன்று நாம் உலாவிக்கொண்டிருக்கிறோமோ அதே போல மொழிகளும் கூட உலாவ ஆரம்பித்திருக்கின்றன அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம். பல சுவாரஸ்யமான தகவல்கள் இதில் இருக்குது. இன்றைய நிகழ்ச்சியில் மொழியை பற்றி தான் சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடர்வோம். வாருங்கள்.

யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடியது மதன் கார்கி எழுதிய பாடல், மாரிசன் படத்திலிருந்து ஒலித்தது. குட் மார்னிங் நில்கிரீஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இதிலிருந்து இன்னைக்கு நாம மொழி இது உருவான விதத்தை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க எல்லாரும், ஆமாம் மொழி எப்படி தொடங்கியிருக்கும், யார் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க பேசுறதுக்கு அப்படின்னு. கண்டிப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் மனித இனம் உருவான போது மொழி இல்லை, பேச்சு கிடையாது, மௌனம் மட்டும்தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இயற்கையோட பிற படைப்புகளிலிருந்து தான் மனிதன் மொழியை கற்றுக்கொண்டான் என்கிறது ஆராய்ச்சிகள். ஆமாம், பறவைகள், விலங்குகள், பிற உயிரினங்களோட ஒலிகள், அவை ஒலி எழுப்புறதை வச்சு தான் மனிதன் மொழிகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தான் அப்படின்று மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதில் இயற்கை ஒலி கோட்பாடு, உணர்ச்சி கோட்பாடு, உடல் அசைவு கோட்பாடு, உழைப்பு கோட்பாடு, இப்படி மொழிகளை உருவான விதத்தை வகைப்படுத்துகிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். இயற்கை ஒலி கோட்பாடு அப்படின்னா, பறவைகள், விலங்குகள் மற்றும் இயற்கையின் ஒலிகளை வச்சு மனிதன் அப்படியே பின்பற்றி ஒலிகளை உருவாக்கி அதற்கு பிறகு அதை வைத்து ஒன்று இரண்டு வார்த்தைகளை பேச ஆரம்பித்து அதன் மூலமாக தொடர்ச்சியாக வந்தது தான் மொழிகளின் வளர்ச்சி அப்படின்றாங்க. இன்னொன்று உணர்ச்சி கோட்பாடு அப்படின்றாங்க, அதாவது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வலி, ஆச்சரியம், மகிழ்ச்சி, பயம், இதை எல்லாற்றையும் தீவிர உணர்ச்சிகளாக வெளிப்படுத்த மனிதன் ஆரம்பிக்கும் போது இயல்பாக வெளிப்பட்ட ஒலிகளே மொழியாக பரிணமிக்க தொடங்கின என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். இதில் இப்போ நம்ம வாட்ஸ்அப் மெசேஜில் இல்லை சாதாரணமான மெசேஜிலலாம் ஹாய் அப்படின்னு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதே போல் ஹே அப்படின்றது, அதாவது ஆச்சரியமாக மனிதன் சொன்ன முதல் வார்த்தை ஹே அப்படின்று அதுதான் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. கண்டிப்பாக மொழிகளை பற்றிய ஆராய்ச்சியும் கூட சுவாரஸ்யமானது தான். இதோ நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கேட்டுவிட்டு இன்னும் சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம், வாருங்கள்.

குட் மார்னிங் நீல்கிரிஸ் தொடர்கிறது. மொழிகளை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். மொழிகள் தோன்றிய விதம், ஆராய்ச்சி, இதெல்லாம் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுது. இயற்கையான ஒலிகளை கேட்டு நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த சில வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பித்து இப்படி ஆதிகால மனிதன் மொழிகளோட பயணிக்க ஆரம்பித்தான் அப்படின்றது ஒரு தகவலாக இருக்கும்போது, பேசும் திறன் முழுமையாக மனிதனுக்கு வராத காலகட்டத்தில், அதாவது பிறந்த மனித இனம் உருவாகும் பொழுது மனிதன் பேசவே இல்லை அப்படின்றது தான் வரலாற்றாளர்களோட கருத்து. மற்ற பறவைகள், உயிரினங்கள் இதெல்லாம் அதற்கான ஒரு ஒலி எழுப்பும் திறன் கொண்டிருந்தன அப்படின்னும், ஆனால் மனிதன் மட்டும் மற்ற பறவைகளிடமிருந்தும் விலங்குகளிடமிருந்தும் தான் அந்த ஒலிகளை கிரகிச்சு தான் பேச ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லப்போனால் நமக்கான மொழிகளோட ஆசிரியர்கள் பிற உயிரினங்கள், பிற பறவைகள், பிற விலங்கினங்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய முதல் ஆசிரியர்கள், மொழிகளை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் இயற்கையின் படைப்பில் பிற பறவைகளும் பிற விலங்கினங்களும் தான் அப்படின்னு நமக்கு நாம் சொல்லிக்கலாம். மனிதன் பேசும் திறனை அடையிறதுக்கு முன்னால் சைகைகள் மூலமாக சைகை மொழியை பயன்படுத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உழைத்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் மனிதனுக்கு தோன்ற ஆரம்பிக்கும் போது, அவன் உணவு தேடியோ வேட்டைக்கு போகும்போதோ மற்ற தேவைகளை அவன் பூர்த்தி செய்யும் போது உழைக்கிற ஒரு காலகட்டம் ஆரம்பிக்கும் போது, அந்த உழைப்புக்கு கடினமான வேலைகளை செய்யும்போது, அதாவது இப்போ ஏதாவது ஒரு கடினமான பொருளை தூக்கும் போது இல்லை இழுக்கும் போது, அதற்கு தகுந்த மாதிரியான ஒலிகளை அதற்கு தேவையான, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏலேலோ ஐலசா அப்படின்னு பாடுவாங்க தெரியுமா, ஏதாவது ரொம்ப சுமையை இழுக்கும் போது, ஒரு வண்டியை இழுக்கும் போது பாடு.

குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம்.

நாளங்காடியில் நெருங்கி நின்ற பெருங்கூட்டம் கலைந்தபோது யவனர் சுமந்து நின்ற அந்த பல்லக்கும் மெல்ல நகர்ந்தது. ஆனால் பல்லக்குக்கு உள்ளே இருந்தவர்களின் சிந்தனை மட்டும் அந்த இடத்தை விட்டு சிறிதும் நகரவே இல்லை. கூட்டத்தில் தடுமாறி விழுந்த கிழவியை கண்டதும் அவளை தூக்கிவிடுவதற்காக அதிராமல் பதறாமல் பூ உதிர்வது போல அவன் நடந்த நிதான நடையையும் புன்னகையுடனே தலைநிமிர்ந்து மனதை அரித்தெடுக்கின்றது அதனால் ஆசைதான் பெருநோய் என்று எண்ணத்திலே தைக்கும்படி வார்த்தைகளை சொல்லிய துணிவையும் நினைத்து நினைத்து நினைவு அந்த இடத்திலிருந்து நகராத போது பல்லக்கு மட்டும் நகர்ந்து முன்னேறிச் சென்றது. அதுவரை உட்கார்ந்திருந்த தோழி வாய்த்திறந்து மெல்ல கேட்டாள், அது ஏனம்மா அப்படி போய் சொன்னீர்கள்? சுரமஞ்சரியா என்று அவர் கேட்டபோது இவ்வளவு நீண்ட கால இடைவெளிக்கு பின் முதன்முறையாக அவரை சந்திக்கிற நீங்கள் ஆர்வத்தை மறைக்காமல் ஆம் என்று ஒப்புக்கொண்டிருக்கலாமே. எதற்காக வானவெளியின் பெயர் சொல்லி உங்களை நீங்களே மறைத்துக் கொண்டீர்கள்? மாளிகையிலிருந்து வெளியேறி வருவதற்கே வாய்ப்பில்லாமல் என்னை தந்தையார் சிறை வைத்திருக்கிறார் என்பதை அதற்குள் மறந்துவிட்டாயா? இந்திர விழாவின் முதல் நாளாகிய இன்றைக்கு நகரத்தை சுற்றி பார்க்கும் ஆசையை அடக்க முடியாமல் அங்கே வானவல்லியை சுரமஞ்சரியாக நடிக்க செய்துவிட்டு இங்கே நான் வானவல்லியாக நடிப்பதாய் ஒப்புக்கொண்டு புறப்பட்டதை கூடவா அதற்குள் மறந்துவிட்டாய் என்று ரகசியம் பேசுகிறார் போன்ற மெல்லிய குரலில் கேட்டாள் சுரமஞ்சரி. ஒன்றும் மறக்கவில்லை. மறப்பதற்கு எனக்கு பித்தி பிடித்து விட்டதா என்ன? நான் சுரமஞ்சரிதான் என்று நீங்கள் அவரிடம் ஒப்புக்கொள்வதனால் உங்கள் ரகசியம் ஒன்றும் வெளியாகிவிடப் போவதில்லையே. இவ்வளவு காலத்துக்கு பின்பும் உங்களை நினைவு வைத்துக் கொண்டு கேட்டவரிடம் ஏமாற்றம் அளிக்கும் மறுமொழியை நீங்கள் கூறியிருக்க வேண்டாமே என்றுதான் சொன்னேனம்மா. என்னுடைய மறுமொழி அவருக்கு ஏமாற்றம் அளித்திருக்கும் என்றா நீ நினைக்கிறாய்? அப்படி நீ நினைப்பதாயிருந்தால் உன்னைப்போல் உலகம் தெரியாதவள் வேறு யாரும் இருக்க முடியாது. எல்லா பெண்களிலும் தாயை காண்கிறேன், எல்லா தாய்களிலும் பெண்ணை காண்கிறேன் இல்லை என்று நெகிழ்ச்சியும் நெருக்கமும் இல்லாமல் முகத்தில் அறைந்தாற்போல் பேசுகின்ற மனிதரிடத்தில் நான் தான் சுரமஞ்சரி என்பதை சொல்வதனால் என்ன பயன் விளைந்துவிடப் போகிறது? பயன் விளைய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டே எல்லா காரியங்களையும் செய்ய முடியுமா? பெருநோய் காரியான அந்த கிழவியை தொட வேண்டாம் என்று நீங்கள்தானே வலுவில் அவரை எச்சரித்தீர்கள். என்ன பயனை எதிர்பார்த்து அந்த எச்சரிக்கையை செய்தீர்களம்மா? வசந்த மாலையின் இந்த கேள்விக்கு சுரமஞ்சரியால் பதில் சொல்ல முடியவில்லை. அவள் நாணி தலை குனிந்தாள். ஒரு பயனையும் எதிர்பார்த்து எச்சரிக்கை செய்யவில்லை, ஏதோ மனதில் தோன்றியது செய்தேன் என்று வெட்கத்தால் ஒடுங்கிய குரலில் அவளிடமிருந்து பேச்சு பிறந்தது. ஏதோ தோன்றியது என்று சொல்லிவிட்டு தோன்றியிருப்பதை உங்களுக்குள்ளேயே அந்தரங்கமாக வைத்துக் கொள்ள முயல்கிறீர்களே. ஏதோ தோன்றியதென்றுதான் காமன் கோவிலை வலம் வந்தீர்கள். ஏதோ தோன்றியதென்றுதான் அன்றைக்கு அந்த ஓவியனிடத்தில் மடல் எழுதி கொடுத்து அனுப்பினீர்கள். ஏதோ தோன்றியது என்றுதானே முதன்முதலாக அவரை சந்தித்த இந்திர விழாவின் போது மணி மாலையை கழற்றி பரிசலிக்க துணிந்தீர்கள். இப்படியே அவரை பார்க்கும் போதும் நினைக்கும் போதும் உங்களுக்கு ஏதோ தோன்றிக்கொண்டேதான் இருக்கிறது. இதை கேட்டு சுரமஞ்சரி சிரித்தாள். அவளுடைய கண்களில் மென்மையான உணர்வுகளின் சாயல்கள் மாறி மாறி தோன்றின. வெளிப்படலாமா வேண்டாமா என்று தயங்குவது போல் இதழ்களில் ஏதோ ஒரு கனிவு நிறைந்து நின்று தங்கியது. நீண்ட நாட்களுக்கு பின் உங்கள் முகத்தில் சிரிப்பி பார்க்கிறேனம்மா. பூமியின் வறட்சியை தணிப்பதற்காக, மேகங்கள் கனியும் வானத்தைப் போல் உங்கள் வதனத்திலே எதற்காகவோ நளினமான உணர்வுகள் கனிகின்றனவே. நீங்கள் இந்த சில வினாடிகளில் அதிகமான அழகை பெற்றுவிட்டார் போல் தோன்றுகிறீர்கள். அம்மா, நான் சொல்வதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதோ என் தலைக்கு மேல் பல்லக்கில் பதிந்திருக்கும் கண்ணாடியில் நீங்களே உங்களுடைய முகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். சுரமஞ்சரி தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். வசந்தமாலை கூறியதுமேதான். தன் முகத்தில் மலர்ச்சி உண்டாகியிருப்பதை சுரமஞ்சரி தானே உணர்ந்தாள். தனக்கு அந்த மலர்ச்சியை தந்தவனை பற்றி அவளுடைய சிந்தனைகள் படர்ந்தன. இப்போது கொடிபோல் இழைத்திருந்த அவன் தோற்றமும் தீயில் உருகி ஓடும் மாற்றுக்குறையாத பொன்னின் நிறமும் படிப்பினால் ஒளிப்பெற்றிருக்கும் முகமும் கண்களும் அவள் நினைவில் ஒவ்வொன்றாக தோன்றின. ஒவ்வொரு புள்ளியாக வைத்துக் கொண்டு இறுதியில் எல்லா புள்ளிகளையும் கோடுகளால் இணைத்து கோலமாக்குவது போல அவனுடைய தனித்தனி அழகுகளையும் தனித்தனி சிறப்புகளையும் ஒவ்வொன்றாக எண்ணி கூட்டி மனதுக்குள்ளேயே அந்த ஆண்மை கோலத்தை வரைந்து பார்த்தாள் அவள். நாளுக்கு நாள் அவன் தன்னிடமிருந்து நீண்ட தொலைவு விலகிப் போய்க் கொண்டிருக்கிறான் என்பதை எண்ணிய போது துக்கத்தினால் நெஞ்சை அடைத்தது. கண்களில் நீர் நெகிழ்ந்தது. மனதை அடைத்த துக்கத்தை வார்த்தைகள் வெளிக்கொணர முடியவில்லை.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா. பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

குட் மார்னிங் நீல்கிரிஸ் தொடர்கிறது. மொழிகளை வந்து நம்ம எல்லாரும் இப்போ ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு மொழிகளை கற்றுக்கிறோம், வேற மொழிகளை கற்றுக்கிறோம், இப்படியெல்லாம் நம்ம பிரபலமாக இப்போ சொல்லிட்டு இருக்கோம். மொழிகள் அப்படின்றது ஆரம்ப காலத்தில் வெறும் ஒலிகளாக இருந்த ஒரு கட்டம் இருந்தது. ஆனால் மொழிகள் வெறும் ஒலிகளை மட்டும் சார்ந்தது அல்ல, மனித மூளையோட பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்து வந்தவை மொழிகள் அப்படின்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். காலங்காலமாக ஏறக்குறைய எத்தனையோ லட்சம் ஆண்டுகளாக ஒரு ஒரு காலகட்டத்திலையும் மனித மூளையோட பரிணாம வளர்ச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தவை தான் மொழிகள் அப்படின்றாங்க அவங்க. நரம்பியல் மாற்றங்கள், மனிதன் வந்து தோன்ற ஆரம்பித்து, மனித இனம் தோன்ற ஆரம்பித்து அதுக்கு பின்னால் வந்து பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்து வரும்போது மனித உடலுக்குள் ஏற்பட்ட நரம்பியல் மாற்றங்கள் மற்றும் தொண்டை குரல் வலை ஆகியவற்றின் அமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள் இவையெல்லாம் கடந்துதான் மொழிகள் உருவாகி இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்ததுமே மனிதன் பேச ஆரம்பிக்கலை, எடுத்ததுமே மொழிகள் வரலை, எடுத்ததுமே பேசும் திறன் மனிதனுக்கு வரவில்லை. இந்த குரல் வழி ஒலிகள் காலப்போக்கில் இலக்கணத்துடன் கூடிய நவீன மொழிகளாக மாற்றம் பெற்று வளர்ச்சி அடைந்தன. இன்னைக்கு பல மொழிகளை நம்ம பேசுவோம். இந்த இலக்கணத்தோடு பேசக்கூடிய மொழிகள் எல்லாமே எத்தனையோ ஆண்டுகால பரிணாம வளர்ச்சிக்கு பிறகுதான் தோன்றியவை என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏறக்குறைய இது ஒரு புள்ளி விவரம் தான். 6500 மேற்பட்ட மொழிகள் இந்த உலகத்தில், இந்த பூமியில் உலா வருகின்றன. இதில் பெரும்பாலான மொழிகள் குறிப்பிட்ட பகுதி வாழ் மக்களால் மட்டுமே பேசக்கூடியவை. இப்போ நம்ம உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியினர் பேசக்கூடிய மொழிகள், அவரவர்கள் சமூகத்தினர் மட்டுமே பேசக்கூடிய மொழிகள் இங்கே பழங்குடி மொழிகளாக உலா வருது. அந்த மொழிகளில் வந்து நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அது எப்படி உருவானது அப்படின்னு கொஞ்சம் தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தோன்னா, இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறபடி அவர்கள் பிற உயிரினங்களிடமிருந்து கேட்டது, அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக எழுப்பின ஒலிகள், அவை காலப்போக்கில் அவர்கள் எழுப்பிய ஒலிகள் காலப்போக்கில் மொழிகளாக மாறி அவரவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது.

நிவேஸ் கே பிரசன்னா இசையமைத்து சின்மயி ஸ்ரீபதா விஜய் ஏசுதாஸ் ஆகியோருடன் இணைந்து பாடிய அந்த பாடலின் படம் பைசன். பாடலை எழுதியவர் அறிவு. குட் மார்னிங் நீல்கிரிஸ் தொடர்கிறது. மொழிகளின் பரிணாம வளர்ச்சியை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். மனிதனோட பரிணாம வளர்ச்சியோட கூடவே சேர்ந்து வளர்ந்தது தான் மொழிகளோட பரிணாம வளர்ச்சியும் கூட. பேராசிரியர் போலோ அப்படின்றவர் இப்படி சொல்றாரு, ஆதிகால மொழியில் இருந்து நவீன மொழிக்கான மாற்றம் என்பது அவ்வளவு எளிதாக நடந்திருக்க வாய்ப்பில்லை. அது மிகவும் கடினமான மாறுதலாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு பேசப்படும் எல்லா மொழிகளுமே ஒரே அளவுக்கு கலப்பு கொண்டவைதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. நாமளும் கூட உத்து கவனித்தோம் அப்படின்னா எத்தனை மொழிகள் வேணுமானாலும் இருக்கலாம், ஆனால் எல்லா மொழிகளோட ஒரு வார்த்தையாவது பிற மொழிகளில் கலந்திருப்பதை இன்னைக்கும் கூட நம்ம பார்க்கலாம். இது மனித தேவையை ஒட்டி, அவர்களுடைய சூழ்நிலைகளை ஒட்டி அவரவர்களே பேச தொடங்கியதும் அவரவர்களே மொழிகளை கற்றுக்கொள்ள தொடங்கியதும் தான் இதற்கு காரணம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இன்றைக்கி நம்ம புது புது ஆராய்ச்சிகள் சொல்லுது, விலங்குகள் மொழிகளை பரிமாறிக்கொள்கின்றன அப்படின்னு. விலங்குகள் பேசுறதில்லன்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் பிற உயிரினங்களும் கூட தங்களுக்கே ஆன பாணியில் அவற்றுடனான மொழி பரிவர்த்தனையை செய்து கொள்கின்றன அப்படின்னு ஆராய்ச்சிகளில் இன்றைக்கி புதிய புதிய தகவல்கள் வந்துட்டுருக்கு. ஏன் தாவரங்கள் பேசுகின்றன அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. தாவரங்களும் கூட பேசுகின்றன, அவைகளும் கூட அவற்றின் வலியை பயத்தை வெளிப்படுத்துகின்றன அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இப்படியெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா மனிதன் தான் மற்ற உயிரினங்கள்லிருந்து ரொம்ப லேட்டா மொழியை கத்துக்கிட்ட ஒரு உயிரினம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல்.

நேயர்களே, குட் மார்னிங். நீல்கிரிஸ் தொடர்கிறது. நேரம் 8:01:48. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். சிகரம் தொடு.

0: சிகரம் தொடு.
1: நேர்களை, இன்றைய சிகரம் தொடு நிகழ்ச்சியில் உதகை அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயராமன் அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: அகில இந்திய வானொலி நிலையம் உதகை மண்டலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிகரம் தொடு நிகழ்ச்சியின் மூலம் நாம் இன்று கேட்கவிருக்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கு பாத்தீங்கன்னா,
3: உலக நாடுகள் தரும் கல்வி மற்றும் ஊக்கத்தொகைகள். சரிங்களா? சோ இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடுகளுமே வந்து பாத்தீங்கன்னா, தங்களது அடுத்த 25-50 ஆண்டுகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள், அதே மாதிரி நாட்டோட வளர்ச்சி, தொழிற்சாலை உருவாக்கம், அது மட்டும் இல்லாம விவசாயம், அது மட்டும் இல்லாம உயர்கல்விய வடிவமைத்து வருகிறது. சரிங்களா? ஆகவே உயர்கல்வி நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா, அதற்கேற்றவாறு பாடத்திட்டங்கள், அது மட்டும் இல்லாம ஆராய்ச்சிகள், இதுக்கெல்லாம் வந்து நிதி ஒதுக்கி அதோட கொள்கைகளை வந்து வகுத்து வருது அப்படிங்கிறது இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. ஐரோப்பிய நாடுகள் மீதான நாட்டத்திற்கான இன்னொரு முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல அமைதியான பாதுகாப்பான நாடுகள் பட்டியல வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய கண்டத்துல வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம உலகின் மிக முக்கியமான தொழில்நுட்ப நிறுவனங்களும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும் அதிகம். சரிங்களா? கிட்டத்தட்ட 33 நாடுகள்ல வந்து கல்வி தரத்தையும் ஒருங்கிணைச்சு உறுதிப்படுத்தும் தென் ப்ராசஸ் அதெல்லாமே வந்து நடைமுறையில உள்ளதால எந்த ஒரு ஐரோப்பிய நாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா பெறப்படக்கூடிய பட்டம் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து ஐரோப்பிய நாடுகளின் ஒரே தரத்தில் அடிப்படையில் வந்து மதிப்பீடு செய்யப்படும் அப்படிங்கிறது கூடுதலான மனம். சரிங்களா? ஸோ ஐரோப்பிய நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா 33 நாடுகள் சேர்ந்து ஒரே ஒரு படிப்பை காமனா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது வந்து எந்த நாட்டில் படிச்சாலும் அது ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இந்தியா பொறுத்தவரை டாக்டரேட், ஓகே, இந்த டாக்டரேட் பிஹெச்டி அப்படிங்கிறது வந்து காமன் ஃபார் எல்லா நாடுகளுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான படிப்புகள் உதாரணத்துக்காக சொல்ல வர, சரிங்களா, இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகள் வந்து ஒரு கவனம் செலுத்துறாங்க. மூன்றாவது முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிக அளவிலான ஊக்கத்தொகைகளையும் வாய்ப்புகளையும் வந்து அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் மற்ற மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அவங்களோட பல்கலைக்கழகங்கள் இதுல இருந்து நிறைய ஐரோப்பிய நாடுகளோட கூட்டு வடிவத்துல இந்திய மாணவர்களுக்காக நிறைய உதவித்தொகைகளும் இங்க வழங்கப்படுதுங்க. சரிங்களா? ஸோ ஒரு காலத்துல மென்பொருள் நிறுவனங்கள் வந்து அதிவேகமான வளர்ச்சிக்கு வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் பெரிதும் கை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உலக நாடுகளோட உயர்கல்விக்கான நமது எல்லையும் இன்னைக்கு சுருங்கி நம்ம கையிலேயே வந்து கல்வி கற்கக்கூடிய நிலை வந்து இன்னைக்கு வந்திருக்குங்க. இதெல்லாமே மிக மிக நிதர்சனமான உண்மைங்க.
2: உலக நாடுகளோட ஊக்கத்தொகையை பெறுவதற்கு மாணவ மாணவிகள் வந்து பாத்தீங்கன்னா நன்கு திட்டமிட்டு கொள்ள வேண்டும். சரிங்களா? முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வியில வந்து எந்த துறையை தேர்ந்தெடுக்க போறாங்களோ அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அவரவர் துறைகளில் எதில் ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறீர்கள் என திட்டமிடல் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கணுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம கல்வி கற்கும் 1ஆம் ஆண்டு முதலே அறிவியல், பொறியியல், வணிகவியல் என எந்த துறையினராக இருந்தாலும் உயர்கல்வி ஆராய்ச்சி துறைகளுக்கு ஏற்ப சிறு பெருநிறுவனங்களிலோ அல்லது ஆராய்ச்சி மையங்களிலோ அல்லது பல்கலைக்கழகங்களிலோ ஆய்வு திட்டங்களிலோ பணிகளிலோ நம்ம ஈடுபட்டாதாங்க இதோட பேசிக் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம கல்லூரி ஆய்வகங்கள் சார்ந்த பணிகள்ல வந்து நம்ம ஈடுபாடு காட்ட வேணுங்க. அதன் மூலமா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாம கல்லூரி, பல்கலைக்கழகங்கள், இதோட விழாக்கள், கருத்தரங்கள், கருத்தரங்கம் சொல்லக்கூடிய செமினார்ஸ், சிம்போசியம், இந்த மாதிரியான மாநாட்டு நிகழ்ச்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழுக்கள், அது மட்டும் இல்லாம வடிவமைப்பு குழுக்கள், இதெல்லாம் நம்ம பங்கேற்க வேணுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம தமிழோ இங்கிலீஷோ லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. சரிங்களா? அவரவர் துறைகளில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கட்டுரைகளை எழுதி நாளிதழ், வார இதழ், மாத இதழ் அல்லது வெப்பேஜ் இதிலெல்லாம் வெளியிட்டு வர வேண்டுங்க. அது மட்டும் இல்லாம துறைசார் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் வெளியூர்லயோ இல்ல வெளி மாநிலங்கள்லயோ நடக்கும்போது பங்கெடுக்க வேண்டுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நிறைய வானொலி, தொலைக்காட்சி, அவரவர் துறை சார்ந்த வளர்ச்சிகள் குறித்தான விஷயங்களை வந்து மக்களுக்கு புரிய வைக்க வேணுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல தவிர்த்து அக்கறை, சமூக அக்கறை கொண்ட மக்களுக்கான சமூக நலன் சார்ந்த செயல்பாடுகளிலையும் வந்து நம்ம ஈடுபட வேணுங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு கல்வி, கல்விசாரா குழுக்கள்ல ஈடுபட்டு அறிவியல், தொழில்நுட்ப விழிப்புணர்வையும் நாம பிரச்சாரத்தில மூலமா மக்களுக்கு உணர்த்த முடியுங்க. அது மட்டும் இல்லாம உள்ளூர் இல்ல அருகாமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான கல்வி விழிப்புணர்வு கருத்தரங்களை கூட நம்ம நடத்தலாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா இதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய நாலேஜ் வச்சுட்டு நம்ம வந்து உலக நாடுகளோட ஊக்கத்தொகைகள்லாம் பெறுவதற்கு
3: நமக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. உயர்கல்வி வாய்ப்புகளோடு பெருமளவிலான ஊக்கத்தொகை வாய்ப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கென பன்னாட்டு பல்கலைக்கழகங்கள் நிறைய ஒதுக்கியுள்ளது சரிங்களா. இதே மாதிரிங்க உலக நாடுகள் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, அமெரிக்கா, கனடா, ஜப்பான் இந்த நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறிவியல், பொறியியல், தொழில்நுட்ப பிரிவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா யுஜி இளநிலை கல்வி இருக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்காக நிறைய ஊக்கத்தொகையோட கூடிய கோடைகால சிறப்பு பயிற்சிகளை கூட வழங்கிட்டு வருதுங்க சரிங்களா. ஒவ்வொரு கல்வியாண்டிலும் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் முதல் ஜனவரி வரையான காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் இந்த இதுக்காக வழங்கப்பட்டு மே ஜூன் மாதங்கள்ல வந்து அந்தந்த நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா 1 to 2 மாதங்கள்ல வந்து தங்கி வெளிநாட்டு மாணவர்களுக்கு முக்கியமா வந்து நமது இந்திய மாணவர்கள் போன்ற மாணவர்களுக்கு 1 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் ஃப்ரீ ட்ரைனிங் தராங்க சரிங்களாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பயிற்சிகள், ஆய்வக செயல்பாடுகள்ல வந்து அந்த நாட்டுல நம்ம மாணவர்கள் ஈடுபட முடியுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அதுல தங்கறதுக்கான இடம், அது மட்டும் இல்லாம விமான கட்டணங்கள் இதெல்லாமே வந்து பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த நாடுகளே வந்து நம்ம மாணவர்களுக்கு அந்த செலவையும் ஏத்துக்குதுங்க சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து உலக நாடுகள் வந்து நமது இந்திய மாணவர்களுக்கு பண்ணக்கூடிய நிறைய கல்வி மற்றும் சிறப்பு பயிற்சிகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க.
0: வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு நன்றி, வணக்கம்.
1: இதுவரை சிகரம் தொடு நிகழ்ச்சியில் உதகை அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயராமன் அவர்கள் வழங்கிய வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
4: மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் வேலைவாய்ப்பு பற்றிய பல தகவல்களை கேட்கலாம் சிகரம் தொடு நிகழ்ச்சியில்.

நேயர்களே, குட் மார்னிங். நீல் கிரீஸ் இன்றைய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஷோவுடன் நிகழ்ச்சி நிறைவுக்கு நாம் வந்துட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் மொழி இதோடைய வரலாறை பற்றி நாம் பேசிகிட்ருக்கோம், தெரிஞ்சிட்ருக்கோம். அதாவது மனித இனத்தோட மூதாதையர்கள் தங்களை சுற்றியிருந்த ஒலிகளை பின்பற்ற தொடங்கிய போது மொழி உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக ஒரு 5 கோட்பாடை வச்சு இந்த மொழியோட வரலாறை விளக்க முயற்சி பண்ணுறாங்க. அதை கேட்கும்போதும் படிக்கும்போதும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அதில் 5 கோட்பாடோட பேரை கேட்டாலே நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். முதல் கோட்பாடாக என்ன சொல்கிறாங்கன்னா, பவ் வவ் கோட்பாடு அப்படின்றாங்க. என்னடா இது பவ் வவ் கோட்பாடு அப்படின்றீங்களா? அதாவது இந்த பிற உயிரினங்கள், இப்போ பூனை மியாவ் அப்படின்னு சொல்லுவோம், குயில் குக்கு அப்படின்னும், இந்த மாதிரி ஒரு ஒரு விலங்குகளோட அந்த ஒற்றை வார்த்தைகளை வச்சு மனிதன் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த மொழிக்கு இந்த பேரை வச்சுருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். அடுத்தது டிங் டாங் கோட்பாடு அப்படின்றாங்க. பண்டைய தத்துவ ஞானியான பிளாட்டோ மற்றும் பித்தகோரஸ் ஆகியோரால் ஆதரிக்கப்பட்ட இந்த ஒரு கோட்பாடு, சுற்றுச்சூழலில் உள்ள பொருட்களின் உள்ளார்ந்த குணங்களுக்கு ஏற்ப பேச்சு தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் முதலில் எழுப்பிய ஒலிகள் அவர்களை சுற்றியிருந்த உலகத்துடன் ஒத்திசைவாக இருந்ததாக இந்த ஒரு கோட்பாட்டை அவங்க டிங்டாங் கோட்பாடு அப்படின்றாங்க. அதாவது எதிரொலி கோட்பாடு. நாம் ஒரு விலங்கோ உயிரினமோ அதிலிருந்து வரக்கூடிய ஒலிகளை வச்சு எதிரொலியாக உருவான கோட்பாடாக இதை சொல்கிறாங்க. இன்னொன்று லாலா கோட்பாடு அப்படின்றாங்க. இந்த லாலா கோட்பாடு அப்படின்றது என்னென்னா, காதல், விளையாட்டு, இது இந்த மாதிரியான உணர்ச்சிகளின் போது மனித மனதிற்குள் இயல்பாக தோன்றிய உணர்வுகளை வந்து அவங்க வெளிப்படுத்தினது வந்து லாலா கோட்பாடு அப்படின்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது உற்சாகமாக இருந்தால் லாலாலா அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவோம் இல்லையா, இதெல்லாம் இந்த லாலாலா கோட்பாட்டில் வருது அப்படின்னு டேவிட் கிறிஸ்டல் அப்படின்ற ஒரு மொழியியல் ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. அடுத்தது பூ பூ கோட்பாடு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வலி, ஆச்சரியம், பயம் இதையெல்லாம் வெளிப்படுத்த நம்ம சில வார்த்தைகளை சொல்கிறோம் இல்லையா. இப்போ வலி வந்தால் அச்சோ அப்படின்றோம், ஐயோ அப்படின்றோம், ஆச்சரியம் வந்தால் ஓ அப்படின்றோம். இன்னும் கொஞ்சம் உணர்ச்சிகள் ரொம்ப கூடுதலாக இருந்துச்சுன்னா, இப்போ வர சினிமா பாடல்களில் வர வரிகள் மாதிரி என் கண்ணாபின்னான வார்த்தைகளை போட்டு நம்ம பேச ஆரம்பிச்சிடறோம் இல்லையா, இதையெல்லாம் பூ பூ கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நிறைவாக சொல்கிறது என்னென்னா, யோகியோ கோட்பாடு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த கோட்பாட்டின்படி கடுமையான உடல் உழைப்பினால் ஏற்படும் முனங்கல்கள், உருமல்கள் மற்றும் சீரல்கள், இது எல்லாம் ஒலியா மொழியா உருமாற்றம் பெற்றது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த 5 கோட்பாட்டை வச்சு மொழி எப்படி தோன்றுனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மொழியை பற்றிய வரலாறும், இதை பற்றிய ஆராய்ச்சிகளும், இதை பற்றிய தகவல்களும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சியில் இதை பற்றிய சில தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டோம், நீங்களும் கூட கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக நாம் பேசக்கூடிய மொழிகள் தவிர மற்ற மனிதர்கள், மற்ற மக்கள் பேசக்கூடிய மொழிகளையும் கூட உற்று கவனித்தோம் அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி நமக்குள்ளேயும் உருவாகும். எப்படி இந்த மொழி ஆரம்பிச்சிருக்கும், எப்படி அவங்க பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி. நாமளும் கூட ஒரு மொழியியல் ஆராய்ச்சியாளர்களாக எதிர்காலத்தில் சில விஷயங்களை கவனிக்க தொடங்குவோம். இன்றைய குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம்.

நேர்களே, நினைவூட்டுகிறோம், இன்று காலை 11:02 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க கேட்டு பெறலாம், ரசிக்கலாம். அத்தோட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம பேச போற தலைப்பை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம், நினைவுபடுத்துறோம். தோல்வி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. கண்டிப்பா தோல்விகள் இல்லாத மனிதர்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். வெற்றிகள் இல்லாத மனிதர்கள் இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் தோல்விகள் இல்லாத மனிதர்கள் இருக்க வாய்ப்பில்லை. தோல்விகள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இதை பற்றி நீங்கள் பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9344-1001018 அல்லது 8300-1901018. இன்னும் சில நொடிகளில் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: आकाशवाणी प्रेजेंट्स मॉर्निंग न्यूज। गुड मॉर्निंग, आई एम सरबजीत कौर। द हेडलाइंस। प्राइम मिनिस्टर नरेंद्र मोदी कॉल्स ऑन ऑल नेशंस टू इंश्योर सिक्योरिटी ऑफ ग्लोबल मैरिटाइम रूट्स एंड प्रोटेक्ट सीफेयरर्स फ्रॉम कॉन्फ्लिक्ट रिलेटेड थ्रेट्स। Prime Minister Modi to meet US President Donald Trump on the sidelines of G7 summit in Avion, France today. Himachal Pradesh, Uttarakhand, Delhi, Uttar Pradesh, Haryana and Rajasthan reach consensus on implementation of long-pending Keshau Dam project to revive Yamuna River. National Testing Agency warns candidates against fake NEET re-exam paper leak claims. IMD issues orange alert for heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim today. And in men's cricket, India to take on Afghanistan in second ODI of three-match series in Lucknow this afternoon. And now the news in detail. Prime Minister Narendra Modi has called on all nations to ensure security of global maritime routes and protect seafarers from conflict-related threats. Addressing an outreach session of G7 summit in Avion, France, Mr. Modi said that conflicts in West Asia have disrupted global trade and caused loss of life, highlighting the growing risks to maritime trade and the human cost of instability in West Asia. Prime Minister said, it is our responsibility to ensure the safety of the seafarers who connect all nations through global maritime trade. Ministry of External Affairs informed that during the session, the Prime Minister underscored the importance of trust in building international partnerships, especially in an increasingly interconnected world. The Prime Minister also noted that international partnerships should move beyond the donor-recipient paradigm to one of solidarity and equal ownership. He also stated that lack of respect for international law was the biggest hurdle to building international solidarity and needed to be addressed as a priority. The French city of Avion remains the epicenter of global diplomacy today as the G7 summit enters its crucial phase. With India participating as a partner country, all eyes are firmly set on a highly anticipated bilateral meeting between Prime Minister Narendra Modi and US President Donald Trump, scheduled for later today on the sidelines of the summit. This marks the first face-to-face meeting between the two leaders since they last met in Washington, D.C. in February 2025. During today's engagement, they are expected to hold wide-ranging discussions to deepen bilateral cooperation across multiple sectors while also deliberating on pressing regional and global issues of mutual interest. A report.
1: This meeting also holds significance as India has emerged as a major global power, with the international community increasingly looking towards New Delhi for solutions to complex global challenges. India's growing role in shaping discussions on global issues reflects its expanding diplomatic outreach and active engagement with world leaders across forums. During an outreach session at the summit yesterday, Prime Minister Narendra Modi underscored the importance of trust in building international partnerships, especially in an increasingly interconnected world. He also highlighted that India has always followed a humanity-first approach. He said this is reflected in India-led initiatives such as the International Solar Alliance, the Coalition for Disaster Resilient Infrastructure, the Global Biofuel Alliance, Mission Life and Ek Ped Maa Ke Naam campaign. He further said that India's vision of international partnership is rooted in the timeless philosophy of Vasudhaiva Kutumbakam. The world is one family. Ankit Kumar, Akashwani News, Avion, France.
0: Besides his meeting with the US President, Prime Minister Modi is also scheduled today to participate in the G7 working session on reviving balanced, inclusive and sustainable economic growth for the benefit of all, and the working lunch on ensuring the safe, rapid and effective deployment of artificial intelligence. The Prime Minister will also hold a trilateral meeting with EU Council President Antonio Costa, European Commission President von der Leyen, and a bilateral engagement with German Chancellor Friedrich Merz. Earlier yesterday, the Prime Minister held bilateral meetings with Canadian Prime Minister Mark Carney, United Kingdom Prime Minister Keir Starmer, and the President of the United Arab Emirates, Sheikh Mohammed bin Zayed Al Nahyan, on the sidelines of the summit. The G7 nations have announced a series of initiatives to strengthen global health and development cooperation with several partner countries, including India. The G7 leaders called for a coordinated international response to the re-emerging Ebola outbreak in the Democratic Republic of Congo and Uganda. India, Egypt, Kenya and South Korea joined the appeal for enhanced measures, including contact tracing, border surveillance and community engagement. The leaders also pledged support for the development of vaccines, diagnostics and treatments for the rare Ebola strain. Home Minister Amit Shah chaired a crucial meeting in New Delhi yesterday on the long-pending Keshau Multipurpose Dam project aimed at the rejuvenation of the Yamuna River. In a statement, Home Ministry said that Himachal Pradesh, Uttarakhand, Delhi, Uttar Pradesh, Haryana and Rajasthan have agreed to sign a Memorandum of Understanding for the implementation of the project. Following the signing of the MOU, the Keshau project will be placed before the Union Cabinet for approval. Under the agreed funding pattern, the central government will provide 90% assistance for the water component of the project, while the remaining 10% will be shared by the six states. This is Akashvani giving you the news. For quick news updates round the clock, follow us on our X handle at AIR News Alerts. And for details of stories and more, log on to our website www.newsonair.gov.in and download News on AIR app. Welcome back. You're listening to the morning news. National Testing Agency, NTA, has urged parents and candidates to beware of scammers ahead of NEET examinations. In a social media post, NTA said that scammers on Telegram are running channels demanding money ranging from 14,000 to 25,000 rupees with claims of sharing the re-exam paper.
2: It clarified that there is no leaked paper for the re-examination. It said that fake proof videos showing chats from before the exams are also being circulated. NTA also shared the video of its Director General Abhishek Singh explaining the reason behind blocking the access to the app in the country. Talking to media, Mr. Singh said that NTA is committed to ensuring that no malpractice happens and assured that every question paper has been made in a complete secure manner. He said the agency has added layers of security to ensure that nobody who is involved in setting up the question papers, translating, printing, moving or storing them till the date of examination is compromised in any manner. With Rishu Jaiswal, Priya Mondal, Akashvani News, Delhi.
0: India has undergone a remarkable transformation driven by the principles of Sabka Saath, Sabka Vikas, Sabka Vishwas and Sabka Prayas under the visionary leadership of Prime Minister Narendra Modi in the last 12 years. During this period, the Modi government carried out many flagship initiatives for the welfare and empowerment of the poor, farmers, women and youth. Akashvani News brings you a special feature, 12 Saal Vishwas Ke, Vikas Ke, Jan Kalyan Ke. Today we focus on the steps taken by the government towards preservation and promotion of the country's heritage.
3: Over the past 12 years, under the leadership of Prime Minister Narendra Modi, India has undertaken several landmark initiatives to preserve, promote and celebrate its civilizational legacy, instilling a sense of pride among millions of citizens. One of the most significant moments came in January 2024 when Prime Minister Narendra Modi performed the Pran Pratishtha of Ram Lala at the Grand Shri Ram Janmabhoomi Mandir in Ayodhya, marking the fulfillment of a centuries-old aspiration. Built in the traditional Nagara style, the temple stands as a symbol of faith, devotion and India's architectural excellence. Talking to Akashvani News, Pankaj Jaria, a devotee who recently visited the temple, shared his experience.
4: Mera naam Pankaj Jaria hai.
5: A few days ago, I went to Ayodhya where we had the darshan of Prabhu Shri Ram. The arrangements are very good. The government has made excellent arrangements to manage the crowd. Everyone stands in line to have the darshan. There are locker facilities for people people to keep their belongings. There is also a facility for drinking water. Very good arrangements have been made, and there are also beautiful table walks and displays which look very divine.
3: In Ujjain in Madhya Pradesh, the first phase of the Mahakal Lok project was dedicated to the nation in October 2022. The total cost of the project is around 850 crore rupees. The Grand Corridor showcases magnificent sculptures, murals and architectural elements depicting the life and legends of Lord Shiva. Equipped with modern technology and AI-enabled monitoring systems, Mahakal Lok beautifully blends heritage with innovation. In Varanasi, the Kashi Vishwanath Corridor, inaugurated in December 2021, has transformed the pilgrimage experience by directly connecting the sacred Kashi Vishwanath Temple with the River Ganga. Spread across 5.5 acres, the project has enhanced accessibility and revitalized one of India's most revered spiritual centers. From 2014 to March 2025, work commenced on 580 development projects in Kashi, undertaken at a total cost of over 48,000 crore rupees. Talking to Akashwani News, a resident of Varanasi, Priyanshu Singh, said that the Kashi Vishwanath Corridor is providing ease of access to pilgrims visiting the temple.
6: My name is Priyanshu Singh. I am a resident of Varanasi. Prime Minister Narendra Modi has done a lot of work in Kashi. Earlier, the road leading to the temple used to be quite narrow, which caused a lot of inconvenience. But now, since the corridor has been built, the crowd management is more efficient and people can visit and have a darshan more easily.
1: Saklan Akhtar, Akashwani News, Delhi.
0: In men's cricket, India will take on Afghanistan in the second ODI of three-match series at the Bharat Ratna Shri Atal Bihari Vajpayee Ikana Cricket Stadium in Lucknow today. The match is scheduled to begin at 1:30 p.m. Shubman Gill-led men in blue are currently leading the series 1-0 and will aim to clinch the series in today's clash. In women's cricket, India will take on Netherlands in their second Group A clash of ICC Women's T20 World Cup at Headingley in Leeds today. The match is scheduled to begin at 7 p.m. Indian time. In football, Norway returned to the FIFA World Cup in style with a 4-1 win over Iraq in their Group I opener at the Boston Stadium in the United States this morning. Norway's Erling Haaland netted twice to make his World Cup debut special. The scoreline now put Norway top of Group I. Earlier, France defeated Senegal 3-1 in the opening game of Group I of FIFA World Cup 2026. India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall today at isolated places over sub-Himalayan West Bengal and Sikkim. Moderate to heavy rainfall is expected during the day over parts of Assam, Meghalaya, Bihar, Kerala and Mahe. And now for a look at today's newspapers. It's over to Tanvi Khurana.
7: Thank you, Sarabjit. Most newspapers today open with the details of the G7 in France. Addressing an outreach with Trump present, Modi flags seafarers' safety at G7 is the lead in the Hindustan Times. The Indian Express informs government bans Telegram until 22nd of June in bid to secure NEET retest. The Statesman in its editorial piece captioned, "Peace without peace," writes, "The announcement of a framework agreement between the United States and Iran has understandably been greeted with relief. Oil prices have retreated from their wartime highs, stock markets have rallied and governments dependent on Gulf energy supplies have welcomed what appears to be a retreat from the edge. But relief is not the same as resolution. For weeks, the conflict demonstrated how a regional confrontation can swiftly become a global economic problem." The Delhi Tribune says to curb pollution, Delhi may soon allow only BS6 vehicles. And finally, with the weather being benevolently pleasant on Tuesday, the Statesman has captured a picture of people relaxing under the shade of trees on the lawns near India Gate. And with that, it's back to you, Sarabjit.
0: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls on all nations to ensure security of global maritime routes and protect seafarers from conflict-related threats. Prime Minister Modi to meet US President Donald Trump on the sidelines of G7 summit in Avion, France today. Himachal Pradesh, Uttarakhand, Delhi, Uttar Pradesh, Haryana and Rajasthan reached consensus on implementation of long-pending Keshau Dam project to revive Yamuna River. National Testing Agency warns candidates against fake NEET re-exam paper leak claims. IMD issues orange alert for heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim today. And in men's cricket, India to take on Afghanistan in second ODI of three-match series in Lucknow this afternoon. And with that, we end the morning news. Have a nice day.
8: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 8:30.
9: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
10: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 கடி
9: பேச்சு
10: நகைச்சுவை நிகழ்ச்சி.
9: நேயர்களே, டீ கடி பேச்சு நிகழ்ச்சியில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் கற்பனையே. சிரிப்போம், சிந்திப்போம்.
10: சென்ற வாரம்
11: ஜானுமணி கார் இந்த தெருவுக்குள்ளேயே போகுது.
12: யாரோ உட்கார்ந்துருக்கானுங்க கார்ல.
11: அவன் அந்த வீட்டுக்குள்ளதான் போறான். அவனி புடிச்சோம்னா எல்லாத்தையும் புடிச்சிடலாம். நீ ஓடிட்டு இருக்கானே நேசமணி. என்ன வாங்க நேசமணி, இந்த வீட்டை சுத்தி புடிச்சிருவாங்க. புடிச்சிடலாம் புடிச்சிடலாம், புடி புடி புடி.
13: வெற்றி இங்க வாப்பா, வெத்தலை வாங்கிட்டு வந்தியா?
11: நான் என்ற காரை தேடி போட்டு நானு என்ற ஊட்டம்னி சாமி நாங்க எல்லாம் வந்து நீங்க ஆறாத்தா என்ன பார்த்து இப்படி எல்லாம் பேசுறீங்க?
13: பேராண்டி தானே தம்பே.
11: ஆத்தா நான் ஒன்ற பேராண்டி எல்லாம் இல்லாத்தா, நான் வந்து நேசமணிங்க.
13: வெற்றி என்ன தம்பி,
11: என்ன தெரியல, என் முகம் மாதிரியே இருக்கு. ஊ முகம்னு சொல்லியும் என்ன தெரியல உனக்கு. என்ன சொல்ல, என்ன விடுடா, பாட்டியோட கைய புடிச்சு இவ்வளவு நேரம் பேசினியே, அப்ப கூடவா யாருன்னு உனக்கு தெரியல? இந்த சமயத்துக்கு தான்டா காத்துட்டு இருந்தேன். வெற்றி வெற்றி வெற்றிமணி என்ற தம்பியா நீ? டேய் ஆமாண்டா ஆமா, அதே வெற்றிமணி தான் நானு. இவ்வளவு நேரம் ஆயிருக்கு என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏண்டா கண்ணு, நான் தான் உன்னு மறந்து போயிட்டேன், ஒன்று முகம் மறந்து போச்சு. ஆனா நீ அண்ணனும் மறக்காம வச்சிருக்கிறப்பாரு இத்தனை வருஷமாயும். பரவாயில்லடா கண்ணு, எனக்கு கார் போனாலும் பரவாயில்ல, காரை தொலைச்சி என்ற தம்பியை கண்டுபிடிச்சிட்டேன் பாரு நானு. ஆண்டவன் இருக்காண்டா, ஆண்டவன் இருக்கான். ஏண்டா வெற்றிமணி, வாடா கண்ணு, இங்க அண்ணன் பக்கத்துல வாடா. ஏண்டா இன்னுமா நீ பழசெல்லாம் முச்சூடும் ஞாபகம் வச்சிட்டு இருக்கிற நீங்க, அதுல மறந்துடணுமாக்கும் தெரியுமா? நான் இப்ப பாரு ஒன்று மூஞ்சி பார்த்தோன்னு எல்லாத்தையும் மறந்து போட்டேன் பாத்தியா. நீயும் அப்படி மறந்துடணும்டா, மறந்துடணும். நானும் நீயும் அண்ணன் தம்பிங்கிற பாசம் வரணும் சரியா? இவ்வளவு நாள் வேசத்துல இருந்தோம்டா, வாடா தம்பி இங்க கிட்ட வாடா. என்ன சொன்ன வார்த்தை, மறந்து போகணுமா? எதை மறந்து போகணும்? நீ வேணா என்ன பார்த்தோன்ன எல்லாத்தையும் மறந்துருக்கலாம், பட்ட எனக்கு தான் அதோட வேதனையும் வலியும் தெரியும். எவ்வளவு கெஞ்சி பார்த்தா நான் உங்ககிட்ட, கேட்டியா விட்டியா? எதை மறக்க சொல்ற நீ? என்ன எதை கேட்டாலும் நீதி நியாயம் நீதி நியாயம்னு வார்த்தையை சொல்லி சொல்லி சொல்லியே என் வாழ்க்கையவே நீ சீரழிச்சிட்ட.
14: உனக்கு ஞாபகம் இருக்காப்பா, நீ சின்ன குழந்தையா இருக்கிறச்சே கைவீசம்மா கைவீசுன்னு இதே தோல்ல தான்டா உன்னை ஸ்கூல் வரைக்கும் தூக்கிட்டு போய் இறக்கி விட்டேன்.
15: ஏய் ஸ்டாப் இட், வந்த அப்பிரண்டா சைக்கிள் வாங்க பக்கம் இல்ல, தோல் தூக்கிட்டு போறேன், அதனால எனக்கு ஸ்கூல்ல பிரஸ்டேஜே போச்சுடா.
14: தம்பி உங்களுக்காக நான் கல்யாணமே பண்ணிக்கல தெரியுமா?
15: அப்பனே இந்த ரீல் எல்லாம் இங்க விடாதடி, தெருவு கொண்டு வச்சிருந்தா எப்படா கல்யாணம் பண்ணிக்குவே?
14: தம்பி இப்படி எல்லாம் தப்பா பேசுறீங்க, என் கூட நீங்க பிறந்தீங்க.
15: என்ன பார்த்தாலே தெரியல நான் ஒரு டிஃபரண்ட் மேன். நீ ஏன் கூட பிறந்த? நீ எங்கயோ குப்பை தொட்டில கிடந்தா? நிறுத்துங்க, இப்படி ஒரு தம்பி இருக்கவே கூடாது.
10: நேசமணி நேர்மையா இருக்கிறன்ற பேர்ல வெற்றிமணியை மாட்டி விட்ட ஒரு குட்டி பிளாஷ்பேக்ங்க.
11: ஏண்டா வெற்றி, நீ யான் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்க? என்னடா பண்ணிட்டு இருக்காங்க, என்னடா பண்ணிட்டு இருக்க? நாம யாரு என்ன ஏதுங்கிறது தெரியாம நீ பண்ணிட்டு இருக்கியா? ஏண்டா நம்மள அப்பாரு இப்படியா நமக்கு சொல்லி கொடுத்தாரு?
16: மை சன், என்னடா பாக்குற, நான் தாண்டா குப்பை ஏழுகிறேன். உங்க அண்ணன் தண்ணீர் மேல உன்னை விட பெரிய குழந்தை, அவங்க கிட்ட சண்டை போடாது, அன்பா நடந்துக்கோ.
15: டாடி நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் மரியாதை கொடுக்காம இருப்பேனா?
17: இனிமே அவர் எனக்கு காட் மாதிரி டாடி.
16: Thank you my son, I like it.
11: எங்கிருந்துடா இந்த குணம் வந்தது உனக்கு? எங்கிருந்துடா இந்த புத்தி வந்தது உனக்கு? இதை செய்யறதுக்கு எப்படிடா உன்ற மனசுல இடம் வந்தது? வேண்டாண்டா வெற்றி, வேண்டாம், விட்டு போடு, இதெல்லாம் விட்டு போடு. டைனேசா, நான் சொல்றத கேளு. இங்க நடந்த விஷயம் இப்ப எனக்கும் உனக்கும் மட்டும்தான்டா தெரியும். இதை இப்படியே மண்ணோட மண்ணா மூடி மறைச்சிடலாம். யாருக்கும் தெரியாது. நாம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். அதை மட்டும் பாரு. திரும்பி இந்த நீதி நேர்மைன்னு சொல்லி எதையாவது ஆரம்பிச்சு வேண்டாம், இதோட மறந்துடலாம், மறைச்சிடலாம். ஏண்ட வெற்றி கண்ணு, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் அண்ணன் விட்டுரு வெற்றுன்னு, நீ என்ன இதையே புடிவாதமா பிடிச்சிட்டு இருக்க? நீ ஏண்டா, எதுவா இருந்தாலும் சரிடா, நம்மளால இன்னொருத்தர் பாதிக்கப்படக்கூடாதுடா, பாதிக்கப்படக்கூடாது, சரியா? விட்டு போடு. எதா இருந்தாலும் நீதி நியாயம் சட்டமா தான் நடக்கணுமாக்கோ. நம்ம அப்பா சொல்லி
15: போவேன். இமேஜ் பாதிக்காது. அடும் டேய், கணக்கு புள்ளனா ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா திருடணும். இதுதான் ப்ரொசீஜர். டிபிட்டா பொறுமை, பொறுமை
17: தம்பி. செய்யற தொழில கேவலமா பேசாதப்பா.
15: ஆமா, இவர் பெரிய சுஸ்பேங் அக்கவுண்டன்ட். இவர் தொழில நாங்க கேவலமா பேசிட்டோம். போடடே, அவன் கம்ப்யூட்டர்லயும் கால்குலேட்டர்லயும் கணக்கு போட்டு இருக்கான். இம்மா பெரிய மூங்க குழாயில இங்க ஊத்தி நாக்குல நக்கி நக்கி எழுதிட்டு இருக்கான். பெக்கர் பல்லோ
17: தம்பி, நீ படிக்கணுங்கிறக்காகத்தான்ப்பா நான் கணக்கு பிள்ளையான. நீ பவுடர் போடணுங்கிறக்காகத்தான்ப்பா நான் மூஞ்சியே கழுவுல.
15: பேட் பலோ, உனக்கு பர்சனாலிட்டி இல்ல, அதுக்கு நான் யாரா பண்றது? ஐ ஹே அப்படி

0: டெய் நேசா, எவ்வளவு தூரம் உங்ககிட்ட கெஞ்சியும் நீ என்ன விடுற மாதிரி இல்லல்ல, இதை மறைச்சிடலாம் மறைச்சிடலாம் நான் கேட்கற மாதிரியும் இல்லல்ல, என்னையே நீ மாட்டி விட்டுட்ட, மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன், ஒரு நாள் கண்டிப்பா உன்னை சந்திப்பண்டா நேசா, அன்னைக்கு தெரியும் நான் யாருன்னு. டெய் நேசா, திரும்பி வந்தாலும் உன்னை விட
1: மாட்டேன்.
0: ஹலோ, என்னடா அவசரம்? அதுக்குள்ள கால் பண்ணிருக்கேன், இங்க ஒரு கணக்க தீர்க்க வேண்டி இருக்கு, அதை தீர்த்து வச்சுட்டு வரேன். வரும்போது மறுபடியும் போலீஸ கூட்டிட்டு வந்து கையும் களமுமா என்ன புடிச்சு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிருக்கல? வேண்டாண்டா வெற்றி, வேண்டாம், விட்டு போடு விட்டு போடு, விடமாட்டேன், திரும்பி என்ன மாட்டியோடவா பாக்குற, என்ன பண்றேன் பாரு உன்னை. வெற்றி, வே வே வே ஏ.

0: ஏனுங்க இங்க என்னங்க பண்றீங்க? அங்க நான் என்ற காரை கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க இங்க. ஏனுங்க அந்த பாட்டி உங்க மேல இருக்க பாசத்துல இங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் குடுத்துச்சாக்கும், ட்ரெஸ் எல்லாம் அதுக்குள்ள மாத்திருக்கீங்க. நான் போய் இந்த காரை கண்டுபிடிச்சிட்டு வரதுக்குள்ள என்னங்க நடக்குதுங்க? என்னமோ நடந்து தொலைட்டும், வாங்க கார் கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க
1: கையெடு.
0: ஏனுங்க என்னங்க உங்களுக்கு என் கையே உதறி விடுறீங்க? இந்த பாட்டி என்ன வசியம் பண்ணுச்சுன்னு தெரியலையே, வீட்டுக்கு போய் பெரிய பூசணி கையெடு சுத்தி போடணும் இந்த மனுஷனுக்கு. வாங்க கார் போய் பாக்கலாம்.
1: சரி, நாமளும் கொஞ்ச நாள் தலைமறைவா தான் இருக்கணும். இப்பத்திக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுபடணும்னா கொஞ்ச நாள் வெற்றிமணி நேசமணியா மாறணும். மாறலாம், மாத்திக்கலாம், வாமா வா.
0: ஏனுங்க அங்க பாத்தீங்களா, யாரோ ஒரு பூசணிக்கா மாதிரி ஒருத்தன் தூங்கிக்கிட்டு இருக்கான். எந்திரிக்கிறதுக்குள்ள ஓடி போயிடலாமாங்க. இன்னும் அவன் எந்திரிச்சா என்னென்ன பண்ண போறான்னு தெரியலையே.
1: வேற ஒண்ணும் இல்ல, அந்த காரை கொள்ளையடிச்சான்ல அவன, நான் கொஞ்ச நேரம் கொள்ளையடிச்ச மாதிரி வேலைய முடிச்சுட்டேன். பாத்தியா அவன் மயக்கம் போட்டு கிடக்குறான், வா சீக்கிரம் வெளியே போலாம்.
2: பேராண்டி போயிட்டு வாப்பா, நீ நினைச்சதெல்லாம் வெற்றியா நடக்கும்பா. அந்த வெத்தலை பட்டி எடுத்துட்டு வாப்பா.
3: ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட் உங்களை பத்தி ரிப்போர்ட் வந்திருக்கு. அதாவது பகல்ல டலக்ஸ் பண்ணியனாகவும் ராத்திரியில செட்டப் செல்லப்பாவும் நடமாடுறதா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நோ சார்.
1: என்றா இது, எங்க இருக்கிற நானு? என்னது இது, உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. நேத்து என்னன்னா பாட்டி வெத்தலை வாங்கிட்டு வந்தியான்னு கேட்டுச்சு, சுகின் சாப்பிடுறியான்னு கேட்டுச்சு, அதுக்கு வந்து சாராஜா வேற சந்தேகப்பட்டு கேட்டுட்டு இருந்தது. இதெல்லாம் நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது. அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? எங்க புதுசா இருக்குதே இடமே, இது ஒண்ணும் நம்ம வீடு கிடையாது. இது என்ற கார் எங்க போச்சு? அட இந்த குப்புசாமி ராமசாமி எல்லாம் எங்க போனானுங்க? அட வீட்டு அம்மனி கூட பக்கத்துல காணும். இது ஆரோட வீடுன்னே தெரியலையே, என்ன நடந்ததுன்னு புரியலையே. உடம்பு வேற அழுத்து போட்ட மாதிரி இருக்குதே.
2: தம்பி வெற்றி எந்திரிச்சிட்டியாப்பா, இப்பதான் கார்ல போன மாதிரி இருந்துச்சு, எப்படா வீட்டுக்குள்ள வந்து படுத்த?
1: ஐயோ ஆறது. அட பாட்டியா, பாட்டி என்ற வீட்டுக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? நான் ஏத்து உங்க வீட்டுக்குள்ள நான் இருந்தேன், இன்னைக்கு என்ற வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க.
2: ஏன்பா திரு திருன்னு முழிக்கிற?
1: ஐயோ பாட்டி கொஞ்ச நேரம் சித்து சும்மா இருங்க, என்ன நடந்தது?
2: அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் வெத்தலை வாங்கிட்டு வர சொன்னா. எங்கப்பா
1: வெத்தலையெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன், சந்தைக்கு போனா ஒரு கட்டு என்ன ஒரு கவலையே வாங்கிட்டு வந்து தரேன் உங்களுக்கு. இப்ப என்ன நடந்தது அதே முதல்ல சொல்லுங்க, நான் இங்க இருக்கிறப்போ. ஏன் பாட்டி என்ற ஊட்டம்மணி உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தது இல்ல? எங்க அம்மனி எங்க போச்சு? என் குடும்பம் தானுங்களே இந்த ராமசாமி குப்புசாமி பசங்க.

0: மாப்பிள்ள தேடணும். அப்படியே என்ற தம்பி ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த வெற்றிமணி பார்த்தனில்ல, அவனுக்கிட்டும் கொஞ்சம் பேசணுமாக்கும். வெற்றி, ஏல வெற்றி, எங்கனக்குள்ள இருக்க வெற்றி?
1: என்ன தம்பி வெற்றியா தேடுற? ஃபர்ஸ்ட் களி தின்னு, அப்புறம் வெற்றியை தேடலாம்.
0: அடா ஆறா இவன், என்னை வந்து களியும் கருவாட்டு குழம்பும் இவன் தின்னு சொல்றது? அதுதான் ஆல்ரெடி எங்க அத்தா எடுத்து வச்சிருக்குதுல இந்த பாட்டி. சரி சரி, நான் போய் உட்காந்து முதல்ல சாப்பிட்டு போட்டு அப்புறம் மத்த வேலையை பாக்கலாம்.
1: நீ சாப்பிட்டேரு, உன்னை நான் கட்டி வைக்கிறேன்.
0: என்னது கட்டி வைக்கிறியா நீ? அதாவது ஏற்கனவே என்ற குடும்பமே எனக்கு கட்டி வச்சாச்சு, இவன் என்ன புதுசா வந்து கட்டி வைக்கிறான் கட்டி வைக்கிறாங்க? அட விடுங்கடா,
1: உட்காரியா? ரொம்ப பேசுன, என்ன பண்ணுவேன் தெரியுமா?
0: என்றா பண்ணுவ?
1: உன்னை கட்டி எல்லாம் போட மாட்டேன், பாட்டிட்ட கொண்டு போய் விட்டுருவேன்.
0: ஐயோ சாமி, அதுக்கு நீ எனக்கு கட்டி போட்டுறா? இந்த கட்டிலேயே கட்டி போட்டுறா? கட்டி போட்டு என்றா இது? பேச்சுக்கு சொன்னாக்கா கட்டி போடுறானுங்க. ஏ தம்பி, வெற்றி வெற்றி கட்டி போடுறானுங்கடா. டேய் எங்கடா இருக்க?
2: வெத்தல எங்கடா தம்பி? வெற்றி.
0: ஐயோ பாட்டி. வெற்றிமணி, நேசமணி, வெற்றிமணி.
3: அப்பா ஆண்டவனி, எப்படியோ கார்ல இருந்து இறங்கியாச்சு. என்ன இந்த மனுஷன் பேசாமே வராரு? கடையை திறக்கணும், தீய போடணும், பால் வந்துருச்சான்னு தெரியல. என்னங்க என்ன, இன்னைக்கு ஒரே அமைதி காத்துக்கிட்டு இருக்கீங்க?
4: நான் தான் சார் உண்மையான டெலக்ஸ் பாண்டியன். என் பொண்டாட்டி வேற வீட்டுல தனியா இருக்கா சார்? நான் இல்லாத நேரம் பார்த்து அந்த போய் வீட்டுக்கு போய் அவன் தான் டெலக்ஸ் பாண்டியன் சொல்லி குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிற போறான் சார்.
3: ஏனுங்க ஏனுங்க ஏனுங்க.
0: ஏமா?
3: என்னது ஏமாவா? எப்பொழுது அம்முனிஞ்சலும் கூப்பிடுவீங்க? இது என்ன இன்னைக்கு அசிங்கமா அம்மா லொம்மான்னுட்டு?
0: அது எத்தனை நாளைக்கு தான் அப்படியே கூப்பிட்டு இருக்கிறது? ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் லீவு கொடுக்கறது இல்லையா, அந்த மாதிரி அந்த வார்த்தைங்களுக்கும் அந்த பேச்சுக்கும் லீவு கொடுத்தாச்சு இல்லையா அம்முனி?
3: இதுக்கு அந்த அம்முனின்ற வார்த்தை தான் கிடைச்சு உங்களுக்கு, வேற எதுக்கும் லீவு கொடுத்துருக்கலாம்ல?
5: என்ன நீங்களே பேசிட்டு இருக்கீங்க?
4: இல்ல ஒரு சின்ன கால்குலேட்.
5: உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா?
4: என்னமா?
5: அப்ப என் பேரு சிம்ரன் இல்ல, சிங்கநல்லூர் சிங்காரி.
0: அதாவது அது வந்து
3: சரி சரி சரி, அது என்னது காதல் எல்லாம் புதுசா கடுக்கன் எல்லாம் தொங்கிட்டு இருக்கு?
5: என்ன மீசைய காணோம்?
4: ஓ, டலிக்ஸ் பாண்டி மீசை வச்சிருப்பானா? சரி, ஏதாச்சும் ஒரு பிட்ட போட்டு சமாளிப்போம்.
0: அது வேற ஒண்ணும் இல்ல, என்னோட அந்த பாலிய சிநேகிதம் வந்தான். இந்த டவுனுக்குள்ள எல்லாம் இப்படிதான் குத்திக்குவாங்களாமா, அதனால நானும் ஒரு காது குத்திக்கலாம்னு சொன்னானு குத்திக்கிட்டேன்.
3: எங்க அந்த காது காமிங்க?
0: இல்ல ஒரு காது தான் குத்தி இருக்கேன்.
3: இது என்னங்க இது அசிங்கமா? ஒரு காது குத்திட்டு ஒரு குத்துனா ரெண்டு காதையும் குத்தணும், இது எனக்கு ஒத்த காத குத்திக்கிட்டு தெரியுதுங்க.
0: அது வேற ஒன்னும் இல்ல அம்மா. அதமணி, வேற ஒன்னும் இல்லமணி. இப்போ நீ சொல்றது ஒரு பக்கமா காது கேக்குது அந்த டீ போடும்போது, இன்னொரு பக்கம் காது கேக்குறது இல்லையா, அதனால இது கொஞ்சம் வெயிட்டா இருந்ததுன்னா நீ எது சொன்னாலும் அந்த காதல கேக்குமேனு இப்படி குத்திக்கிட்ட.
3: நீங்க சொல்றது எதுவும் நம்புற மாதிரி தெரியலீங்களே.
0: இல்ல நம்பித்தான் ஆகணும். ஐயோ, இதுக்கெல்லாம் போய் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்களா? நீ உள்ளவா போலாம்.
3: ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. அந்த பாட்டி விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எங்கிட்ட வம்பு பண்றதுக்காக இத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி அங்க எங்கேயாவது போயிட்டு வந்தீங்களா என்ன? என்னமோ இந்த மனுஷன் நடந்துக்கிற விதம், போகிற போக்கு, குத்தி இருக்க கம்மல், எதுவும் சரியில்லை.
6: நேயர்கள் இதுவரை கேட்டு வச்சது டீ கடி பேச்சுங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்துல சந்திக்கலாமுங்க. நன்றிங்கோ.
7: அமைப்பில் உதவி ஆர். ஜெய் ராகவேந்திரா. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா உரை கேட்கலாம். வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் வி ஆறுசாமி அவர்கள்.
2: வணக்கம், வாழ்க வளமுடன். யோகத்தின் மூலம் நம்முடைய ஆரோக்கியத்தை திறம்பட நிர்வகிப்பது என்பது ஒரு மனித குலத்திற்கு கிடைத்த மிக பெரும் ஒரு வரப்பிரசாதம், ஒரு அறிவு ஞானம், ஒரு விழிப்பு நிலை. யோகா என்பது உடல், மனம், உயிர், உணர்வு நிலையை சமநிலையோடு நிர்வகிப்பதுதான் யோகம். யோகம் என்பது உடல் ஆரோக்கியத்தை மட்டும் குறிப்பது அல்ல, அது மனநிலையையும் சுற்றுப்புற சூழ்நிலைகளையும் சக மனிதர்களையும் இயற்கையையும்

இணைத்து நாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு தன்மையே யோகம் என்று கூறுகிறோம். உடல் ஆரோக்கியம் என்பது மனதோடு தொடர்புடையது. உடலும் மனமும் உயிரின் நிலையோடு தொடர்புடையது. இந்த மூன்றும் நன்றாக இருந்தாலும் கூட சமுதாயம் என்ற ஒன்று நன்றாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தோடு இயற்கையும் நன்றாக நமக்கு ஒத்துழைக்க வேண்டும். இவை அனைத்தும் இணைந்ததே யோகம். இந்த யோகம் என்பது முதலில் நாம் மனதை சமநிலையோடு நிர்வகிப்பது ஒரு அரிய கலை. அந்த கலை பேசினால் வராது, படித்தால் வராது, கேட்டால் வராது, பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி என்பது மனித குலத்திற்கு 5000 ஆண்டுகளாக ஒரு அற்புதமான தத்துவமாக யோகக்கலையாக பயிற்சியாக வழங்கப்பட்டது. சித்தர்களால் ஞானிகளால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரும் சொத்து அது. இந்த பாரத திருநாட்டில் பதஞ்சலி முனிவரிலிருந்து தொடங்குகிறது. அது யோகம் என்பது அஷ்டாங்க யோகம் என்று குறிப்பிடுவார்கள். அதிலிருந்து வரப்பட்டதுதான் பல நிலைகளில் இருக்குது. கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், எதை எடுத்தாலும் ஒன்று மனதுக்கான பயிற்சி, இரண்டாவது உடம்புக்கான பயிற்சி. உடம்புக்கான பயிற்சி என்பது உடல் அசைவுகள். அந்த அசைவுகள் என்பது பாதம் முதல் தலை வரை நம்முடைய உடல் உறுப்புக்கள் அதனுடைய தன்மையில் இயற்கையோடு இணைந்த ஒரு சூழலை நிர்வகிப்பதே ஒரு முழு ஆரோக்கியம். அந்த முழு ஆரோக்கியம் என்பது நடைப்பயிற்சி மட்டும் போதுமா என்றால் பற்றாறு. அதே நேரத்தில் பல விதமான ஒரு பயிற்சி முறைகள் வழங்கப்பட்ட ஜிம் சொல்லக்கூடிய அது மட்டுமே போதுமா என்றால் அது மட்டும் போராது. இந்த உடல் அசைவுகள், நம்முடைய நரம்புகள், நம்முடைய அனைத்து விதமான உறுப்புகளுக்கும் ஒரு இணக்கமான, அதாவது 5 ஓட்டங்கள் என்று சொல்லக்கூடிய இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், உயிரோட்டம், இந்த 5 ஓட்டங்களும் சீர்படுமேயானால் மட்டுமே ஒருவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதற்கு ஆசனாஸ் என்று பெயர். அந்த ஆசனாஸ் என்பது பல நிலைகளில் இருக்கின்றது. அந்த பல நிலைகள் என்பது இன்று ஸ்கை யோகா என்ற ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட குண்டலினி யோக முறை மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகின்றது. பல 1000 ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் பல நாடுகளிலும் இன்று ஸ்கை யோகா என்ற ஒரு அற்புதமான பயிற்சி முறைகள், அது முதலில் உடலை தயார் செய்வது. அதற்கு 9 விதமான ஒரு விளக்கத்தை அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எளிய முறையிலே உடற்பயிற்சிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அது காற்று என்பது நம்முடைய உடலில் 6 லிட்டர் வேணுங்கிறாங்க. நம்முடைய இரத்தம் என்பது 5 லிருந்து 6 லிட்டர் வரை வேண்டும் என்று சொல்கிறார்கள். 4 லிருந்து 5 லிட்டர் இரத்தம் தேவைப்படுகிறது. நம்முடைய இருதயம் ஒரு நாளைக்கு 10,000 முறை அது வந்து துடிக்க வேண்டும். அப்பொழுது இருதயத்திலிருந்து நம்முடைய லங்ஸிலிருந்து எல்லாம் சரியாக அதன் ஆற்றலோடு இயங்க வேண்டுமென்றால் அதற்கு தேவையான அந்த 5 ஓட்டங்களும் முறையாக சீராக பாய்ந்து சமநிலையோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உடம்பு ஆற்றலோடு விளங்கும், அது ஆரோக்கியமாக இருக்கும். இதனோடு இணைந்தது மனம். அந்த மனதுக்கும் ஒரு பயிற்சி வேண்டும், அது அமைதிப்படுத்துவது. அந்த அமைதிப்படுத்துவது என்பது நம்முடைய மனம் அமைதியானால் ஆனந்த சூழ்நிலையை அனுபவிக்கலாம். ஆனந்தம் என்பது வேறு ஒன்றுமில்லை, நம்முடைய மனசை அதனுடைய தன்மையில் ஒரு அழகான, அமைதியான, மகிழ்வான, ஒரு முழுமையான ஆற்றலோடு இயற்கையோடு இணைந்திருக்கச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நட்பு உறவே மனதுக்கான அமைதி பயிற்சி என்று சொல்கிறோம். அதை தியானம் என்றும் சொல்வோம். இந்த தியானமும் இந்த உடற்பயிற்சியும் இணைந்தால் யோகம் என்று சொல்கிறோம். அதை கொடுத்தது இந்த பாரத திருநாடு. அந்த விதத்திலே பாரதத்தினுடைய பெருமைமிகு யோகக்கலையை நம்முடைய பாரத பிரதமர் ஐக்கிய நாடுகள் சபையிலே கொடுத்ததின் விளைவாக யோகக்கலை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பலருக்கு இன்னும் இந்த சமூகத்தில் தெரியாமல் இருக்கிறது,
நோய் என்பது அது உண்மையான அதன் நோய் தாக்கத்தால் வருவதை விட அவருடைய எண்ணங்களினால்தான் அந்த நோய் அதிகமாகிறது. ஏனென்றால் அந்த நோய்க்கான அறிகுறியே பலவிதமான நிலைகளில் அவருக்கு உணர்த்துகின்றது. ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு திசுவும் ஒரு மிகச்சிறந்த சக்தி ஊட்டப்பட்ட நிலையில் இருப்பதை எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு திசுவும் அதனுடைய இயல்பு தன்மையிலிருந்து மாறி அது துன்பப்படுகிறது. அவ்வாறு ஒவ்வொரு செல்களும் அதனுடைய சமநிலை மாறும் பொழுது ஒரு நல்ல அலைவீச்சு ஒரு நல்ல சூழலுக்கு பதிலாக ஒரு விஷ அலை ஒரு துன்ப அலை வீசும் பொழுது அந்த உடல் ஆரோக்கியம் கெடுகிறது. அதனை உணர்த்தும் வகையில்தான் உயிர் சக்தி குறைந்து நோய்வாய்ப்படுவதோ இன்று இருக்கக்கூடிய புற்று நோயிலிருந்து ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் அவருடைய உயிர் சக்தி திணிவாக இல்லை, அதற்கு காரணம் பயிற்சி முறைகள் இல்லை, எதிர்மறை சிந்தனையும் எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறையான விளைவுகளை அவர்கள் ஈர்த்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவருடைய நல்ல மன நிலையை வைத்து கொள்ளாத ஒரு மிக முக்கியமான ஒரு சூழலை உணர வேண்டும். அந்த மனோநிலை என்பது ஆக்கத்துறையில் மட்டுமே ஒரு மனிதனுடைய ஆற்றல் செலவிட வேண்டும். நேர்மறை எண்ணங்களில் மட்டுமே ஒரு மனிதன் சிந்தனையை வைக்கும் பொழுது அது இயற்கை படைப்பாற்றலோடு இணைந்து அலை இயக்க தத்துவத்தோடு ஒரு மனிதன் எதை அனுப்புகின்றானோ, அதாவது அன்பை மகிழ்ச்சியை வெற்றியை நிறைவை ஆனந்தத்தை, அது அலை இயக்கமாக தன் மனோ எண்ணத்திலிருந்து வான்காந்தத்தில் ரேடியோ அலைவரிசையாக பிரயாணம் செய்கின்றது. எதை எந்த எண்ணத்தை எந்த அலைவரிசையில் அனுப்புகின்றார்களோ ஒவ்வொன்றுக்கும் அதனதனுடைய அலைவரிசையில் இணைந்து அந்த எண்ணத்துக்கு தக்கவை மூலத்துக்கு திரும்பும். அந்த மூலம் என்பது அவர் அனுப்பிய மனம்தான். ஆக ஒரு மனிதன் எதை அனுப்பினாலும் நன்மை எண்ணி நன்மையை என்ற உணர்வை அனுப்பினால் நன்மைகளே திரும்பும். நேர்மாறாக துன்பத்தை எண்ணி துன்ப உணர்வுகளை அனுப்பினால் பல நூறு துன்ப உணர்வுகளை ஈர்த்து கொண்டு வரும் என்பது இன்று அலை இயக்க தத்துவத்தில் மிகச்சிறந்த ஒரு ஞானம் அறிவியல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தத்துவ ஆர்ந்த ஈர்ப்பு விதி. இவை அனைத்தையும் தொடர்பை ஏற்படுத்திய சிந்தித்த முன்னோர்கள் ஞானிகள் மனதை தூய்மையாக வைத்து கொண்டால் அன்பாகவும் அமைதியாகவும் வைத்து கொண்டால் நல்ல எண்ணங்கள் உற்பத்தியாகும். அந்த நல்ல எண்ணங்களே ஒரு வாழ்க்கைக்கு தேவையான வளமான அமைதியான நிறைவான அனைத்து குண நலன்களையும் கொண்டு வந்து சேர்த்து வளமை செழுமை நிறைந்த வாழ்க்கை வளங்கள் கிடைக்கும். மெயின்டைனிங் ஜாயின் ஹெல்த் த்ரூ யோகா என்ற அற்புதமான சிந்தனை நாம் யோகத்தையும் அதன் பயிற்சி முறைகளையும் இணைந்து நிர்வகிப்பதன் மூலம் ஒரு நல்ல மனித வாழ்வு மட்டுமல்ல சமூகமும் ஒரு நாடும் நலம் பெறும். அதற்கு மிக அற்புதமான விழிப்பு நிலை உணர்வே மெயின்டைனிங் ஜாயின் ஹெல்த் த்ரூ யோகா என்ற நிகழ்ச்சி. சிறப்பாக நேயர் மக்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்படைய செய்யட்டும். யோகம் செய்வதனால் மனிதனுக்கு நினைவாற்றல் அதிகமாகிறது, சிந்தனை வளம் கூடுகிறது, நேர்மறையான எண்ணங்களே அவர்களுக்கு வருகின்றது. அது மட்டுமல்ல, குடும்பத்திலும் சமூகத்திலும் தொழில்துறையிலும் ஒரு அன்பும் கனிவும் பணிவும் நிறைந்த கடமையுணர்வோடு செயலாற்றும் ஒரு மிகச்சிறந்த ஒரு சிந்தனை வளம் மிக்க ஒரு குணநல பண்பை பெறுவார்கள். 100% யோகா ஒரு மனிதனுக்கு முழுமைப்படுத்திருங்க. அந்த 100% என்பது ஒரு மனிதன் நல்ல தூங்கலாம், நல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும், ஒரு தேவையான அளவு காற்று உள்ளிழுத்து சரியான விகிதத்திலே மூச்சு சீர்படும், இரத்த அழுத்தம் மேம்படும், நீரிழிவு நோய் கட்டுக்குள் வரும், ஜாயின்ட் பெயின் சொல்லக்கூடிய முழங்கால்கள் கைகள் கழுத்து வலி கண் பார்வை இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதன் இன்று நோய் என்று இருப்பதற்கு ஒரே தீர்வு யோகம்தான்.
இன்னைக்கு டிப்ரெஷன் ஒன்று சமுதாயத்தில் மிகப்பெரிய நோயாக மாறிட்டு இருக்குங்க. ஒரு மனிதன் நல்லா தூங்குனாலே

0: அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டலாம். அந்த மன அழுத்தம் இல்லைனாலே நல்ல உணவு சாப்பிடலாம், நல்ல மனம் ஒருமுகப்படும், நல்ல ஒரு சிந்தனை பிறக்கும். அன்பு நிலையில் இருக்கும் பொழுது குடும்பம் அமைதியாக இருக்கும், தான் இருக்கக்கூடிய எல்லா இடமும் ஒரு அன்பு மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். அதனால் யோகக்கலை மிக அவசியம், இது எல்லாத்துக்கும் தீர்வாக அமையும். உடல் நோய் வந்த பின்பு சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக இந்த யோகக்கலை ஒரு தற்காப்பாக வருமுன் காப்பும் கலையாகத்தான் இதை நீங்கள் பார்க்க வேண்டும். நோய் வந்த பின்பு இந்த யோகத்தை செய்வது ஒரு துன்பத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வை கொடுக்கும், ஆனால் அதிலும் சரியாகும். ஆனால் யோகா என்பது நன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செய்யக்கூடிய தற்காப்பு ஆரோக்கிய வாழ்வு. மனிதர்கள் பொதுவாக ஹாஸ்பிட்டலில் போயிங்க ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க, ஒரு ரீஹாபிலிட்டேஷனுக்கு அப்புறம் அவங்க ஒரு நார்மல் நிலைக்கு வரணும்னா பிசியோதெரப்பின்னு ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸில் ஒரு விதமான பயிற்சி கொடுக்குறாங்க. அவர்களுக்கு கூட மெயின் அவங்களுக்கு அத்தியாவசியமானது அவங்களுடைய பயோ மேக்னட்டிசம்னு சொல்கிற ஜீவகாந்த பெருக்கம்தான். உயிர் சக்தி தான் ஜீவகாந்தம்னு சொல்கிறாங்க யோகக்கலையில். அந்த ஜீவகாந்த பெருக்கம் என்பது நல்ல உணவு முறையில் வரும், நல்ல உடற்பயிற்சியில் வரும், நல்ல ஒரு தியானத்தில் வரும். இதெல்லாம் பண்ணும் பொழுது ஒரு மனிதனினுடைய உயிர் சக்தி பயோ மேக்னட்டிசம் எந்த அளவுக்கு திணிவாக ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கோ அது அவ்வளவு வேகமாக நோய்களை குணப்படுத்தும். ஈவன் அது அறுவை சிகிச்சை செய்தா இருந்தாலும் அது ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையானது ஜீவகாந்த சக்தி. அந்த உயிர் சக்தி அந்த செல்களில் நல்ல நிரம்பும் பொழுதுதான் அது குயிக் ரெக்கவரி கிடைக்குதுங்க. அந்த விதத்தில் மெயின்டைனிங் ஜாயின் ஹெல்த் என்பது யோகா முழுமையாக உடல் நோய்க்கும் மன அமைதிக்கும் ஒரு நல்வாழ்வுக்கும் ஒரு அற்புதமான தீர்வாக யோகக்கலை அதை அனுபவித்து பல பல லட்சக்கணக்கான மக்கள் எந்த விளம்பரமும் இல்லாமல் நோயின்றி ஆரோக்கிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது சான்றாக இருக்கிறது. யோகமும் ஒரு பயிற்சியும் மூலம் ஒரு மனிதன் முழுமையான ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்வியல் அனுபவங்களையும் பெற முடியும். அதற்கு யோகக்கலை பாரதம் கொடுத்த ஒரு அற்புதமான வாழ்வியல் தத்துவத்தை கலையை கற்று ஒவ்வொரு மனிதனும் மதம் இனம் ஜாதி தாண்டி ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு பண்பாட்டு கலையாக யோகக்கலையை மனிதர்கள் பயன்படுத்தி அனுபவித்து அதனுடைய பயிற்சி முறைகளை செய்து நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று இந்த இனிய நேரத்தில் வழங்கி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். வணக்கம்.
1: ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா. உரை கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பேராசிரியர் வி. ஆறுசாமி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9:20.
2: சைபால் வழங்கிய தென்கட்சி கோஸ்வாமி.

0: 101.8 இது ரெட்ரோ ராகங்கள். உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ரெட்ரோ ராகங்கள்.

0: ஆனந்த கும்மி படத்திற்காக எஸ் ஜானகி, எஸ் பி சைலஜா குழுவினர் இணைந்து பாடியது. இளையராஜாவின் இசையில் ஒலித்தது கங்கை அமரனின் பாடல் வரிகள்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: உயர்ந்த உள்ளம் படத்திற்காக பி சுஷீலா பாடியதை கேட்டீர்கள். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை எழுதியவர் வைரமுத்து. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9:10:45.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
4: ஒரு சின்ன பையன் என்னை தேடிட்டு ஓடி வந்தான். ஒரு கதை சொல்லுங்கன்னா, சொந்தமாக எதுவும் தெரியாதே என்ன, உங்களுக்கு சொந்தமாக எதுவும் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னா. இந்த பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து கதை கேட்குறவன், அதனால் என்னோடய ரகசியம்லாம் அவனுக்கு அத்துப்படி, அதனால தான் அவ்வளவு தெளிவாக அடிச்சு விட்றான். சரி, இப்போ என்ன செய்யலாம்னு, பழைய கதை ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்னா, உனக்கு கிருஷ்ண தேவராயரை தெரியுமான்னு. அவர்கிட்ட நேரில் பழக்கம் இல்லை, ஆனால் அவரை பற்றி புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன்னா. சரி, இவங்ககிட்ட மேற்கொண்டு பேச்சு கொடுத்தா நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிவிடுவான் அப்படிங்கிறத யூகம் பண்ணிக்கிட்டு அவனை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் குறுக்க பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அந்த கதையை சொன்னேன். ஒரு சமயம் கிருஷ்ண தேவராயர் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய வித்வான் வந்து சேர்ந்தாராம். என்னோட போட்டி போடுறதுக்கு இந்த ஊரில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட்டாராம். அந்த ஊரில் இருந்த பெரிய பெரிய வித்வான்லாம் இது ஏதுனா வம்பா போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் அந்த ஆளோட போட்டி போடுறதுக்கு தயாராக இல்லை, எல்லாரும் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தன் மட்டும் தைரியமாக முன்னுக்கு வந்தான். அது யாருன்னா தெனாலிராமன். அந்த சமஸ்தானத்தில் விகட கவி அவன். என்ன அனுப்புங்க போட்டிக்கு, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா. உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, ஆனால் தைரியம் இருந்தால் அதிர்ஷ்டம் தேடிட்டு வருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா. அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாச்சு. அந்த பெரிய வித்வான் வந்து நின்னார். தெனாலிராமன் எதிரில் வந்து நின்னான். அந்த வித்வான் ஒரு விரலை காட்டினார். தென்னாலிராமன் பதிலுக்கு 2 விரலை காட்டினான். வித்வான் 3 விரலை காட்டினார். இவன் உடனே 4 விரலை காட்டினான். உடனே 5 விரலை காட்டினார் அவர். தென்னாலிராமன் உடனே தன்னுடைய கை முஷ்டியை காட்டினான், கையை மூடி காட்டினான். அவ்வளோதான், அந்த பெரிய வித்வான் கிருஷ்ண தேவராயர் காலில் விழுந்தார். நான் தோத்துட்டேன், என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். கிருஷ்ண தேவராயர் அவரை தனியாக அழைச்சிட்டு போய் என்ன நடந்ததுன்னு விசாரித்தார். அந்த வித்வான் விளக்கம் கொடுத்தார். ஆண்டவன் ஒருவன் தான் உண்டுங்கிறத விளக்கிறதுக்காக நான் 1 விரலை காட்டினேன். அப்படி இல்லை, சக்தியை சேர்த்தா சக்தி சிவன் 2 பேர் உண்டுன்னு உங்கள் வித்வான் 2 விரலை காட்டினார். மூர்த்திகள் 3 பேருங்கிறதுக்காக நான் 3 விரலை காட்டினேன். வேதங்கள் 4 சொல்லி அவர் 4 விரலை காட்டினார். பஞ்சபூதங்கள் 5 நான் 5 விரலை காட்டினேன். அதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு சொல்லி அவர் கையை மூடி உறுதியாக காட்டினார். அடடா, உங்கள் வித்வானுக்கு எப்பேற்பட்ட அறிவு, அவர் தான் ஜெயிச்சார், நான் தோத்துட்டேன் அப்படின்னார் அவர். அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தென்னாலிராமன் விளக்கம் கொடுத்துருக்குறான். அவன் முதல்ல என்னை கொன்னுடுவேன்னு அந்த வித்வான் 1 விரலை காட்டினான். உடனே ஒரு 2 கண்ணையும் தோண்டி விடுவேங்கிறதுக்காக நான் 2 விரலை காட்டினேன். உனக்கு நாமம் போட்டுருவேன்னு சொல்லி 3 விரலை காட்டினான். அதை அழிச்சிருவேன்னு 4 விரலை காட்டினேன். உன்னை அரைஞ்சிருவேன்னு அவன் 5 விரலை காட்டினான். நான் உங்களை குத்தி விடுவேன்னு சொல்லி கையை மூடி காட்டினேன் அப்படின்னா. இப்போ பாருங்கள், ஜெயிச்சது யார்? தைரியம் மட்டும் இருந்துட்டா அதிர்ஷ்டம் தானாக தேடி வருங்கிறது எவ்வளவு உண்மையாக போச்சு. அதனால் நாம் எப்பவும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் எதிரில் கதை கேட்டுட்டு உட்காந்துருந்த சின்ன பையனை பார்த்தேன். அவன் என்னை நிமிந்து பார்த்தான். அவன் தன்னோட கை கால் ரெண்டையும் ஒரு மாதிரியாக என் முன்னால் தூக்கி 20 விரலை காட்டினான். எனக்கு ஒன்றும் புரியல, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். இதே கதையை இதுக்கு முன்னாடி என்கிட்ட 20 தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9:15. நேர்களே, இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறி, கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரம் இதோ உங்களுக்காக. விலை அளவுகள் யாவும் கிலோ 1 க்கானவை மட்டும்.

கத்தரிக்காய் கிலோ 45 ரூபாய், வெண்டைக்காய் 42 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 42 ரூபாய், ஆப்பிள் ரகம் 50 ரூபாய், அவரை 95 முதல் விற்கப்படுகிறது. புடலங்காய் 34 ரூபாய், பீர்க்கங்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 28 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 32 ரூபாய், பொரியல் தட்டை 35 ரூபாய், முருங்கைக்காய் 110 ரூபாய்க்கும் தேங்காய் 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மாங்காய் 25 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 35 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 38 ரூபாய், சக்கரவள்ளி கிழங்கு 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 40 ரூபாய், மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 45 ரூபாய், பீட்ரூட் 40 ரூபாய், நூல்கோல் 40 ரூபாய், டர்னிப் 40 ரூபாய், முட்டைகோஸ் 30 ரூபாய், காலிஃப்ளவர் 35 ரூபாய், பட்டாணி 140 ரூபாய்க்கும் வெள்ளைப்பூண்டு 160 முதல் 190 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இஞ்சி 145 ரூபாய், கரிபீன்ஸ் 70 ரூபாய், புஷ்பீன்ஸ் 90 முதல் 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. டபுள் பீன்ஸ் 100 ரூபாய், ஊட்டி அவரை 120 ரூபாய், கலர்கோஸ் 40 ரூபாய், குடைமிளகாய் 80 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 40 ரூபாய், புரோக்கோலி 80 முதல் 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை கிலோ 35 ரூபாய், கொத்தமல்லி 70 ரூபாய், புதினா 50 ரூபாய், கீரை வகைகள் யாவும் கிலோ 1க்கு 60 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 40 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 90 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 ரூபாய், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய், எலுமிச்சம்பழம் 110 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், பப்பாளி 45 ரூபாய், மாதுளம்பழம் 210 ரூபாய், திராட்சை 100 முதல் 200 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. மாம்பழம் 100 முதல் 150 ரூபாய்க்கும், வாழைப்பழம் பூவன் ரகம் 50 ரூபாய்க்கும், ரஸ்தாளி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 40 ரூபாய்க்கும், நேந்திரன் 40 ரூபாய்க்கும், செவ்வாழை 90 ரூபாய்க்கும், கற்பூரவல்லி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 240 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், சாத்துக்குடி 100 ரூபாய், அன்னாசி பழம் 80 ரூபாய். இதுவரை இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறி, கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரங்கள் வழங்கப்பட்டது உங்களுக்காக.

நேரம் 9:20. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

ராஜ ரிஷி படத்திற்காக புலமைப்பித்தன் எழுதி இளையராஜாவின் இசையில் கே ஜே ஏசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது அந்த பாடல். நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விற்பனை சார்ந்த சேவைகளை மக்கள் மத்தியில் பரவலாக கொண்டு செல்ல ஆகாஷ்வாணி ஒரு சிறந்த தளமாகும். ஆகாஷ்வாணியுடன் இணைந்து

விளம்பர நிறுவனமாக பதிவு செய்து வாடிக்கையாளர்களுக்கு தரமான மற்றும் நம்பிக்கை வாய்ந்த விளம்பர சேவைகளை வழங்கும் வாய்ப்பை பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 24986458 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். தொலைபேசி எண் மீண்டும் 044 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 24986458 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். விண்ணப்பங்களை அனுப்ப மின்னஞ்சல் முகவரி agnchni@gmail.com. இன்றே பதிவு செய்து ஆகாஷ்வாணியுடன் உங்கள் வளர்ச்சிப் பயணத்தை தொடங்குங்கள்.

வாலியின் பாடல் வரிகள் சிற்பியின் இசையில் ஒலித்தன சித்ராவின் குரலில். அம்மன் கோவில் வாசலிலே படத்தின் பாடலை கேட்டீர்கள். நேரம் 9:31:35. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். வழங்கிக் கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8.

உதயகீதம் படத்திற்காக முத்துலிங்கம் எழுதிய பாடலை கேட்டீர்கள். இளையராஜாவின் இசையில் ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜித்ராவின் குரல்கள்.

சித்ராவின் குரலில் கேட்டு ரசித்தீர்கள் பூவே உன பூச்சூடவா படத்தின் பாடலை. வைரமுத்துவின் பாடல் இளையராஜாவின் இசையில்

சூரியன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் இது. தேவாவின் இசையில் ஒலிக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 10 மணி. நேர்களை கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேயரை சந்திப்போம். வணக்கங்க.
1: வணக்கம்.
0: உங்க பேருங்க?
1: என் பேர் நதீஷ்கண்ணன். தாம்பட்டி ஜங்ஷன் நுந்தலா அஞ்சலுங்க, பக்கத்துல இருக்கு. தாம்பட்டி ஜங்ஷனுங்க.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் இப்ப வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு குறு விவசாயி. நம்ம வீட்டுல மாடு இருக்கு, அப்படியே ஒரு ரெண்டு மாடு அப்படியே போதுங்க. பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்குங்க.
0: தோட்டத்துல என்னென்ன காய்கறிகள் சாகுபடி பண்ணிருக்கீங்க?
1: இது வரைக்கும் நிறைய போட்டிருக்கேன். ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கேரட் இருக்கு, பீட்ரூட் பூண்டு இருக்குங்க.
0: அறுவடை பண்ற மாதிரி இருக்குங்களா?
1: இல்லைங்க, இப்போதான் பயிர்.
0: சரிங்க, உங்களுடைய பொழுதுபோக்குலாம் என்னங்க?
1: என்னோட பொழுதுபோக்குன்னு பாத்தீங்கன்னா பாடல்கள் கேட்பது. வேலையே நமக்கு சரியா இருக்குங்க. விவசாயம் மாடு அப்படியே போதுங்க.
0: காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? சாயந்தரம் எத்தனை மணி வரைக்கும் வேலை இருக்குங்க?
1: காலையில ஒரு 6-6.5 மணிக்கு எந்திரிப்போங்க. சாயந்தரம் ஒரு அதே 6-6.5 வரைக்கும் வேலை இருக்குங்க.
0: வேலை இருந்துட்டே இருக்குங்க?
1: வேலை இருக்குங்க. தோட்டத்துக்கு போவேன், மாடு பால் அப்படியே கொட்டகை கிளீன் பண்றது எல்லாம் இருக்குங்க.
0: உங்களுடைய விருப்ப பாடல் என்னங்க?
1: என்னோட விருப்ப பாடல் பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் இருக்கு. அதுல ரஜினி சார் நடிச்ச முத்து படத்துல வர அந்த ஒருவன் ஒருவன் முதலாளி பாடல் சோர்வா இருக்கும் போது கேட்டா அப்படியே ஒரு உற்சாகமா இருக்கும்.
0: காலை நேரத்துல ஒரு உற்சாகமான பாடல் கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக பாடலை வழங்கிடலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இது உழவர் மனம் நிகழ்ச்சியின் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கங்க.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: உங்க பேருங்க?
1: என் பேர் மயில்சாமிங்க.
0: சரிங்க, எந்த ஊருங்க?
1: நாங்கள் கோபிசெட்டிப்பாளையம் தாலுக்கு ஈரோடு மாவட்டம் தூக்கநாயக்கன் பாளையங்க.
0: என்ன வெள்ளாமையெல்லாம் இப்போ போட்டிருக்குங்க?
1: எங்கள் ஊரில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பவானி சாகர் டேம் தண்ணி பாயறதுனால தண்ணி சோர்ஸ் கொஞ்சம் இருக்குதுங்க. அதனால் நாங்கள் பெரும்பாலும் வாழை தான் அதிகமாக பண்ணுவோங்க. கொஞ்சம் நெல் இருக்குதுங்க.
0: அதிகமாக தண்ணி தேவை இருக்கு இல்லைங்களா?
1: கண்டிப்பாங்க. வாழைக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி சொன்னே ஒரு நாளைக்கு தண்ணி கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. அந்த ட்ரிப்ளிகேஷன் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக தெரியுது வருங்க.
0: அதனால் தண்ணி கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்திக்கலாம்.
1: தண்ணி கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்திக்கலாங்க.
0: ஒரு வருஷம் ஆகுங்களா வாழைக்கு?
1: ஒரு வருஷம் ஆகுங்க. கண்டிப்பாக 12 மாதம் ஆகுங்க. 12 மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஹார்வெஸ்ட் ஆயிருங்க.
0: சரிங்க, இப்போ இதுக்கு முதலீடெல்லாம் எந்த அளவுக்கு போடுறீங்க? எப்படிங்க லாபகரமாக இருக்குதா வாழை சாகுபடி?
1: முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருங்க. ஒரு வாழைக்கு 150 ரூபா குறைஞ்சபட்சம் செலவாகுங்க. லாபகரமாக இருக்குதுங்க. தார் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் மாதிரி விற்றுதுன்னா ஒரு தார் 600 ரூபா வந்துன்னா 850 கட்டை போடுறேங்க. ஒரு 50 கட்டை நம்ம சேதனமாகிட்டாங்க கூட 800 கட்டைங்க. 8 × 48 ஒரு 4 லட்சம் ரூபா வருங்க. ஒரு 1.5 ரூபா 2 லட்சம் ரூபா கிடைக்குங்க.
0: ரொம்ப காற்றுக்கெல்லாம் தாங்காதுங்கிறாங்களே?
1: காற்றுக்கும் சிறுமாக தான் இருக்குங்க. அதுக்குண்டா நாங்கள் ஸ்டே போட்டு கட்டிக்குங்க, பெல்ட் போட்டு கட்டுவோங்க. அதுபோக வந்து நாங்கள் முட்டு ஓரளவு முட்டு கொடுத்து கட்டினாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு பாதுகாத்துக்குவோங்க.
0: சரிங்க, இப்போ உங்கள் ஊரோட சிறப்புகள் அப்படின்னா என்ன சொல்லலாங்க?
1: எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் வளமான இதாக தான் இருக்குங்க. தண்ணி பவானி சாகர் டேம் தங்கி வரதுனால ஆறு ஓடமாக போயிட்டுருக்குங்க. நிறையா ஷூட்டிங் பிளேஸ்லாம் நிறைய அடிச்சிருக்காங்க. நம்ம விஜயகாந்த் சார் வந்திருக்காருங்க, முரளி சார் வந்திருக்காருங்க, நிறைய நடிகர்லாம் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இளங்கன்று அப்படிங்கிற ஒரு படம் அங்கே எடுத்திருக்காங்க. தோல் என்ன போச்சுன்னு பாக்யராஜ் சார் வந்து அங்கே எடுத்திருக்காருங்க. படம் நிறைய படம் எடுத்திருக்காங்க.
0: இப்போ வாய்க்காலில் தண்ணியெல்லாம் எப்படி ஓரளவுக்கு வருதுங்களா?
1: தண்ணி வருதுங்க. இப்போ ஏற்கனவே பவானிசா டேமில் வந்து ஒரு 58 அடி தண்ணி இருக்குதுங்க. அதனால் எங்களுக்கு அந்த கொடிவேரி வழியாக வந்துங்க. கொடிவேரியிலேருந்து அரக்கங்கோட்டை தடப்பள்ளி வாய்க்கால் அரக்கங்கோட்டைன்னு சொல்லி ரெண்டாக பிரிஞ்சு வருதுங்க. தண்ணி ஓரளவுக்கு இப்போ வந்து எங்களுக்கு முதல் போகத்துக்காக தண்ணி விட்டுருக்காங்க. 120 நாளைக்கு நெல்லுக்காக தண்ணி விட்டுருக்காங்க. இப்போ நெல்லெல்லாம் நாங்கள் நடவு ஆகிட்டுருக்குன்னு வருங்க. 120 நாளைக்கு தண்ணி வருங்க.
0: சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: கை கொடுக்கும் கைங்கிற ரஜினி படத்துலேருந்துங்க தாளம்பூவேங்கிற பாட்டு நல்லா விரும்பி பிடிக்குங்க, அதை போடுங்க.
0: கண்டிப்பாக உங்களுடைய விருப்ப பாடலை இப்போ வழங்கிடலாங்க. நன்றிங்க.
1: நன்றி. வணக்கம்.

0: உழவர் மனம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கங்க.
1: வணக்கம்.
0: உங்க பேருங்க?
1: என் பேர் அம்மு.
0: நீங்க எந்த ஊருங்க?
1: நாங்க பவானி மூன்றோடுங்க.
0: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்க வந்துட்டு விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம்.
0: இப்ப என்ன சாகுபடி பண்ணிருக்கீங்க?
1: இப்ப நெல்லு தான் சாகுபடி பண்ணிருக்கோம் நாங்க.
0: சரிங்க, நெல்ல தவிர வேற பயிர்கள் ஏதாவது சாகுபடி பண்ணிருக்கீங்களா?
1: வேற பயிர்னா நாங்க நெல்லு போடும் பொழுது வந்துட்டு ஊடு பயிரா உளுந்து சேர்த்து அது கூட போடுவோம்.
0: உங்க ஊரோட சிறப்பு அப்படின்னா வேற என்ன சொல்லுங்க?
1: எங்க ஊரோட சிறப்புனா ஊராட்சி கொட்டை மலை இருக்கு. இங்க வந்துட்டு புரட்டாசி சனிக்கிழமைனா எங்க கோயில வந்துட்டு அது ரொம்ப சிறப்பு தான்.
0: என்ன கோயிலுங்க?
1: அங்க பெருமாள் கோயில் மேல இருக்கு. சொர்க்கவாசல் அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கிறது அங்க ஒரு பெரிய விசேஷமா பண்ணுவாங்க. அது ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த கோயில்ல.
0: அதாவது புரட்டாசி மாசத்துல மட்டும்தான் திருவிழாங்க?
1: புரட்டாசியில மட்டும்தான் திருவிழாங்க. மித்த நேரத்துல எல்லா சனிக்கிழமையும் நம்ம மலை மேல போய் சாமி கும்பிடலாம். அது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல பவானி செலியண்ணம்மன் கோயில் இருக்கு. மாசி திருவிழானா அது ரொம்ப பெரிய ஒரு திருவிழா எங்களுக்கு. அந்த திருவிழால பாத்தீங்கன்னா சேத்து வேஷம், அதாச்சும் இந்த காய்கறிகள் எல்லாம் வந்துட்டு வேஷம் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப சிறப்பா இங்க அந்த ஒரு கொண்டாடுறாங்க இந்த மாசி நோம்பி. அது மட்டும் இல்லாம அந்த கோயில வந்துட்டு அளவு குத்துறது, அக்னி சட்டி எடுக்கிறது, இது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். சாயந்தர டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி நிறைய பேர் அளவு குத்திட்டு போவாங்க. எல்லா கோயிலையுமே 15 நாள் மட்டும்தான் திருவிழா. ஆனா இந்த

0: கோயில்ல மாசி பண்டிகை ஆரம்பிச்சதுல இருந்தே எங்களுக்கு வந்து 2 மாச திருவிழா இந்த கோயிலோடது.
1: சரிங்க, நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் என்னங்க?
0: நிகழ்ச்சியில விருப்ப பாடல் வந்து தர்மதுரையில இருந்து ஆண்டிப்பட்டி கனவா காத்து.
1: கண்டிப்பா உங்களுடைய விருப்ப பாடலை வணங்கலாம். நன்றிங்க.
0: நன்றி.

0: உழவர் மனம் நிகழ்ச்சியின் நிறைவினையர். வணக்கங்க.
1: வணக்கங்க.
2: உங்க பேர் என்னங்க?
1: என் பேர் பேர்பாலுங்க.
2: சரிங்க, எந்த ஊருங்க?
1: வண்டிபாளைய சத்தியமங்கலம் கிராமம்.
2: தோட்டத்தில் இப்போ எல்லாம் என்ன வேலை இருக்குதுங்க?
1: தோட்டத்தில் வந்து விவசாய வேலை இருக்குதுங்க. தண்ணி கட்டுற வேலைக்கு, சோளம் பேசிக்கிறதுக்கு, கடலக்காய் போட்டுக்கிறதுக்கு.
2: வேலை வந்து எப்போ அதிகமாக இருக்குதுங்க?
1: வேலை வந்து கடலக்காய் விட்டா சோளம் பேச்சா வேலை அதிகமாக இருக்குங்க.
2: இப்போ என்ன மாதம் விதைப்பீங்க?
1: இந்த மாதம் விதைக்கிறதுக்கு மழை இல்லாதனால வெண்டைக்கு இருக்குது.
2: எத்தனை மாதத்தில் அறுவடை பண்ணலாங்க?
1: அறுவடை பண்ணுறது 6-7 மாதம் ஆகும்.
2: தோட்ட வேலை இல்லாத சமயங்களில் எப்படிங்க என்ன வேலை செய்வீங்க?
1: தோட்ட வேலை சும்மா வீட்டில் இருக்கிற வேண்டியதாலுங்க. மாடு இருக்குதுங்க, செம்படி ஆடு இருக்குது, எல்லாம் ஆடு குட்டி எல்லாம் இருக்குதுங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேங்க.
2: நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னங்க?
1: மரிதே மாதிரி கொழுந்து வாசம்.
2: சரி, இந்த பாட்டு என்ன படங்க?
1: எங்கள் ஒரு பாட்டுக்காரன்
2: கண்டிப்பாக உங்களுடைய விருப்ப பாடலை வாங்கிடலாம். நன்றிங்க.
1: ஓகேங்க.

உழவர் மனம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. உழவர்களின் உள்ளம் கவர்ந்த பாடல்கள் மீண்டும் அடுத்த வாரம் உலா வரும். சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர். முருகேசன்.

0: பதினோரு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தொழில், வர்த்தகம் மற்றும் எதிர்காலத்தில் வளரக்கூடிய துறைகளில் இந்தியாவும் தென்கொரியாவும் இணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2025-26 நிதியாண்டில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நாட்டில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீடித்த மற்றும் ஒளிமயமான உலகை உருவாக்க இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற முன்வருமாறு சர்வதேச நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 3 அமைச்சர்களுக்கு துணைநிலை ஆளுநர் இன்று பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை எழும்பூர் செங்கோட்டை இடையே வரும் 19, 20, 26 மற்றும் 27 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் செங்கோட்டையிலிருந்து வரும் 20, 21, 27 மற்றும் 28 தேதிகளில் தாம்பரம் வரை இயக்கப்படும். இதற்கான முன்பதிவு நாளை தொடங்குகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் யூரியா உரத்தை அதிக விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் அறிவித்துள்ளது. நாகையில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணியன் சுவாமி கோயில்களில் முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு நேற்று சிறப்பு அபிஷேகமும் வெள்ளி தேரோட்டமும் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,12,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:02.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி. 23வது உலக கோப்பை கால்பந்து போட்டி நடத்தும் நாடுகள் எவை? சரியான பதில் கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா. இன்றைய கேள்வி, G7 2026 மாநாட்டை நடத்தும் நாடு எது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, G7 2026 மாநாட்டை நடத்தும் நாடு எது?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 11:04:30.
3: நீங்கள் கேட்டவை

நேர்களே, இன்றைய நீங்கள் கேட்டவையில் உங்களுடைய விருப்ப பாடல்களோட நீங்க பேச போற விஷயம் இதுதான், தோல்வியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது. அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9344910018, மற்றொரு எண் 8300019118. தொலைபேசி எண் 04232 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 29666781 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். இன்றைய நீங்கள் கேட்டவையின் பேசும் பொருள், தோல்வியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது. நேயர்களே, நிகழ்ச்சியின் நேயர்களை சந்திக்கும் முன்பாக இதோ ஒரு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம்.

0: பிரேம பாசம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடியது. கங்கை அமரன் இசையில் வாலியின் பாடலை கேட்டீர்கள்.
1: தேக்கு மரம், சந்தன மரம், ஆலமரம், அரச மரம், மனுஷனுங்களுக்கு தான் நட்பு இருக்கா? மரங்களுக்கும் நட்பு இருக்குங்க. காடுகளை அழித்தால் நாடு உருவாகுமா? நாமே உருவாக மாட்டோம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். ஒரு மரத்தை வளர்க்காவிட்டாலும் அழிக்காமல் இருந்தால் போதும். ஒரு மரம் ஓர் ஆயிரம் தீக்குச்சிகளை உருவாக்கும். ஒரு தீக்குச்சி ஓர் ஆயிரம் மரங்களை அழிக்கும்.
2: காடுகளை காப்போம், நாட்டின் வளத்தை உயர்த்துவோம்.

0: நேர்களே, இன்றைய நீங்கள் கேட்டவையின் முதல் நேயர் தொலைபேசி இணைப்பில் இருக்காங்க, வாங்க பேசலாம். ஹலோ, வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கம் அன்பு நெஞ்சமே.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவை நிர்வாணிச்சாரல் நரசிபுரம் என்கே கந்தசாமி.
0: ஓகே, நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு தலைப்பு கேட்டீர்களா?
1: கேட்டங்க, தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டது.
0: ஆமா,
1: நான் எத்தனையோ தோல்விகளை சென்றுட்டு இருக்கேங்க. அதாவது டூ வீலர் ஓட்டுறதுங்க, யாரையுமே எதிர்பார்க்காம வேறொருத்தர் இரவல் வண்டி எடுத்து போய் என்னால சரியா கற்றுக்க முடியல, அதனால ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுலேருந்து நான் மற்றவங்களை கேட்டுட்டு எந்த தொழிலும் எந்த வேலையும் செய்யறது அதுதான் மேடம் என்ற வாழ்க்கை.
0: அதாவது தோல்வியிலிருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடம் மற்றவங்க கிட்ட ஆலோசனை வாங்கிட்டு பண்ணணும்.
1: வாங்கிட்டு கரெக்ட் கரெக்ட்.
0: ஓகேங்க, என்ன பாடல் தரலாம்
1: மேடம்? செங்கமலத்தீவிலிருந்து சிந்தித்தால் சிரிப்பு வரும் என்ற அருமையான தத்துவ பாடல் மேடம்.
0: கண்டிப்பா இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம். நன்றி.

0: செங்கமலத்தீவு படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியதை கேட்டீர்கள். இதோ நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம். ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கம். கோயம்புத்தூர் மற்றும் கோயில்படத்திலிருந்து தோரன் பேசுறேன்.
0: நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம், சொல்லுங்க.
1: நன்றிங்க.
0: தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேங்க. தோல்விங்க.

0: நிறைய பணம் எல்லாம் இழந்து கொடுங்க, தன்னம்பிக்கையும் தைரியமோட இருக்கணுங்க.
1: என்ன கத்துக்கிட்டீங்க தோல்வியில இருந்து? என்ன
0: கத்துக்கிட்டீங்க
1: தோல்வியில இருந்து? நீங்க என்ன கற்றுக்கொண்டீர்கள்?
0: அதான் தோல்வியில வந்து இன்னும் வந்து ஏமாறக்கூடாதுங்கிற ஒரு நிறைய கத்துக்கிட்டு, நம்பிங்களவே வந்து கழுத்துறாங்க.
1: ஓகே, என்ன பார்த்து
0: பூமி விழிகளும் தோல்வி நிலை என நினைத்தார்.
1: ஓகேங்க, நன்றி, வணக்கம். இதோ உங்களது விருப்பப்பாடு
0: நன்றி, வணக்கம்.
1: அனைவருக்காகவும் தொடர்கிறது.

0: பி பி ஸ்ரீனிவாஸ் ஆபாவானன் குழுவினர் பாடியது. கேட்ட அந்த பாடல் மனோஜ் கியானின் இசையில் ஒலித்தது. ஊமை விழிகள் படத்திலிருந்து.
1: இன்று ஜூன் 17. பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச தினம். நமது பூமி பந்தின் நிலப்பரப்பில் சரிப்பாதி புல்வெளிகளாகவும் மேய்ச்சல் நிலங்களாகவும் தரைக்காட்டு நிலங்களாகவும் அமைந்துள்ளது. இந்த நிலங்களில் பயிர் செய்ய முடியாது என்பதால் கால்நடைகளுக்கான பொற்கள் வளரும் புல்வெளிகளாகவும் மேய்ச்சல் நிலங்களாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலத்தில் பயிர்கள் வளராது என்ற குறைபாட்டை தவிர இது மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பயனுள்ள ஒரு நிலமாகவே கருதப்படுகிறது. ஆனால் தற்பொழுது உலக அளவில் பருவநிலை மற்றும் மழைப்பொழிவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக இந்த புல்வெளிகளும் மேய்ச்சல் நிலங்களும் தரைக்காட்டு நிலங்களும், அதாவது ஆங்கிலத்தில் ரேஞ்ச் லேண்ட் என்று அழைப்பார்கள், இந்த நிலங்கள் பெரும் மாற்றத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றன. இந்த மாற்றங்கள் விரும்பத்தகாதவையாக உள்ளன என்பதே ஆய்வாளர்களையும் விஞ்ஞானிகளையும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 17 பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினத்தை ஐக்கிய நாடுகளின் பொது சபை 1994 அறிவித்தது. 2019 முதல் இந்த தினம் பாலைவனமாதல் மற்றும் வறட்சி தினம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பாலைவனமாதல் மற்றும் வறட்சி தினத்திற்கான உலகளாவிய கொண்டாட்டங்களை நடத்த ஒரு நாடு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு கென்யா இந்த தினத்திற்கான கொண்டாட்டங்களை முன்னெடுப்பு செய்கிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக ரேஞ்ச் லேண்ட்ஸ், ரெகனைஸ், ரெஸ்பெக்ட், ரீஸ்டோர் என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. அதாவது பாழ்பட்டுள்ள புல்வெளிகளையும் மேய்ச்சல் நிலங்களையும் தரைக்காட்டு நிலங்களையும் பண்படுத்தி முன்பிருந்த நிலைக்கே எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக உள்ளது. எனவே பொதுமக்களாகிய நாம் நமது சுற்றுச்சூழலில் உள்ள பயிர்கள் வளராத புல்வெளிகளையும் மேய்ச்சல் நிலங்களையும் தகுந்த அக்கறை கொண்டு பாதுகாக்க வேண்டும் என்பதை நமது கடமையாக கொள்ள வேண்டும். இன்று ஜூன் 17 சர்வதேச பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான தினம்.
0: நீங்கள் கேட்டவையின் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். ஓடிஎஃப்எம்,
2: எங்கள் அன்பு சகோதரிக்கு இனிய சந்தோஷமான காலை வணக்கத்துடன் தாராபுரம் நாடார் தெருவிலிருந்து எம் துரேஷ் பேசுகிறேன்.
0: நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சொல்லுங்க, தோல்வியில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது?
2: தோல்வியில் இருந்து நான் கற்றுக்கொண்டது பல பாடங்கள். இருப்பினும் ஒன்று தொழில் ரீதியாக ஒன்று, நான் வறுக்கி பிஸ்கட் தயாரித்து வியாபாரம் செய்து வந்தபோது ஒரு பண் வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்று தாரப்பண் அப்படிங்கிறத ஒன்று தயாரிக்கலாம் என்று பல முறை முயற்சி செய்து தோல்வி அடைந்து விட்டேன். பிறகு அதனை நாம் கூர்ந்து கவனித்து நன்கு ஆராய்ச்சி செய்து அதனை முயற்சி செய்து பல முறை முயற்சி செய்து அந்த பண் ரொம்ப வெற்றி அடைந்து பிரபலமாக தாராபுரம் காரப்பண் என்றாலே இந்த தமிழ்நாட்டில் பேமஸாக பேசப்படும் அந்த காரப்பன் சேலம் மாவட்டத்தில் பேமஸ். இப்பொழுது இது பிரசித்தி பெற்றது தாராபுரத்தில் காரப்பன் என்ற ஒரு பண் உற்பத்தி செய்து வியாபாரம் செய்து வருகிறேன்.
0: நீங்க தான் கண்டுபிடிச்சீங்களா?
2: இது நான், இது எங்க தாத்தா காலத்துல செஞ்சாங்க. அந்த பக்குவம் நமக்கு கிடைக்கல, அந்த பக்குவம் யாருக்கும் அவர் சொல்லி தரவும் இல்லை. இத நான் முயற்சி பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 2-3 முறை தோல்வி அடைந்த பிறகு அதை தயாராக செய்து அதை விற்பனை செய்து வந்தேன். தரமானதாகவும் இருந்தது.
0: என்ன போடுவீங்க, சீக்கிரமா சொல்லிருங்க பாக்கலாம்.
2: கோதுமை மாவு, அஸ்கா, வனஸ்பதி, கணபதி ஆயில், மற்றும் பச்சை மிளகாய், தயிர், புளி, இஞ்சி, இது எல்லாம் தயார் செய்து அதை காரப்பன் என்று வியாபாரம் செய்து வந்தேன்.
0: ஓகேங்க, நன்றி. என்ன பாடல் தரலாம்?
2: அத மசால் பண்ணு என்றும் கூறுவார்கள். இது குறிப்பாக காரப்பன் என்றால் பேமஸ்ட்.
0: ஓகேங்க, என்ன பாடல் தரலாம்?
2: இன்று அபூர்வமான ஒரு பாடல், அன்பு எங்கே என்ற திரைப்படத்தில் இசை அரசர் எம் சவுந்தரராஜன் அவர் குழுவினர் பாடிய டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே என்ற பாடலை தாருங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இதோ அந்த பாடல் உங்கள் அனைவருக்காகவும் தொடர்கிறது. நன்றி, வணக்கம்.

0: வி சீதாராமன் எழுதி வேதாவின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். கேட்ட பாடலின் படம் அன்பு எங்கே. நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தில் பருவமழை காலங்களில் ஏற்படக்கூடிய நிலச்சரிவுகள் குறித்தும் அதனை முன்கூட்டியே கண்டறிந்து மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும், மண் மற்றும் நீர்வளத்துறை மூலமாக கொடுக்கப்படும் பயிற்சிகள் குறித்தும் நீலகிரி மாவட்ட நீர் மற்றும் மண்வள ஆராய்ச்சி நிலைய தலைவர் திரு சோமசுந்தரம் அவர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும்.
1: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள். உங்கள் ஊட்டி எஃப்எம் இல் தொடர்புக்கு 9442643542 9442643542.
0: ஹலோ, வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
2: ஹலோ, வணக்கங்க.
0: சொல்லுங்க, உங்க பேரு?
2: ஊட்டியிலிருந்து ராஜ்குமார்.
0: ஓகேங்க. இந்த தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேங்க.
0: தோல்வியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது?
2: தோல்வி வந்து பயத்தினாலதான் தோல்விகள் நிறைய வந்திருக்கு. ஆனா வந்து நான் பல தோல்விகள் வரையும் போது நான் கொஞ்சம் தைரியத்தை வர
0: வச்சுக்கிட்டேன்.
2: தைரியத்தை வர வச்சதுனால அந்த தோல்வி வந்து ஒரு பெரிய பாதிப்பு எனக்கு கிடைக்கல. அதனால எனக்கு ஒரு வெற்றி வாய்ப்புக்கு தான் வெற்றி பெற்ற எப்படி இருக்கும் மகிழ்ச்சி, அதே மகிழ்ச்சி தான் தோல்வி அடையும் போது இருப்பேன். மக்கள் முன்னாடி வந்து துவந்து இருக்க மாட்டேன், எதுவுமே நடக்காத அளவுக்கு நல்லா தைரியமா
0: இருப்பேன்.
2: என்ன
0: பாடல் தரலாம்?
2: எனக்கு வந்து விளையாடு விளையாடு ஜெயிக்கும் முறை விளையாடு, சாங் ஃப்ரம் கிரீடம்.
0: ஓகேங்க, நன்றி. இதோ இந்த பாடல் அனைவருக்காகவும் வருகிறது. நன்றி, வணக்கம். நன்றி.

0: சங்கர் மகாதேவன் குழுவினர் பாடக் கேட்டீர்கள் கிரீடம் படத்தின் பாடலை. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சிஸ்டர், ராஜு சென்ட் மேரிஸ்ல இருந்து
0: நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சொல்லுங்க, தோல்வியில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது?
1: அதனால பெரிய தோல்வி, பெரிய தோல்வினாலும் தோல்வி, பெரிய தோல்வி. நட்பு
0: யதார்த்தத்துக்கும் அறியாமைக்கும் வித்தியாசம் இருக்கு, தெரியுமா அது உங்களுக்கு?
1: சொன்னா புரிஞ்சுக்கிறேன் சிஸ்டர்.
0: இல்ல, யதார்த்தமா இருக்கும்னு நாம என்ன சொல்றோம், நாம அறியாமையோட இருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுக்கணும்.
1: ஆமா சிஸ்டர், அந்த இடத்துல அப்படித்தான் சிஸ்டர்.
0: நாம அதுக்கு பேரை வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா யதார்த்தம்னு வச்சுக்குவோம். நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கலாம், அறியாமையில இருக்கலாம். நாம
1: அந்த அறியாமை என்ன பெரிய தோல்வியில கொண்டு
0: போய் யதார்த்தத்துக்கும் அறியாமைக்கும் நிறைய வித்தியாசம். அறியாமைன்னா நம்ம நிறைய கத்துக்கணும்.
1: ஆமா, நான் பின்னால் இப்படி எல்லாம் வரும்ன்ற அந்த எண்ணம் இருக்குல்ல எனக்கு. எப்ப போல நான் என் பயணத்தை தொடர்ந்துட்டு இருந்தேன், ஆனா பின்னால வந்து முதுகலை குத்திட்டாங்க. ஆனாலும் அதுக்காக நான் எதுக்குமே வாயும் கையும் சுத்தமா வச்சுட்டு இப்பவும் நான் வெற்றி நோக்கி பயணிச்சுட்டு இருக்கேன்.
0: ஓகேங்க, வாழ்த்துக்கள். சொல்லுங்க, என்ன பாடல் தரலாம்?
1: எதிர்நீச்சல் இருந்து வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா அந்த பாட்டு கொடுங்க சிஸ்டர். வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.
0: நன்றி, வணக்கம். இதோ உங்களது விருப்ப பாடல் அனைவருக்காகவும் தொடர்கிறது.

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு

0: எதிர் நீச்சல் படத்திற்காக வாலி எழுதி வி குமாரின் இசையில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது கேட்ட அந்த பாடல். நேரம் 11:44. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை தலைப்பின் கீழ் திரைப்பட பாடல்கள். இன்றைய தலைப்பாக தோல்வியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன என்று கேட்டதற்கு நேயர்களின் கலந்துரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேர்களை நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம், சொல்லுங்க.
1: சத்யநாராயணன், சென்னையில பேசுறேன்
0: மேடம். வணக்கம், சொல்லுங்க.
1: தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டது பாத்தீங்கன்னா, நானே எங்க கோயம்புத்தூர்ல வீடு கட்டும் போது பிளான் போட்டு அப்ரூவல் பண்ணி கொடுத்தேன், அது ரிஜெக்ட் ஆகி போச்சு.
0: ஒரே ஒரு தோல்விதான உங்க வாழ்க்கையில?
1: பல தோல்வி இருக்கு, சொல்ல முடியாது.
0: ஒரு ஒரு தோல்வி ஒரு ஆசான் இல்லையா?
1: ஆமா மேடம்.
0: ஓகேங்க, என்ன பாடல் தரலாம்?
1: பாடல்
0: ஓகேங்க, நன்றி. இது உங்களது விருப்ப பாடல் தொடர்கிறது.

0: சித்ராவின் குரலில் கேட்டீர்கள் வாலியின் பாடலை. எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா இணைந்து இசையமைத்த அந்த பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து ஒலித்தது. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், ஹலோ வணக்கம், ஊட்டி எஃப்எம்.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம், சொல்லுங்க.
1: ஈரோடு மாவட்டம் கிருஷ்ணராஜு
0: நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
1: சொல்லுங்க.
0: இன்றைய நிகழ்ச்சியோட தலைப்பை கேட்டிருப்பீங்க, சொல்லுங்க. தோல்வியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது. மொபைல் டவர் வந்து சரியா இல்லைங்க, எங்களுக்கு சரியா கேட்கல. இப்ப கேக்கு, சொல்லுங்க.
1: என்ன
0: பாடல் தரலாம்? சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், அந்த பாடல். இதோ அந்த பாடல் உங்கள் அனைவருக்காகவும் வந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சரிங்க மேடம், தேங்க்யூ மேடம்.

பாவ மன்னிப்பு படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியதை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீங்கள் கேட்டவை நிறைவு பெறுகிறது. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் தோல்வியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது இது குறித்த உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தேவிகா.

திறந்த வெளியில் தேங்கும் நீர் கொசுக்களின் உற்பத்திக்கு காரணமாகிறது. மலேரியா, டெங்கு போன்ற நோய்களை பரப்பும் கொசுக்களிடமிருந்து நம்மை பாதுகாக்க திறந்த வெளியில் தண்ணீர் தேங்குவதை தவிர்ப்பீர்கள்.

அதிகப்படியான பூச்சி மருந்து மற்றும் ரசாயன உரங்களின் பயன்பாடு மழை பொழிவின் போது நீரில் அடித்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளை பாதிக்கிறது. தேவைக்கு அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டையும் தவிர்ப்போம். நீர் வளம் காப்போம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல். இந்த அறிவிப்பினை அடுத்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்கலாம், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகானம், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் தோடர் பாடல்கள் கேட்கலாம், 2:30 உழைப்பவர் அரங்கம், மின் பணியாளர்களுக்காக பணியாற்றும் சோலூர் ஆர் கணேசன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்,

பிற்பகல் 3 மணிக்கு செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல் 3:02 ஹலோ ஊட்டி. நீலகிரி மாவட்டத்தில் பருவமழை காலங்களில் ஏற்படக்கூடிய நிலச்சரிவுகள் குறித்தும் அதனை முன்கூட்டியே கண்டறிந்து மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் மண் மற்றும் நீர்வளத்துறை மூலமாக கொடுக்கப்படும் பயிற்சிகள் குறித்தும் நீலகிரி மாவட்ட நீர் மற்றும் மண்வள ஆராய்ச்சி நிலைய தலைவர் திரு சோமசுந்தரம் அவர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, விடுகதைகள் மற்றும் பழமொழிகள். 5 மணிக்கு செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல் 5:02 பொன்மாலை பொழுது, வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இடம்பெறும். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள். 6:40 பெட்டதகமலு படுகமொழி பாடல்கள் இடம்பெறும். 7 மணிக்கு திரைகானம். 7:10 தேனி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ராஜ்குமார். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும், தேசிய வேளாண் காடுகள் கொள்கை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் இடம்பெறும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை. ரவிகிரண் அவர்களின் சித்திரவீணை, எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் தொடரும். டெல்லி அஞ்சல்.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. நேர்களை, இது முற்றிலும் பெண்களுக்கான நிகழ்ச்சி. உங்களுக்கு தெரிந்த வீட்டு குறிப்புகள், அழகு குறிப்புகள், வீட்டு பராமரிப்பு குறிப்புகள், சமையல் குறிப்புகள், சேமிப்பு குறிப்புகள் இதெல்லாத்தையும் எங்களோடு ஷேர் பண்ணலாம் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழியாக. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 04-23 என்ற இணைப்பெண்ணோடு 2966781 என்ற எண்ணிற்கும், அலைபேசி எண்களான 9344-90-101 மற்றும் 8300-119-101 இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தெரிந்த குறிப்புகளை எங்களோடு ஷேர் பண்ணலாம். நேர்களை, வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய குறிப்புகளை வந்து எங்களோட ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் 8300-119-101. இது ஹாய் ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியை ஒரு பாடலோடு துவங்கலாம்.

ஸ்நேகிதியே திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். நேர்களே, வாட்ஸ்அப்ல ஒரு நேர் அனுப்பியிருக்காங்க. மஞ்சுளா கோத்தகிரியிலிருந்து, சருமம் பளபளப்பாக என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. தினசரி தண்ணீர் அதிகமாக குடிக்கணுமா, முகத்தில் பிம்பிள் வராமல் இருக்க எண்ணெய் உணவை குறைச்சி பழத்தை வந்து பழங்களை அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சருமத்துக்கு நல்ல பழம் அப்படின்னா ஆரஞ்சு, ஆப்பிள், பப்பாளி இதை வந்து அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து சருமம் பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முகம் வறட்சியாக இருந்தால் என்னென்ன போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினசரி முகத்தை வந்து ரெண்டு தடவை கழுவணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா முகம் பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய குறிப்புகள் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் பெண்களுக்கு. நீங்களும் இதே மாதிரி வாட்ஸ்அப்லேயோ தொலைபேசி வழியாகவோ எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஸ்டே டியூன்ட். இது ஹாய் ஸ்நேகிதியே.

உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 944-26-43-542 9442643542.

நேரம் 12:23, 40 ஆயிடுச்சுங்க. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே. நேர்களை, உங்களுக்கு தெரிந்த குறிப்புகளை நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவும் தொலைபேசி வழியாகவும் இந்த நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் ஒரு நேயர் ஷேர் பண்ணியிருக்காங்க, சிந்து மஞ்சூர்லேருந்து வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காங்க. அதாவது கண்களில் இப்போ நிறைய இந்த எலக்ட்ரிக் கேஜெட்ஸ் இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம்ஸ் நிறைய ஆனதுனால கண்களில் இருக்க இந்த ஸ்ட்ரெஸ் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு, அந்த கண் அழுத்தத்தை போக்குறதுக்கு வந்து அடிக்கடி கண்களை வந்து பிளிங்க் பண்ணணும். அப்புறம் கேரட், பாதாம், பச்சை இலை காய்கறிகள், இந்த ஆரஞ்சு அந்த மாதிரி சிட்ரஸ் பழங்கள் இதெல்லாமே எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து வாய்ஸ் நோட்டாக போட்டிருக்காங்க. அவங்களோட இந்த குறிப்பை ஷேர் பண்ணதுக்கு அவங்களுக்கு நன்றி. இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய குறிப்புகள் தெரிஞ்சிருக்கும். அதை இந்த ப்ரோக்ராமில் இந்த உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை நீங்கள் அடுத்தவங்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடலை கேட்கலாம். தொடர்ந்துருங்கள், இது ஸ்நேகிதியே.

கோயம்புத்தூர்லேருந்து சுகன்யா அவங்க வாட்ஸ்அப் வழியாக ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியை குடித்தாலே ஜீரண மண்டலம், அந்த ஜீரண சக்தி, ஜீரண பிரச்சனைகள், அஜீரண கோளாறுகள் இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு 10 பாதாம் இரவு நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சோன்னே அதை சாப்பிட்டோம் அப்படின்னா மூட்டு வலி சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஒரு 10 முதல் 15 கருப்பு உலர் திராட்சையை நைட்டே ஊற வச்சு மார்னிங் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா, அதை ரெகுலைஸ் பண்ணோம் அப்படின்னா ரத்த சோகை நீங்கும் அப்படின்னும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சுகன்யா. உங்களுக்கான பாடல் இதோ.

நேரம் 12:36 ஆயிடுச்சுங்க. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிநேகிதியே நிகழ்ச்சி. நிறைய பெண் நேயர்கள், மகளிர் தோழிகள் வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் வழியாக அனுப்புகிறாங்க. ஃபோன் ஏதோ ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க போல இருக்கு. ஓகே, வாட்ஸ்அப்பில் அடுத்து தேவின்னு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க குன்னூர்லேருந்து. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தரை துடைக்கும் போது நல்லா பளபளன்னு இருக்கணும், டைல்ஸ் எல்லாம் நல்லா பளபளன்னு இருக்கணும் அப்படின்னா பேக்கிங் சோடா, அதை வந்து ஒரு அரை பக்கெட் தண்ணியில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா கலந்து மிக்ஸ் பண்ணி துடைச்சோம் அப்படின்னா பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு அது மட்டும் இல்லாமல் வினிகர் அது கூட நம்ம சேர்த்து துடைக்கலாம், அப்போவும் தரை வந்து நல்லா க்ளீனாக இருக்கும் அப்படின்னு ஒரு வீட்டு பராமரிப்பு குறிப்பு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ தேவி. நேர்களே, நீங்கள் வந்து உங்களோட குறிப்பை அனுப்பும்போது உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம் இந்த நிகழ்ச்சியில். ஓகே, இப்போ தேவிக்கான பாடல் இணைந்திருங்கள்.

0: குஷி திரைப்படத்திலிருந்து கேட்ட இந்த பாடலோடு சிநேகிதியே நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களின் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வட மாநிலங்களில் 46,000 பயிர் கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த விவாதத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொள்ளப்படவுள்ளது. ஜெர்மன் அதிபர் திரு ஃபெர்ட்ரிக் மெர்சுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் ராணுவ திறன் கடந்த 12 ஆண்டுகளில் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சுயசார்பு தொழில்நுட்பம் உள்நாட்டு தயாரிப்பின் மூலம் பாதுகாப்புத்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த நிதியாண்டில் 178,000 கோடி ரூபாய் அளவிற்கு தளவாட பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இது அதற்கு முந்தைய நிதியாண்டை விட 15.6% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2013-14 நிதியாண்டில் இருந்ததை விட தற்போது உள்நாட்டு ஆயுத தளவாட உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுற்றுச்சூழல் சார்ந்த அனைத்து

0: கழிவு மேலாண்மைக்காக நடப்பு நிதியாண்டில் 544 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். முதற்கட்டமாக 272 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்கழிவுகளை எரிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் தில்லியில் உள்ள 14 மாவட்டங்களில் பயிர்கழிவு எரிப்பு தடுப்பு படையினர் கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி 53 பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் ஏற்றுமதி வளர்ச்சி ஆணையத்தின் தலைவர் திரு அபிஷேக் தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்றுமதி செய்யப்படும் வேளாண் விளைபொருட்களின் பட்டியலில் 500 மேற்பட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். அமெரிக்கா, பிரேசில், சீனா, ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் போட்டி உள்ள நிலையிலும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக திரு அபிஷேக் தேவ் தெரிவித்தார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாராணா பிரதாப் சுயமரியாதை, சுதந்திரம், தேச அர்ப்பணிப்பு போன்றவற்றின் அடையாளமாக திகழ்ந்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். தாய்நாட்டை காப்பதிலும் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதிலும் அவர் ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டது இல்லை எனவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்ற போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு குறித்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் கூட்டத்தில் இது தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சீனா, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இந்தியா மொனாக்கா இடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கா இளவரசர் திரு ஆல்பர்ட்டுடன் பிரான்சில் ஆலோசனை நடத்திய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடல்சார் பொருளாதாரம், புத்தாக்கம், நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இந்தியா மொனாக்கா இடையேயான உறவுகள் வரும் ஆண்டுகளில் வளர்ச்சியடையும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. என்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, பிஜேபியைச் சேர்ந்த திரு ராஜசேகரன் ஆகியோருக்கு புதிய அமைச்சர்களாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். மத்திய அரசின் வேளாண் மின்னணு சந்தை திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக உள்ளது என்று மதுரை மாவட்ட விவசாயிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: ஆரம்ப கட்ட காலத்துல கவர்மெண்ட் முயற்சி எடுத்து ஒழுங்குமுறை போட்டு எங்களுக்கு பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. விவசாயிகளுக்கு ஆன்லைன்ல பணம் ஏற்றுறது வந்து எங்களுக்கு ஃபீஸிபிளாகவும் இருக்கு. மறைமுகம் ஏலம் வச்சு எடுக்கிறது வந்து எங்களுக்கு நிறையாவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது.
3: தேங்காய் கொண்டு வந்து விற்கிறது, கொப்பரை விற்கிறது, தேங்காய் வந்து ஒரு சிலருக்கு ஏலம் இருக்கிறது, ரெண்டு வேலையுமே நடக்குது. இங்க வந்து வாரத்துல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தேங்காய் ஏலமும், புதன்கிழமை கொப்பரை ஏலமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு விவசாயிகள் ஒத்துழைப்போடு இது தொடங்கினா அது கொஞ்சம் வெற்றிகரமா தமிழ்நாட்டிலேயே கூடுதலா கொள்முதல் பண்ணுகிறது.
4: இந்த 2 அங்கதான் வர்றான், விவசாயிகளுக்கு நன்மையா தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கு பேங்க்ல பணம் ஏத்தி விட்டுறாங்க ஒரு வாரத்துல, அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கமிஷன் இல்ல, வரி இல்ல, எதுவும் இல்ல, அதனால பரவாயில்ல.
0: குஜராத் மாநிலத்தில் பேருந்தும் சரக்கு லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பதோதரா ஹோலால் நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை நேரிட்ட இந்த விபத்தில் காயமடைந்த 40 மேற்பட்ட பயணிகள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து மாநில காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. அமெரிக்காவின் கன்சாஸ் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜென்டினா

0: லியோனல் மெஸ்ஸி 3 கோல் அடித்தார். இதன் மூலம் உலகக்கோப்பை போட்டிகளில் 16 கோல் அடித்த ஜெர்மன் வீரர் மிரோஸ்லாவ் க்ளோஸின் சாதனையை மெஸ்ஸி சமன் செய்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ஆஸ்திரியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜோர்டானை வென்றது. பிற போட்டிகளில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகலையும் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக்கையும் வென்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30 தொடங்குகிறது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 24-22 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் கிசோனோவை வென்றார். இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இஷான் பட்நாகர் ஸ்ருதி மிஸ்ரா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவு கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இங்கிலாந்தின் லுகாபோவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வடமாநிலங்களில் 46,000 பயிர் கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 12:50.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
1: பிஎம் இ வித்யா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். கல்வி என்பது ஒரு தேசத்தின் மிக அடிப்படையான முதலீடு. ஒரு நாட்டில் தரமான கல்வி அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்யாவிட்டால் அதன் எதிர்காலம் கேள்விக்குறியாகும். குறிப்பாக 2020 கோவிட்-19 பெருந்தொற்று பரவிய போது பள்ளிகளும் கல்லூரிகளும் திடீரென மூடப்பட்ட போது கோடிக்கணக்கான மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியானது. இந்த சவாலை எதிர்கொள்ளவும் கிராமப்புற மற்றும் டிஜிட்டல் வசதி இல்லாத மாணவர்களுக்கு கல்வி தடைபடாமல் கிடைப்பதை உறுதி செய்யவும் மத்திய அரசால் ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் முயற்சிதான் பிஎம் இ வித்யா திட்டம். பிஎம் இ வித்யா திட்டம் 2020 மே மாதம் தொடங்கப்பட்டது. இதன் முதன்மையான நோக்கம் இந்தியாவில் உள்ள மாணவர்களிடையே நிலவும் டிஜிட்டல் இடைவெளியை முற்றிலுமாக குறைவதுதான். பெரும்பாலான மாணவர்களுக்கு இணைய வசதி, ஸ்மார்ட் போன் அல்லது கணினி போன்ற வசதிகள் கிடையாது. இந்த சூழலில் பிஎம் இ வித்யா பல்வேறு வழிகளை பயன்படுத்தி மாணவர்களுக்கு வீட்டிலேயே கல்வி கொண்டு சேர்க்கும் உத்தியை கையாண்டது. இதன் 3 முக்கிய இலக்குகள்: தடையற்ற அணுகல், தரமான உள்ளடக்கம், முழுமையான பாதுகாப்பு. இணைய வசதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கல்விக்கான அணுகலை உறுதி செய்தல், உயர்தரமான டிஜிட்டல் வடிவிலான பாடப்பொருட்களை உருவாக்குதல், 1 முதல் 12 வரையிலான அனைத்து மாணவர்களையும் இத்திட்டத்தின் கீழ் கொண்டு வருதல் ஆகியவை இதன் முக்கிய இலக்குகளாகும். பிஎம் இ வித்யா திட்டம் வெறும் இணையதளத்தை மட்டும் நம்பியில்லை. இது நாட்டின் அனைத்து மாணவர்களையும் சென்றடைய 3 முக்கிய தளங்களில் கவனம் செலுத்தியது. ஒன் நேஷன் ஒன் டிஜிட்டல் டிவி சேனல் இதுவே இத்திட்டத்தின் மிக முக்கியமான மற்றும் புரட்சிகரமான அம்சமாகும். 12 DTH அலைவரிசைகள், 1 முதல் 12 வரை உள்ள ஒவ்வொரு வகுப்பிற்கும் என பிரத்யேகமாக ஒரு DTH தொலைக்காட்சி அலைவரிசை உருவாக்கப்பட்டது. அதாவது மொத்தம் 12 அலைவரிசைகள். மாணவர்களுக்கு இணைய இணைப்பு இல்லாவிட்டாலும் வீட்டில் சாதாரண டிஷ் ஆண்டனா இணைப்பு இருந்தால் போதும். அவர்கள் தங்கள் வகுப்புக்கான பாடங்களை 24 மணி நேரமும் இலவசமாக தொலைக்காட்சிகளில் பார்க்க முடியும். இது கிராமப்புற மாணவர்களின் கல்வியில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலாகும். தீக்ஷா தளம் என்பது மின்னணு பாடப்பொருள்களுக்கான இந்தியாவின் தேசிய டிஜிட்டல் உள்கட்டமைப்பாகும். பள்ளியில் உள்ள புத்தகங்கள், கையேடுகள் ஆகியவற்றில் உள்ள QR குறியீடுகளை ஸ்கேன் செய்வதன் மூலம் மாணவர்கள் உடனடியாக அந்த குறிப்பிட்ட பாடத்திற்கான விளக்க வீடியோக்கள், பயிற்சிகள் மற்றும் கூடுதல் தகவல்களை பெற முடியும். இந்த தளத்தில் உள்ள பாடப்பொருள்கள் மாநில பாடத்திட்டங்களுக்கு ஏற்ப பல இந்திய மொழிகளில் கிடைக்கின்றன. இத்திட்டம் மாற்றுத்திறனாளிகளின் கல்வித் தேவையையும் பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்தியது. காது கேளாத மற்றும் வாய் பேச முடியாத மாணவர்களுக்காக சைகை மொழி மூலம் விளக்கப்படும் டிஜிட்டல் பாடங்கள் மற்றும் ஆடியோ புத்தகங்கள் உருவாக்கப்பட்டன. இது அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியின் இலக்கை உறுதி செய்கிறது. பிஎம் இ வித்யா திட்டம் கோவிட்-19 நெருக்கடியை வாய்ப்பாக மாற்றி கல்வியை தொடர்ந்து வழங்கியது. கோடிக்கணக்கான மாணவர்கள், குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள், பள்ளிகள் மூடப்பட்ட போதும் வீட்டிலிருந்தே தங்கள் பாடங்களை DTH சேனல்கள் மூலம் படித்து தேர்வுகளுக்கு தயாராக முடிந்தது. இத்திட்டம் நாட்டின் கல்விக்கான அணுகலை உறுதி செய்ததன் மூலம் இடைநிற்றல் விகிதம் அதிகரிக்காமல் கட்டுக்குள் வைத்திருக்க உதவியது. நாட்டின் சிறந்த கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்களின் பேராசிரியர்கள் இந்த டிஜிட்டல் பாடப்பொருள்களை உருவாக்க பங்களித்துள்ளனர். பிஎம் இ வித்யா என்பது ஒரு நிரந்தர திட்டம். இது வெறும் ஒரு தற்காலிக தீர்வாக இருக்கவில்லை, மாறாக இந்தியாவின் கல்வித்துறையின் எதிர்காலத்திற்கு செய்யப்படும் ஒரு முக்கியமான முதலீடாக மாறியது. இலவச கல்வி, வீட்டு வாசலில் கல்வி, தரமான கல்வி, இந்த திட்டத்தின் மூலம் இந்தியாவின் கல்வித்தரம் உயர்கிறது. தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கிராமப்புற மாணவர்களுக்கும் சமமான கல்வி வாய்ப்புகளை உருவாக்குவோம். ஒவ்வொரு மாணவரும் நாட்டின் வளர்ச்சியில் பங்களிக்கும் வகையில் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள இத்திட்டம் வழிவகுக்கிறது. கல்விக்கான இந்த டிஜிட்டல் புரட்சியை நாம் அனைவரும் வரவேற்று முழுமையாக பயன்படுத்துவோம். நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் கல்வி சென்றடைவதை உறுதி செய்வோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை பிஎம் இ வித்யா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.
2: மெல்லிசை பாடல்கள் தொடர்கிறது.

ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிற மலையாள திரைப்பட பாடலை கேட்டிங்க. தொடரும் பாடல் இதோ, குருகிரண் லவ் திரைப்படத்திற்காக. கன்னட மொழி திரைப்பட பாடல் இது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி. நேயர்களை அடுத்து ஒரு மலையாள பாடல், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் திரைப்படத்திற்காக.

கேட்ட பாடல் கன்னட மொழி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. குருகிரண் திரைப்படத்திலிருந்து தொடரும் பாடல் மானசா திரைப்படத்திற்காக.

0: வண்ண வண்ண பூக்கள் திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாபேக அரசு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. லக்னோவில் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பந்து வீசுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சுயசார்பு நிலையுடன், புதுமை தொழில்நுட்பங்கள், படைப்பாற்றல் திறன், உள்நாட்டு உற்பத்தி திறனுடன் மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வான், நிலம், கடல் மார்க்கங்களிலும் நம் நாட்டின் ராணுவ திறனின் செயல்பாட்டை சமூக வலைதள பதிவில் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட உயர் தொழில்நுட்பங்களுடன் தேச பாதுகாப்பிற்கும் சுயசார்பிற்கும் ஒரு வலுவான அடித்தளம் உருவாக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தகைய திறன்மிகு நிலைப்பாடுகளால் நாட்டின் பாதுகாப்புத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி கண்டு வருவதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரான்ஸ் நாட்டில் முக்கிய பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு நட்புறவு மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்கவுள்ளனர். பரஸ்பர நலம் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனைகள் மேற்கொள்கின்றனர். G7 நாடுகளின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி செயல்திட்ட அமர்வுகளிலும் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணைய தலைவர் வாண்டர்லேயனுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளையும், ஜெர்மனி தலைவர் ஃபிரெட்ரிச் மெர்சுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறு வடிவமைப்பு செய்யப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் வெளியிட்டுள்ளார். எல்லைப் பகுதியில் எதிரிகளின் தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி, துல்லிய தாக்குதலின் ஆற்றல், வான்வழி தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாத தாக்குதல், நக்சல் தீவிரவாதத்தை வேரோடு களைந்தது, வடகிழக்கு மாவட்டங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தியது உள்ளிட்டவை தேச பாதுகாப்பில் முன்னோடி நாடாக இந்தியாவை நிலைநாட்டியதாக பெருமிதம் தெரிவித்தார். நாட்டின் வருடாந்திர பாதுகாப்பு உற்பத்தி சென்ற நிதியாண்டில் சாதனை அளவாக 1,78,000 கோடி ரூபாயாக அதிகரித்தது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த ஆக்கப்பூர்வமான 15.6% வளர்ச்சி முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் அதிகம் என்றும் அவர் கூறினார். 2013-14 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் உள்நாட்டு தளவாட உற்பத்தியும் 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்தியா மொனாக்கோ நாடுகள் இடையேயான நட்புறவு வரும் காலங்களில் புதிய உயரங்களை எட்டும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ நாட்டு இளவரசருடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்த அமைச்சர், நிலையான வளர்ச்சி, நீல பொருளாதாரம், படைப்பாற்றல் திறன், புதிய தொழில்நுட்பங்களில் அந்நாட்டுடனான நட்புறவை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசித்ததாகவும் எடுத்துரைத்தார். இயற்கை வளங்களுக்கு புத்துயிர் ஊட்டுவதோடு எதிர்கால சந்ததியினரின் பாதுகாப்பிற்கு வழிகோலும் வகையில் நலிவடைந்த நிலங்களை மீட்டெடுக்கும் முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச பாலைவன தடுப்பு

0: தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 26 மில்லியன் ஹெக்டேர் பயன்பாடற்ற நிலங்களை மீட்டெடுக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் கூறினார். வெள்ளம் உள்ளிட்ட பேரிடரை கையாள்வதில் ஈரநிலங்கள் முக்கிய பங்காற்றுவதை அவர் சுட்டிக்காட்டினார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் செயலாற்றி வரும் நிலையில் நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து முன்னெடுத்து சென்றது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. கலாச்சார பெருமையையும் மக்களின் நம்பிக்கையையும் ஆன்மீகத்தையும் கலைத்திறனையும் பறைசாற்றும் வகையில் அயோத்தி ராமர் கோவிலில் 2024 ஜனவரி மாதம் ஸ்ரீ ராம்லல்லா பிரதிஷ்டையை பிரதமர் பிரம்மாண்டமாக நிகழ்த்தியது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. 2021 மக்களுக்காக திறக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் வழித்தடத்தின் மூலம் காசி விஸ்வநாதர் ஆலயமும் கங்கை ஆறும் இணைக்கப்பட்டு பக்தர்கள் அனைவரையும் ஈர்த்துள்ள சிறந்த ஆன்மீக தளமாக இது உருவெடுத்தது. காசி தமிழ் சங்கமம் நிகழ்வு கலாச்சார பாரம்பரியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று திருச்சி கட்டிடவியல் பொறியாளர் திரு லோகநாதன் கூறுகிறார்.
2: கடந்த 12 வருடங்களில் நமது பாரதத்தை உன்னத தேசமாக மட்டுமில்லாமல் நமது பாரம்பரியமிக்க கலாச்சாரத்தையும் உலகில் உள்ள அனைவருக்கும் நமது பாரத பிரதமர் தெரியப்படுத்தியுள்ளார். காசியையும் ராமேஸ்வரத்தையும் இணைத்து காசி தமிழ் சங்கமம் கடந்த 4 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இது இருவேறுபட்ட கலாச்சாரத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாகவும் ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் அனைத்து மக்களும் அறிந்து கொள்ளும் விதமாகவும் நமது பாரத பிரதமர் மேற்கொண்டு வருகிறார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. இதனிடையே சட்டமன்றத்தின் அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினர்களை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நியமித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு நிர்மல்குமார், கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் திரு ராஜேஷ்குமார், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது உள்ளிட்டவை குறித்து இக்குழு முடிவெடுக்கும். தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசு அனுமதித்த அளவுக்குள்ளேயே தமிழக அரசின் கடனளவு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எந்த அரசாக இருந்தாலும் கடன் வாங்குவதை தவிர்க்க முடியாது என்றார். அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை விதிக்க இயலாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. தகுதி நீக்க கோரிக்கை நிலுவையில் உள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு எதிராக அஇஅதிமுக தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் ஆலோசனை மையம் செயல்பட்டு வருவதால் மாணாக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கேட்டுக்கொண்டுள்ளார்.
3: 12 தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் வழிகாட்டுதல் வழங்கப்படும்.
0: நாகை மாவட்ட ஆதி திராவிடர், பழங்குடியின இளைஞர்கள் தாட்கோ மூலம் அளிக்கப்பட உள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து பழங்குடியின இளைஞர்களுக்கான இந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியினை பெற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மின் மற்றும் மின்னணுவியல் இன்ஜினியரிங் பொறியியல் படிப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் ஆவார்கள். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: லக்னோவில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்றுமுன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 36 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தைகள் இன்று பிரான்சில் நடைபெறுகிறது. தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறுவடிவமைக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. லக்னோவில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சற்றுமுன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 36 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 1:55. திரைக்காலம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8 நேரம் 2:15.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
3: ஆத்மசம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
5: ஹமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே பியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா.
4: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: ஆகாசவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
6: நீலமலை நேரம். இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி தோடர் பாடல்கள் கேட்கலாம்.
7: கவென்றோட

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடிகளான தோடர் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

Oh.

这个这儿我个，俺们哥儿俩这。

0: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் இப்போது 2:30.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. உழைப்பவர் அரங்கம். வணக்கம் நேர்களே. மனிதர்கள் இடையே காணப்படும் மகத்தான ஒன்று உழைப்பு. உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவுமே கிடையாது. உயர்வையும் சிறப்பையும் பெற்றுத்தருவது உழைப்பு மட்டுமே. அப்படிப்பட்ட உழைப்பாளர்களை பெருமைப்படுத்தும் ஒரு முயற்சி உழைப்பவர் அரங்கம். வணக்கம் நேர்களே, உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மின் பணியாளராக, அதாவது எலக்ட்ரீஷியனாக பணியாற்றும் சோலூரை சேர்ந்த ஆர். கணேசன் அவர்கள் உடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு வகையில உயர்வான ஒன்று. இந்த தொழில் தான் உயர்ந்தது, இந்த தொழில் தாழ்ந்தது அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. நேர் வழியில நின்று பொருளேற்றுறீங்க, உங்க தொழில் மூலியமா நீங்க பொருளேற்றுறீங்க அப்படின்னா அது வந்து மெச்சத்தக்க ஒரு தொழில் தான். அந்த தொழில்ல நமக்கு ஒரு நாள் எப்படி இருக்கும்? நம்ம வேலை செய்யறோம், காலையில அந்த வேலையை ஆரம்பிக்கிறோம், சாயந்தரம் அந்த வேலையை முடிச்சு தரோம், நம்ம மறுநாளுக்கு அதை கேரி ஓவர் பண்றோம் அப்படின்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லா நம்ம வேலை செய்யறோம். அந்த ஒரு நாள் வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். அதோட உங்களுடைய பொழுதுபோக்கு எப்படி இருக்கும்? இப்ப வேலை செய்யும் போதே வந்து நம்ம பொழுதுபோக்கத்துல விஷயங்கள் எல்லாமே செய்வோம் இல்லைங்களா? சோ அது எல்லாமே பத்தி நம்ம பேச போறோங்க.
2: உதகமண்டல வானொலி நிலையத்துக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சோலூர் கோட்டட்டியில தான் பிறந்திருக்கேன். எங்க அம்மா நான் 5வது படிக்கும் போதே இறந்துட்டாங்க. நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிற டைம்ல கையை ஒரு ஊனமாயிருச்சேன் பெருவரில், அதனால ஸ்கூலுக்கு போக முடியல. என்னென்னமோ எல்லாம் பாடுபட்டு பார்த்தாங்க, முடியல. ஸ்கூல் படிப்பு அப்படியே நின்றுச்சேன் பாதியில்.
1: சரிங்க.
2: அப்புறம் எங்க குலத்தொழில் வந்துட்டு ஆசாரி தொழிலுங்க, மர வேலை செய்யறவங்க. சின்னதுலேருந்து அப்பா கூட வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து காலில் ஒரு அடிபட்டுருச்சேன். உளியில் இப்படி செதுக்கும்போது காலில் அடிபட்டு ரொம்ப காயமாயிருச்சேன். அதுலேருந்து நமக்கு வேலை செய்கிறதுக்கு இஷ்டமே இல்லாமல் ஆயிடுச்சேன். அப்புறம் சரி, சுயமாக நான் சொந்தமாக ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு ஊட்டியில் ஒரு ஒயர்மேன் இருந்தார். அவர் பேர் அந்தோனின்னா அப்படின்ட்டுங்க. அவர் மூலியமாக எலக்ட்ரிக்கல் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சிங்கிள் ஃபேஸு, 3 ஃபேஸ் எல்லாம், ஹவுஸ் ஒயரிங் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்.
1: உங்களை பொறுத்த வரைக்கும் பல்வகையான தொழில்களில் நீங்கள் வித்தகராக இருக்கீங்க. அந்த தொழிலை எப்படி கற்றுக்கிட்டீங்க, இதை பற்றி எங்களோட பகிர்ந்துக்க முடியுங்களா?
2: ஊட்டி முனிசிபல் ஆஃபீஸ் மூலியமா மெக்கானிக்கல் தொழில் வந்துட்டு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சோலூர்லேருந்து ஒரு 30 பேர் போயிருந்தோம். போயிட்டு பவானி சேகரில் ட்ரைனிங் ஸ்கூலு, அங்கேதான் ஒரு 6 மாதம் ட்ரைனிங் எடுத்துட்டு மோட்டர் வேலையும் பழகிட்டேன். விவசாயி பம்ப் செட்டு பழகிட்டு வந்துட்டு ஊர்லேயே நிறைய பம்ப் செட் எல்லாம் கொண்டு வருவாங்க வீட்டுக்கு, அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் போயிருந்தேன், அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்து ஓட்டி கொடுத்துருவேன் அந்த மாதிரி. அப்புறம் இந்த மோட்டர் வேலை படிக்கும் போதே முதல்ல சொல்லி கொடுத்தது ஃப்ளம்பிங், இந்த பைப் லைன் ஃபிட்டிங் எல்லாம் அது முடிச்சுட்டு தான் அப்புறம் மோட்டர் மெக்கானிக்க அந்த மெக்கானிக்கல் எப்படி பண்ணுறது, மோட்டர் பழுது பார்க்கறதுல எப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு தான் ஊரில் வேலை செஞ்சது.
1: நிச்சயமாக நம்ம நிறைய விஷயங்கள் இது சார்ந்து நம்ம உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். உங்களுடைய பள்ளி படிப்பு 5வது வகுப்போட நீங்கள் நிறுத்திட்டீங்க. அதற்கு பிறகு அப்பாவோட வேலை செஞ்சதா சொன்னீங்க
2: இல்லைங்களா?
1: இது எத்தனை வருஷம் செஞ்சீங்க? இந்த ட்ரைனிங் வந்து நீங்கள் எடுக்க போகும்போது உங்களுக்கு வயசு எத்தனைங்க?
2: எடுக்க போகும்போது எனக்கு 20 வயசு ஆயிடுச்சிங்க. 20 வயசுல போயிட்டு ட்ரைனிங் போயிருந்தேன். அது வரைக்கும் அப்பா கூட அண்ணன் கூட எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருந்தேன்.
1: கார்பெண்டர் ஒர்க் தான்.
2: கார்பெண்டர் ஒர்க்கு. உள்ளில செதுக்கும்போது காலில் அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு வருத்த மாதிரி ஆயிடுச்சிங்க. இந்த மாதிரி உட்காந்துட்டு வேலை செய்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, இதை அடிபட்டுட்டு எந்த காலத்தில் இது கிளியர் ஆகி இது தொழில் செய்யணும் அப்படின்ட்டு வேற தொழில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த தொழிலுக்கு வந்தது.
1: ஓகேங்க. நீங்கள் படிக்கிறதுக்கு முன்பே முறையாக படிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா? அப்போ ட்ரைனிங் எடுக்கும்போது உங்களுக்கு எத்தனை வயசு, எத்தனை வருஷம் இந்த மாதிரி அப்ரண்டிஸாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க?
2: அவர்கிட்ட வந்து ஒரு வருஷமே வேலை செஞ்சேங்க.
1: ஆ,
2: ஒரு வருஷமே வேலை செஞ்சுட்டு அவர் வேலை எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. எலக்ட்ரிக்கல் எல்லாம் எப்படி எப்படி வயரிங் பண்ண கனெக்ஷன் கொடுக்கறது, சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தானே, அதுலேருந்து அப்படியே வேலை பழகிட்டேன்.
1: ஓகே, ஓரளவுக்கு வேலையை கற்றுக்கிட்டு தான் நீங்கள் ட்ரைனிங்கே போயிருக்கீங்க.
2: எலக்ட்ரிக்கல் வந்துட்டு அவர் கூட இருந்து வேலை பழகிட்டு அப்புறம் ஊர்லெல்லாம் நிறைய பில்டிங்கெல்லாம் வேலைக்கு கொடுத்தாங்க, அதெல்லாம் முடிச்சு கொடுத்துருக்கேன். பவான் சேகர ட்ரைனிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் செஞ்சது. ட்ரைனிங் சென்டரில் வந்துட்டு மோட்டரெல்லாம் ரிப்பேர் ஆகிட்டான்னா எப்படி வேலை செய்யணும், அதை எப்படி ஓட்டி கொடுக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க மாஸ்டர்.
1: சரி, இன்னும் தொடர்ந்து பேசலாம் நிறைய விஷயங்கள் மின் பணியாளர் ஆர் கணேசன் அவர்களுடன். ஒரு பாடலை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஓடிஎஃப்எம் 101.8.

0: அரசாங்கமோ இல்லை தனியாரோ ஒரு பயிற்சிக்கு நம்ம அழைக்கிறாங்க அப்படின்னா அந்த பயிற்சியை முழுமையாக கற்று தேர்ந்து அதில் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற லெவலுக்கு வரணும். அது மட்டும் இல்லாமல் பயிற்சி வழங்குபவர்களின் நோக்கம் என்ன அப்படின்னா இந்த பயிற்சி பெறும் 10 பேரில் யாராவது ஒருத்தராவது ஒரு சுயதொழில் முனைவாராக மாறினா அந்த பயிற்சியினுடைய நோக்கம் முழுமையடைகிறதா அவங்க நினைக்கிறாங்க. இல்லை ஒரு 4 பேர் 5 பேர் யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு வேலைக்கு சேர்றாங்க, இந்த பயிற்சியின் மூலமா ஒரு வேலைக்கு சேர்றாங்க அப்படின்னாலும் அவனுடைய கோல் வந்து ஃபில்ஃபில் ஆனதாக நம்ம நினைக்கலாம். அதாவது யாருமே வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சும்மா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலை செய்யணும். அந்த வகையில் நீங்கள் 30 பேர் ட்ரைனிங் போயிருக்கீங்க, இதில் எத்தனை பேர் பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தாங்க, எத்தனை பேர் தொழில் தொடங்கினாங்க, இதை பற்றி நம்ம பேசலாம்.
1: எல்லாம் பழகிட்டாங்க, வேலை செஞ்சது ஊருக்கு வந்து வேலை செஞ்சது நான் ஒருத்தந்தேன், ஸ்பேனர் செட் எல்லாம் வாங்கிட்டு மோட்டர் வேலை செஞ்சது நான் ஒருத்தந்தேன்.
0: சரிங்க,
1: பசங்கள யாருமே வேலையே செஞ்சது கிடையாது, மோட்டர் வேலை செஞ்சதே கிடையாது,
0: லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க.
1: ஆமாங்க.
0: சரி, இப்போ நம்ம ட்ரைனிங் பற்றி சில விஷயங்கள் நம்ம பேசலாங்களா?
1: சரி,
0: இங்கேருந்து பவானி சாருக்கு ட்ரைனிங் நீங்கள் முனிசிபாலிட்டி அறிவிப்பு மூலமாக நீங்கள் போயிருக்கீங்க.
1: ஆமாம்.
0: அங்கே உங்களுடைய ட்ரைனிங் செஷன் எப்படி இருந்தது? சுமார் 6 மாத காலம் தங்கியிருக்கீங்க.
1: ஆமாம். வாத்தியார் சொல்லி கொடுக்கறது அவங்கவுங்க மனசில் பதியிறது வந்துட்டு பதியும், ஆர்வமாக வந்துட்டு நம்ம தொழில் செய்யணுங்கிற இது கிடையாது. யாருப்பா
0: பண்ணிக்கிட்டாங்க.
1: ஆமாம்.
0: சரி, உங்களுடைய ஒரு நாள் செஷன் எப்படி இருக்குங்க? அங்கே எத்தனை மணிக்கு கிளாஸ் போவீங்க, என்னென்ன சொல்லி கொடுப்பாங்க?
1: காலையில் 9 மணிக்கு கிளாஸுக்கு போயிடுவேன், 12:30 வரைக்கும் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் மெஸ்ஸுக்கு சாப்பாடுக்கு வந்துடும், அப்புறம் 2 மணிக்கு போயிடுவேன், 2 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு முடிஞ்சிடும்.
0: தியரி அண்ட் ப்ராக்டிகல்ஸ் ரெண்டுமே?
1: ஆமாம். மிஷினரிஸில் கம்ப்ளீட்டாக அடி பாட்டத்தில் இருந்து மோட்டர் ஓடுற வரைக்கும் எப்படி ஓடுதுங்கிறத அந்த முறையெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க, மோட்டாரு பம்பு இந்த மாதிரி.
0: சரிங்க, இப்போ நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சி போகும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து கடினமாக இருந்தது? இப்போ நம்ம ஒரு ட்ரைனிங் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு எளிமையான விஷயமா இருக்காது, அதுலேயும் கஷ்டங்கள் இருக்கதா?
1: சரி,
0: அந்த கஷ்டங்களை தாண்டி நம்ம படித்தாதான் நம்ம ஒரு தொழில் முனைவராக மாற முடியும் இல்லைங்களா? அப்படி நீங்கள் போகும்போது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு?
1: எனக்கு ஒரு ஆர்வமாக வந்துட்டு இந்த தொழிலை படிக்கணும், நம்ம அதுக்குன்னு வந்திருக்கிறோம், கண்டிப்பாக இந்த தொழிலை படித்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அந்த வேலை பழகிட்டேன். ஒவ்வொரு பொருள் வந்துட்டு உள்ளே இருக்கிற கியர் பாக்ஸ்லேருந்து பிஸ்டனு வால்வு அப்புறம் கனெக்டிங்கு கிராங்க் ஷாஃப்ட்டு இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் போயிட்டோன்னே பேரிங் எல்லாம் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க, நான் ஆர்வமாக அதெல்லாம் பார்த்து பழகிட்டேன்.
0: உள்ளே போகும்பொழுது நம்ம ஒரு கிளீன் ஸ்லேட்டாக நம்ம உள்ளே போகிறோம். ஸோ நம்ம எந்த அளவு கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத விஷயம்.
1: நீங்கள்
0: வெளியில் வரும்போது எவ்வளோ நம்பிக்கையாக வெளியில்

0: வேலை செய்யறாரு அப்படின்னு பாப்பாங்க. சரி ஏதோ படிச்சிருக்கல போய் என்ன பண்றேன்னு பாரு, ஒரு சின்ன மிஸ்டேக் தானே, சின்ன மிஸ்டேக் சரி பண்ணி கொடு, அது அடுத்து பாக்கலாம் பெருசு வந்தா அப்படி.
1: ஆமா, ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தோட்டத்துல எல்லாம் இது மாதிரி மோட்டரு ஓடாம நின்னுரும். அப்ப என்ன ட்ரைனிங் போயிட்டு வந்திருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப கூப்பிடுவாங்க, போயிட்டு என்ன ரிப்பேர்னு பார்த்துட்டு அதை ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அது போயிருக்க ஸ்பேர்ஸ் வந்துட்டு ஊட்டியிலிருந்து வாங்கிட்டு வந்துட்டு அதெல்லாம் ஃபிட் பண்ணி ஓட்டி கொடுத்துருவேன். அப்படியே நல்லா நம்பிக்கை ஆயிருச்சு.
0: ஓகே, நீங்க இந்த ட்ரைனிங் போயிட்டு வந்தீங்க இல்லைங்களா, இது வந்து உங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? இப்போ நீங்க ஒரு குலத்தொழில் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க, அது சம் ரீசன்னால நீங்க செய்ய முடியல, வெளியில போயிட்டீங்க. இப்போ நீங்க ட்ரைனிங் போயிட்டு வரும்போது சுயதொழில் செய்ய போறோம் அப்படிங்கும்போது அதை வந்து வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணலாங்களா உங்களை?
1: எனக்கு எப்படி அவனுடைய மனசுல எப்படி தோணுதோ அது மாதிரி செய்யட்டும் அப்படின்னு வீட்டில் ஃப்ரீயா விட்டுட்டாங்க. கார்பன்டர் தொழில வந்துட்டு அவனுக்கு விருப்பம் இல்லை, அவனுக்கு என்ன தொழில் பிடிக்குமோ செய்யட்டும் அப்படின்னு அப்பா அண்ணன் எல்லாம் சொல்லியிருந்தாங்க.
0: உங்களுக்கான முழு சுதந்திரமும் கொடுத்துருக்காங்க.
1: ஆமா,
0: நீங்க ஒர்க் பண்ற மாதிரி.
1: ஆமா,
2: ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே. இணைந்திருக்கிற இது ஊட்டி FM 101.8, இங்கு எல்லாமே சமஹிட்டு.

0: மீண்டும் ஒரு முறை உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் மின் பணியாளராக பணியாற்றும் ஆர் கணேசன் அவர்களின் பணி அனுபவங்களை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இனி தொடர்ந்து பேசுவோம். இப்ப நம்ம தொழில் சார்ந்த சில விஷயங்கள் நம்ம பேசலாங்க.
1: சரி.
0: எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் பண்ணுவீங்க, மோட்டார் மெக்கானிக் ஒர்க்கும்?

0: இங்கே பண்ணுவீங்க இல்லைங்க.
1: ஆமாம்
0: எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படிங்கும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட்.
1: ஆமாம்,
0: ஏன்னா ஒரு வீடு ஃபுல்லாக நம்மளை நம்பி ஒப்படைக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதை சரியாக செஞ்சு தரணும்.
1: முதல்ல வந்துட்டு இந்த எலக்ட்ரிக்கலில் வந்துட்டு ஒரு வீட்டில் லைட் இல்லை அப்படின்னு கூப்பிடுவாங்க. அது என்ன ஃபால்ட்டுன்னு நான் படிச்சுட்டு வந்திருக்கிறனால அந்த ஃபால்ட் என்னங்கிறது கண்டுபிடிச்சி ரெடி பண்ணிடுவேன். இப்படியே இது ரொம்ப விளம்பரம் ஆயிடுச்சேன், எல்லோருக்கும் தெரியும் என்ன வந்துட்டு நல்லா வேலை செய்வா அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு வீடு வேலைக்கு கொடுத்தாங்க. அப்போ எல்லாம் சிங்கிள் ஃபேஸ் தான், சிங்கிள் ஃபேஸ் மீட்ரு வர்றது, அது வீடு முழுசும் முடிச்சு கொடுத்துருவேன். வேலை எல்லாம் ஓப்பன் ஒயரிங்கு கன்சீல்டு இந்த மாதிரி எல்லாம் முடிச்சு கொடுத்துருவேன்.
0: ஓகே,
1: முடிச்சு கொடுத்தானா அதில் ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராதுங்க, இது வரைக்கும் வந்தது கிடையாது. அது மாதிரி த்ரீ ஃபேஸ் லைனும் அது மாதிரி நிறைய பில்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நான் முடிச்சு கொடுத்துருக்கேன்.
0: சரி ஓகே.
1: சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்களுக்கு கன்சீல்டு வேணும் அப்படின்ட்டு. அப்போ ஒயர்மேன் சொல்லி கொடுத்த அந்த தொழில் நம்மளுக்கு மனசில் இருக்கிறதுனால அந்த தொழில் வந்துட்டு எப்படி முறையாக செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் முறையாக செஞ்சு கொடுத்துருவேன். ஒருத்தர் வேலை கொடுக்குறாங்கன்னு நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க, நம்ம அவங்களுக்கு வந்துட்டு நல்லா நேர்மையாக வேலை முடிச்சு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் அந்த மனசில் போதும் இருக்கணும், தொழில் தர்மம். அதனால அது முறையாக ஒரு கம்ப்ளைண்ட் வராமல் முடிச்சு கொடுத்துருவேன்.
0: நம்ம ஒரு வேலை செஞ்சுருப்போம், ஆனால் அதுக்கான பட்ஜெட் வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அந்த பட்ஜெட்டுக்குள்ளார தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளார வேலை செய்யுங்கன்னா 10,000 ரூபாய்க்குள்ளார செய்ய முடியும். ஆனால் நமக்கு தெரியும் அந்த வேலை 10,000 ரூபாயில் முடியாது, அது வந்து ஒரு 15,000 ரூபா ஆகும் தெரியும். ஆனால் வீட்டுக்காரங்க எனக்கு 10,000 ரூபா தான், 10,000 ரூபாய்க்குள்ளார நீங்கள் செஞ்சு தரணும் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம வேணும் சொல்ல முடியாது. நம்ம அதுக்கேற்றபடி பொருள் வாங்கி அது அந்த மாதிரி.
1: அதாவது ஒரு வீட்டுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்பாங்க, நான் அது சுமார கணக்கு போட்டு சொல்லுவேன். அந்த பட்ஜெட்டுக்குள்ளார வந்துடும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தாலும் வரும், கம்மியானாலும் ஆகும். நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி அப்புறம் எல்லாம் வேலையும் முடிச்சு கொடுத்துருவேன். நான் வேலை திருப்தியாக இருக்கும்போது அவங்க அடுத்த பார்ட்டிக்கு சொல்லுவாங்க அப்படின்னு. நிறைய பில்டிங் எல்லாம் வேலை கொடுத்துருக்காங்க.
0: ஓகே,
1: செஞ்சுருக்கேன்.
0: இந்த மாதிரி சுய தொழிலில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க, வேஜஸ் பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சுயதொழில் செய்யும்பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் எது வந்து உங்களுக்கு எது வந்து லாபம் அளிக்கக்கூடியதாக இருக்கு, உங்களுக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்கும்?
1: கூலிக்கு வேலை செய்கிறதுக்கு தான் பிடிக்கும்.
0: கான்ட்ராக்டில் வந்து
1: கான்ட்ராக்ட்னு நம்ம இஷ்டத்துக்கு போகலாம், நம்ம டைமிங்க்கு போயிட்டு வரலாம். கூலிக்கேன்னா கரெக்டாக டைமுக்கு போகணும், போயிட்டு வேலை செஞ்சு கொடுக்கணும். கான்ட்ராக்டுங்கும்போது ஓனர் வந்துட்டு இப்போ ஒரு பில்டிங்கு சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வேலை செஞ்சு கொடுத்துருவேன்.
0: இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியதாக இருக்கு. கணேசன் அவர்கள் வந்து ஒரு மல்டிபிள் டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னும் அவர் என்னென்ன பணிகள் எல்லாமே செய்கிறாரு, அந்த பணிகளுக்கான நேரத்தை எப்படி ஒதுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் அது பற்றியெல்லாம் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறவர்களே, நன்றி, வணக்கம். இதுவரை உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் மின் பணியாளராக பணியாற்றும், அதாவது எலக்ட்ரீஷியனாக பணியாற்றும் சோலூர் பகுதியைச் சேர்ந்த ஆர் கணேசன் அவர்கள் உடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். இந்நேர்முகத்தின் தொடர்ச்சியை எதிர்வரும் புதன்கிழமை 2:30 PM உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் நேர்களே. அமைப்பில் உதவி ஆர் பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
1: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
2: என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
3: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்.
4: கவிதை
3: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி FM 101.8.

0: கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
2: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை காணப்பட்டது. காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மேல் ஆலத்தூரில் 3.6 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.8 டிகிரி செல்சியஸும் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 23.4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வட தமிழக பகுதிகள் முதல் லட்சத்தீவு பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் நிலவுகிறது. கிழக்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு விதர்பா மற்றும் தெலுங்கானா வழியாக தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்றும் நாளையும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், சேலம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும், நாளை அரியலூர், நாமக்கல், கரூர் மாவட்டங்களிலும் இடி மின்னல் மற்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடனும் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புண்டு. அதிகபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவலாம். கன்னியாகுமரியில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
3: கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
4: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்ல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
3: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
4: அப்படியா?
3: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
4: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
3: அது மட்டும் இல்ல,
4: வேற என்ன?
3: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இத இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
4: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு, லைட்டு, டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
3: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
4: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.
5: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெட்ஸில் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இன்று மாலை 5:30 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.
6: வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் சூரிய சக்தி மின் உற்பத்தி கடந்த 12 ஆண்டுகளில் 54 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் நிலுவை கடன் தொகை குறைந்துள்ளதாக தவேக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் ஒப்புக் கொண்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக சரிசெய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை விமான நிலைய வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் தகுதி பெற்றுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 21 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி வெற்றி பெற 320 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேர்களே, இன்றைய நம்மளோட நிகழ்ச்சியில் நம்மளுடைய மாவட்டத்தில் அதாவது பருவமழை ஆரம்பிச்சிருது. பருவமழை ஆரம்பிச்சிச்சு அப்படின்போது நம்மளுடைய மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது, அண்டை மாநிலங்களுமான அதாவது கேரளா, கர்நாடகா, அது போக தமிழ்நாட்டில் பல பகுதியில் இந்த பருவமழை காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஆரம்பித்த அந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலைக்கேற்ற தலைப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த பருவ மழை காலங்களில் முக்கியமாக நமக்கு ஞாபகம் வர்றது, மழை அதிகமாகச்சுன்னா அந்த மின்கம்பம் சாய்கிறது அல்லது மரம் விழறது, இதையும் தாண்டி முக்கியமாக சொல்லப்போனால் நிலவு சரிவுகள் அங்கங்கே ஏற்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் அங்கங்கே நடக்கிறத நம்ம பார்ப்போம். அதே நேரத்தில் அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே எச்சரிக்கையாக பல்வேறு துறைகள் வந்து அதில் மும்முரமாக செயல்பாட்டில் இருப்பாங்க. குறிப்பாக இபி டிபார்ட்மெண்ட்டு, மின்கம்பங்கள், ஏன்னா அது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு பணியில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்ப்போம். இதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை அப்படின்னும் போது இன்னும் அதில் நமக்கு ஞாபகம் வர்றது நிலச்சரிவு. நிலச்சரிவு அப்படின்னாலே நம்மளுடைய மண் மற்றும் நீர்வள ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்றது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அதில் அதனுடைய ஆராய்ச்சி அவங்க தான் பண்ணி முன்னெச்சரிக்கை அதுக்கு என்னென்ன தடுப்பு பணிகள் செஞ்சுட்டு வராங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதற்காக நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்கிறார் மண் மற்றும் நீர் நீர்வளத்துறை தலைவர் மற்றும் அதில் ஒரு அந்த நிறுவனத்தை சார்ந்த இயக்குனர் டாக்டர் சோமசுந்தரம் அவர்கள். சார், நீங்கள் உங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க சார்.
1: வணக்கம் சார். வணக்கம், நன்றி. என்னோடய பேர் டாக்டர் சோமசுந்தரம் ஜெயராமன், தலைவர் மற்றும் முதன்மை விஞ்ஞானியாக இருக்கேன்.
0: சரி,
1: இந்திய நீர் மற்றும் மண்வள பாதுகாப்பு நிறுவன ஆராய்ச்சி நிலையத்தில் ஊட்டியில் வேலை செய்கிறாங்க. உங்களெல்லாம் இந்த ப்ரோக்ராமில் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம்.
0: இப்போ நம்மளை இந்த ப்ரோக்ராம் பொறுத்தளவில் இதில் உடனே என்ன ஞாபகம் வருதுன்னா, கிட்டத்தட்ட 58-70களிலேயே இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மண் மற்றும் நீர்வளம் 70களில் எடுத்துட்டால் 77வது வருஷத்தில் நம்ம அங்கங்கே பார்க்குறத நம்ம அதனுடைய வரலாறை பார்க்கும்போது ஒரு ஒரு காலத்தில் நம்மளுடைய மாவட்டத்தில் மண் அரிப்பு அப்படி தடுக்கிறது அப்படின்னாலே நான் சொல்கிறது 70s 80s உடனே ஞாபகத்துக்கு வரது அந்த ரிவீட்மெண்ட் தான் எல்லாத்துக்கும். அந்த ரிவீட்மெண்ட் வால், அது ஹெச்ஏடிபி. ஹெச்ஏடிபினாலே அதுக்கு ஒரு ட்ரேடு, ஓ அந்த தடுப்பு சுவர் கட்டி கொடுப்பாங்களே, ரிவீட்மெண்ட் கட்டி கொடுப்பாங்களே, அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் நீங்க வேலை செய்யறீங்களான்னு அது பல ஆண்டுகளாக
1: பேசுறது.
0: இப்ப அது எஸ்ஏடிபியா
1: மாறிடுச்சு.
0: அந்த காலகட்டத்தில் அது வந்து இதுதான் ஒரு ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் அந்த மண் வனத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை செயல்பாட்டில் இருந்த காலகட்டம். அதுக்கப்புறம் அது தொடர்ந்து 90s காலில் அதை அந்த போகும்போது 80-90களிலெல்லாம் அது வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட்டு, அதில் நீங்கள் இப்போ நீர்பிடிப்பு பகுதியில் வரக்கூடிய அந்த திட்டங்கள், அதில் பல்வேறு வகை வகையாக அதை பிரித்து எந்தெந்த இடங்களில் எப்படி எப்படியெல்லாம் அதை தடுக்கணும் அப்படின்ற அந்த முனைப்போடு செயல்பட்டு வரக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்குறோம். இப்போ அது விஞ்ஞான முறையிலையும் அது வளர்ந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். பல்வேறு கட்டங்களில் அதாவது எந்தெந்த இடங்களில் இப்போ ஸ்பெசிஃபிக்காக குடியிருப்பு பகுதி, ஏன்னா நீங்கள் வந்து விவசாயிகள் சார்ந்த ப்ரோக்ராம்ஸு, அது போக பள்ளி கல்லூரிகளில் நீங்கள் அந்த சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் நீங்கள் நடத்திட்டு வரீங்க. இதையும் தாண்டி நம்ம முக்கியமாக கேட்டுட்ருக்க நேயர்கள் வந்து குடியிருப்பு பகுதிகளில் இந்த நிலச்சரிவு ஏற்படும், ஏன்னா கான்சன்ட்ரேஷன் அதில் கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டு அப்படியே போகலான்னு நினைக்கிறேன்.
1: சரிங்க, கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். மிக அருமையாக வந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. நிலச்சரிவு ரெண்டு விஷயம் வந்து நீலகிரி மாவட்டம் இல்லை ஊட்டி அப்படின்னு சொன்னாலே வந்து ஒன்று இயற்கை எழில் சேர்ந்த ஒரு சூழ்நிலை இருக்குங்க, அதே சமயம் அதிக மழை பெய்யறதுனால அதிக நிலச்சரிவு இருக்கிறதுனால நிலச்சரிவு ஏற்படுதுங்க. லேண்ட் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க, நிலத்தோட செங்குத்தாக இருக்கும், தண்ணி வடிகால் வந்து ஒரு சரியான முறையில் இல்லாததுனால வந்து நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணங்கள் பார்த்தா நிறைய இருக்குங்க காரணங்கள். நீங்களை வந்து தாவரம் அதாவது வனங்களை வந்து நம்ம அழிக்கிறோம், எங்கெல்லாம் வந்து வனங்கள் இருக்கோ அதை எடுக்கிறோம், அதெல்லாம் வந்து கட்டிடங்களை வந்து நிறைய இடத்துல கட்டுறோம், எங்கே ஓடைகள் எல்லாம் இருக்கோ கால்வாய்கள் அப்படின்னு கால்வாய் எல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம பில்டிங் கட்டுறோம். தண்ணி ஓடுறதுக்கான இயற்கையான முறையில் கால்வாய்கள் எல்லாம் நம்ம தடுக்கிறோம். அப்போ தண்ணி எங்கே போவாங்க? தண்ணி மண்ணுக்குன்னு ஒரு கொள்ளளவு இருக்குங்க, இந்த சாயில் ஸ்ட்ரென்த் அப்படின்வாங்க, மண்ணோட சக்தி இல்லை அதனோட வலிமை. இப்போ ஒரு ஒரு மண் வந்து ஒரு 100 லிட்டர் பிடிக்க வேண்டிய இடத்துல 1000 லிட்டர் 2000 லிட்டர் தண்ணி அங்கே வந்து உட்கொள்ளும் போது என்ன ஆகுங்க, மண் அதனோட வலிமையை இழுக்காது. அந்த நேரத்தில் வந்து அதனோட வந்து தண்ணியோட வெயிட் அதிகமாக இருக்கும்போது நிலச்சரிவு ஏற்படுது. காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குங்க. வனங்களை வந்து நம்ம அழிக்கிறோம். அப்புறம் வந்து இன்டென்சிவ் ரெயின்ஃபால் சொல்லுவாங்க, தீவிரமான மழை, அதிக கனமழைன்னுவாங்க இல்லைங்களா. இப்போ கிளவுட் பஸ்ட்னு சொல்றாங்க,
0: கிளவுட் பஸ்ட்
1: ஒரு மணி நேரத்துக்கு 100 mm மழை பெய்யுதுங்க.
0: இது வந்து கிளவுட் பஸ்ட்னு சொன்னோடனே அந்த வயநாடு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அது அது அது கிளவுட் பஸ்ட்ன்ற அந்த அதனால தான் நடந்ததா அந்த நிகழ்வு?
1: இப்பெல்லாம் சார் இப்போ பாருங்களேன், இப்போ உலக வெப்பமயமாதல் ஆனதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சால் அதிகம் பெய்யும், இல்லைன்னா பெய்யாமல் இருக்கும். அதாவது எராட்டிக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஒரே மாதிரியான சராசரியாக இல்லாமல் அன்ஈவனாக மழை பெய்யுங்க, அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன்வாங்க ஆங்கிலத்தில். அது தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியாக மழை பெய்யாதுங்க, ஒரு நாள் மழை பெய்யுங்க, அதிக மழை பெய்யும், 10 நாள் மழை பெய்யாதுங்க. இப்போ இந்த தென்மேற்கு பருவமழையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து மழை வந்து கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு இந்த உலக வெப்பமயமாதலால் நிறைய வேரியேஷன் இருக்குது. கிளவுட் பஸ்ட்னா நீங்கள் வயநாடு ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க, நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு கிராமமே பல கிராமமே அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு. நீங்கள் 24 மணி நேரத்தில் 535 mm mm மழை பெய்ந்திருக்கு. ஒரு ஒரு நாள் நாளில் 535 mm மழை பெய்ந்திருக்கு. இப்போ நிறைய ஓடைகளை வந்து தடுக்கிறோம், நம்ம வந்து கட்டுமான பணிகளை வந்து நிறைய இடத்துல பண்ணுறோம், வனங்களை அழிக்கிறோம், கால்வாய்கள் அதாவது நேச்சுரல் ட்ரைனேஜ் இயற்கையான ஓடைகள் கால்வாய்களை வந்து பிளாக் பண்ணும்போது தண்ணி எங்கே போவோங்க? அது வந்து நம்ம நீங்கள் சொல்கிறீங்களே நம்ம செட்டில்மெண்ட்டு. இப்போ எங்கெல்லாம் வந்து வீடுகள் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன கிராமங்கள் வீடுகளை கட்டுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து அது இயற்கை ஓடங்களில் நம்ம மறைக்கும்போது நம்ம வந்து நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏதுவாக இருக்குங்க. நிலச்சரிவுனாலே நீங்கள் சொன்னீங்களா 1970-80 வந்து நிறைய வந்து வெள்ளம் ஏற்பட்டிருக்கு இந்த ஊரில். அது வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குது, GSI இருக்கு இல்லைங்களா, இந்திய புவியியல் இயக்கம், அவங்களும் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க வந்து நிறைய இந்த ஏரியா நீலகிரிஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா அதிக நிலச்சரிவு அபாயம் கொண்ட இடமா இருக்குங்க.
0: இப்போ அந்த சமயத்தில் வந்து அந்த மாதிரி இருக்குது படிப்படியாக. இப்போ வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலே அதுக்கு ஜியோடெக்கு, சென்ட்ரல் சாயில் கன்சர்வேஷன், இந்த மாதிரி 5 டிபார்ட்மெண்ட்டோட பர்மிஷன் இருந்தால் தான் வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு சட்டமும் இருக்குது இல்லைங்களா?
1: ஆமாம்.
0: அப்போது நீங்கள் போய் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் வந்து சில இடங்களில் வந்து இந்த மாதிரி ஆபத்து இருக்குது அப்படின்போது இந்த இடத்துல கட்டுறதுக்கு தகுதியற்ற இடம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இடங்கள் அது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்ல முடியுமா
1: சார்? ஆக்சுவலாக அந்த டிபார்ட்மெண்ட் அந்த இதுக்குள்ளே எங்களோட நிறுவனம் வராதுங்க. அது வந்து ஜியோடெக்கு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு, ஏடி டிபார்ட்மெண்ட்டு, மற்றும் வந்து ஒன்னொரு
0: வேளாண் பொறியியல் துறையில்
1: வேளாண் பொறியியல் துறையிலும் இன்னொரு துறையிலும் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து இது பண்ணுவாங்க. நாங்கள் வந்து விவசாய ரீதியாக அந்த நிலம் வந்து விவசாயத்துக்கு ஏதுவானதா, அந்த மண் நரிமானத்தை எப்படி தடுக்கலாம், நிலச்சரிவு எப்படி தடுக்கலாம், அதுக்கு தாவர தடுப்புகள் என்னென்ன பண்ணலாம், அதாவது நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ நிலச்சரிவை கட்டுப்படுறதுக்கு பக்கா ஸ்ட்ரக்சர் என்னுவாங்க, அதாவது சிமெண்ட் மூலமாக நம்ம ஒரு இது கட்டணுன்னா அதிக காசு தேவைப்படும் நம்மளுக்கு. அதை வந்து எப்படி நீங்கள் வந்து எதிர்கொண்டு அதுலேருந்து நீங்கள் மீண்டு வேறு ஒரு சின்ன, அதாவது உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் மெஷர்ஸ் சொல்லுவாங்க, அதாவது அதுக்கு தமிழில் சொல்லணும்னா நீங்கள் வந்து குறைந்த செலவில் அதிக பயன்படுறது அப்படின்னா தாவர தடுப்புகள் தான். தாவர தடுப்புகள் வந்து இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நேப்பியர் கிராஸ் இருக்குங்க, வெட்டிவேர் இருக்குங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு 5-10 மீட்டர் இடைவெளியில் வந்து 2 வரிசையில் நீங்கள் வந்து அதை நட்டு இது பண்ணும்போது 4 அடியில் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கும்போது மண்ணோட அரிமானம் வந்து அங்கே தடுத்து நீர் பிடிப்பும் அதிகமாகுங்க. அதாவது கிரவுண்ட் வாட்டரில் வந்து பூமிக்குள்ளே தண்ணி போகிறதோட அதிகம் அளவு அதிகமாக இருக்கும். ஸோ மண் அரிமானமும் உங்களுக்கு கம்மியாக இருக்குங்க.
0: இப்போ நீங்கள் வந்து இப்போ அந்த நேப்பியரும் இந்த வெட்டி வேர்னு சொல்கிறீங்க, இப்போ இது வந்து எந்த அளவுக்கு ஆழம், இப்போ உயரம் வந்து இந்த அளவு இருக்கிற அந்த லேண்டில் வந்து இதை நம்ம அதை தாவரத்தை எடுப்பா அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்ல முடியும்?
1: தாவர தடுப்புகளுக்கு வந்து நிலத்தோட சரிவு ஸ்லோ பண்ணுவாங்க. நீங்க 6% இருக்கிற இடத்துல வரையும் நீங்க தாவர தடுப்பு மூலமா உழவியல் மூலமா வந்து நீங்க கான்ட்ரு ஃபார்மிங்னுவாங்க. எங்க வந்து அந்த நிலத்தோட சரிவு இருக்கோ அதை ஒட்டி நம்ம ஃபார்மிங் பண்ணலாங்க. அதாவது நில சரிவுக்கு குறுக்கால உழணும்னு சொல்லுவாங்க. சரிவுக்கு குறுக்கால உழும்போது உங்களோட நீர் ஓடுவதோட வந்து வேகம் கம்மியாகி உங்களுக்கு வந்து அந்த நிலத்தில் வந்து அந்த நீர் வந்து உள்ளே போகுங்க. அது கான்ட்ரு ஃபார்மிங் அப்படி சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதாவது நீங்கள் வந்து சரிவுக்கு குறுக்கால வந்து உழுதல் செய்யணுங்க. இப்போ டீ தோட்டங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் ஓடைகள் வாய்க்கால்கள் வந்து ட்ரென்சிங் நீர் குட்டைகள் நீர் குழிகள்லாம் வந்து சொல்லி நாங்கள் நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் எங்களோட நிறுவனத்தில் டெவலப் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஒவ்வொரு விழிப்புணர்வு முகாம்களையும் நாங்கள் இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க தொடர்ச்சியாக. இப்போ 1 ட்ரைனிங் நாங்கள் பண்ணுறோம். இப்போ வந்து மத்திய அரசு வந்து சொல்லியிருக்குங்க இயற்கை நிலத்தை நிலத்தை காக்கும் இயக்கம் இயக்கம்னு சொல்லிட்டு கேத்தி பச்சாவ் அபியான், அதாவது நிலத்தை காக்கிற இயக்கம் 1 ஃபுல்லாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். June 1 June 30 வரையும். அப்போ நிறைய வில்லேஜுக்கு நாங்கள் வந்து இடுகட்டி இருக்கு இல்லைங்களா, கட்டப்பட்டு அந்த தொத்தனி வில்லேஜ் எல்லாம் இருக்குங்க. அந்த வில்லேஜ்லாம் நாங்கள் போயிட்டு அங்கே விழிப்புணர்வு கொடுக்குறோங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த இடத்துல அது பண்ணலாம், நீங்கள் தாவர தடுப்புகள் 6% நீங்கள் 50% வரையும் நில சரிவு இருக்கு இல்லைங்களா, லேண்ட் ஸ்லோப்பு, அதில் வந்து நீங்கள் தாவர தடுப்புகளிலும் போகலாங்க. பொறியியல் மூலமாக இன்ஜினியரிங் மெஷர் சொல்லுவாங்க, பொறியியல் தடுப்பு முறைகள் மூலமாகவும் போயிட்டு நீங்கள் அதை வந்து நிலத்தை வந்து எப்படி சரிவுலேருந்து பாதுகாக்கலாங்க. ஓடைகளை வந்து சரியாக வைக்கணுங்க. அதாவது இந்த வீப்பிங் ஹோல்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ரிவர்ட்மெண்ட் வால்னு சப்போர்ட் வால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ரிவர்ட்மெண்ட் வாலில் ஓட்ட ஓட்டி அங்கே இது இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஆங்கிலத்தில் வீப்பிங் ஹோல்ஸ், அதாவது அழற மாதிரியே இருக்கும். இப்போ வந்து மழை பெய்யும் போது அந்த சிவரில் வந்து அங்கே ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகள் வந்து சரியாக வச்சுருக்காங்களா, அதன் மூலமாக தண்ணி வருதா, அப்பப்போ நம்ம வந்து அதை வந்து சுத்தம் பண்ணி கால்வாய்களையும் சரி வச்சுக்கலாங்க. கால்வாய்களையும்
0: வீப்பிங் ஹோல்ஸ்ன்றது வந்து அது அது அந்த குறிப்பிட்ட அந்த மெஷர்மெண்ட்டோடு வைக்கணும் இல்லைங்களா.
1: ஆமாங்க. அது இப்போ வந்து கேபியான்னு சொல்கிறாங்களா, அந்த கம்பியெல்லாம் போட்டு கல்லெல்லாம் வச்சு வந்து பாக்ஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த குன்னூர் மரப்பாளம் அதில் போகும்போது இப்போ நாங்கள் வந்து ஒரு நிலச்சரிவு எப்படி வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம், அதன் மேலாண்மை எப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் நாங்கள் சப்மிட் பண்ணியிருந்தோம் போன வருஷம். 9 கொண்ட குழுவில் நான் தலைவராக இருந்து எங்கிருந்து
0: அந்த சமயத்தில் நீங்களும் சில விசிட் எல்லாம் போனீங்க. குன்னூர் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்படும் போதும் கலெக்டரும் உங்களை கூப்பிட்டு என்ன அதை அதை எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லி உங்களுடைய அந்த ரிப்போர்ட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னு
1: நினைக்கிறேன். நாங்கள் சொல்லியிருக்கோம் சார், நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் டெக்னிக்ஸ் சொல்லும்போது எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து சாயில் நெய்லிங் அப்படின்றாங்க, மண்ணில் வந்து ஆணி பதித்தல், ஒரு ஷீட் இப்போ ஜியோ ஜூட்டுன்னு சொல்கிறாங்க, அதாவது சணப்பை இருக்கு இல்லைங்களா, சணப்பைன்றது ஒரு பயிர். இப்போ சாக்குப்பயிர் வருது இல்லைங்களா, தேங்காய் நார் மூலமாக வந்து நம்ம சாக்குப்பை பண்ணுறோம், காயற்பித்து மூலமாக பண்ணுறோம். அதே மாதிரி ஜியோ ஜூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குங்க, அது மாதிரி சாக்குப்பை மாதிரியே இருக்குங்க. அதுலேயும் நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கோங்க. அது வந்து நாங்கள்
0: இதுக்காகவே வரதா, இல்லைன்னா ஜியோ ஜூட்டுன் போது இந்த ஜூட் பேக்ஸே யூஸ் பண்ணலாமா?
1: ஜூட் பேக்ஸும் இப்போலாம் இதுக்காகவே வருதுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ குன்னூர் மரப்பாளம் ஏரியாவில் நாங்கள் பேஸ்ட் ஆன் அவர் ரெக்கமெண்டேஷன் நாங்கள் சொன்னதை வச்சு க்ரீனில் பாலித்தீன் ஷீட் மாதிரி போட்டிருப்பாங்க, அதில் ஆணி அடித்திருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் பயணம் செய்யும்போது குன்னூர் மரப்பாளம் ஏரியாவில்
0: குன்னூர்லேயும் பார்த்துருக்குறோம். அதே இடம் வந்து கோடப்பந்து அந்த கோடப்பந்து தொட்டப்பட்டா போகும்போது அந்த கோடப்பந்து
1: சிந்தட்டிக் ஷீட் போட்டிருப்பாங்க.
0: இப்போ சிந்தட்டிக் மண்ணுக்கு எதிரி அப்படின் போது அது ஒன்றும் பாதகம் இல்லையா, அந்த கேள்வி இருக்கு.
1: இப்போ வந்து ஆமாங்க, இப்போ உங்களுக்கு வந்து இயற்கை முறையில் அந்த ஜியோ ஜூட் கிடைக்கல இங்கே, ஆனால் எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க. சிந்தட்டிக் வந்து ஒரு ஆல்டர்னேட் தாங்க, அதுக்கு மாற்று பொருளாக உபயோகப்படுத்தலாமே ஒழிய அதை வந்து நம்ம ஏன்னா
0: விவசாய நிலங்களில் அதை பயன்படுத்தக்கூடாது.
1: நீங்கள் வந்து மற்ற ரோட் சைடில் நேஷனல் ஹைவேஸில் பண்ணுறாங்க, அதை வந்து ஷீட்டு போட்டு அந்த நெய்லிங்னு சொல்லுவாங்க, ஆணி அடிப்பாங்க, சாயில் நெய்லிங்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஜியோ கிரிட்னு ஒரு இது இருக்கும் வார்த்தை, ஜியோ கிரிட் வலியுறுத்தல், அது இந்த ஷீட்டெல்லாம் போட்டு அதில் ஆணி மாதிரி அடிக்கலாங்க. இல்லைன்னா நம்ம புல்லே நடலாங்க, அதில் ஆக்சுவலாக புல் வெட்டி வேறு இங்கே வந்து இங்கே லோக்கலில் என்னென்ன புல்லெல்லாம் வருதுங்களோ அந்த புல்லுங்களே நம்ம நடலாங்க.
0: கோஃபோர் போடலாமா?
1: ஆ கோஃபோர், அதுதான் நேப்பியர் கிராஸ் அதுவும் போடலாங்க. அது போடும் போது உங்களுக்கு இது வந்து
0: புல் வகையில் நிறைய பேர் புல் அப்படின்னா சாதாரணமாக ஒரு 10-2 அடி இப்போ வரைக்கும்
1: வரும்போது.
0: நீங்க சொல்றது கோஃபோர் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஆள் உயரத்தை விட மேலே வளரும் இல்லைங்க?
1: ஆமாங்க, அது வந்து ரோட் சைடு பக்கத்தில் வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். சின்ன குறுகிய ஸ்ட்ரப்ஸ்னு வாங்கலாம், குறுகிய அளவில் வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து லோக்கலி இருக்கிறத வந்து அங்கங்கே இருந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து
0: நீங்கள் கால்நடைகளுக்கும் தீவிரமாக அமையும்.
1: ஆமாங்க, ரெண்டுமே உங்களுக்கு வந்து நில மண் சரிவையும் கண்ட்ரோல் பண்ணுங்க, நீரையும் பிடிச்சு கொடுக்கும், அப்புறம் அதன் மூலமா தாவரங்களும் வளர்ந்து கிராஸ் ஃபாடர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தீவன பயிராகவும் அது உபயோகமா இருக்கும். நீங்க சொல்லும் போது இன்னொரு பாயிண்ட் பேசும்போது இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வந்ததுங்க, நிலச்சரிவுன்னு சொல்லும் போது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹைவே, அதாவது நம்ம ஹைவே போகுது இல்லைங்களா, அந்த ஏரியாவில் தான் அதிகமாக வந்து நிலச்சரிவு ஏற்படுதுங்க. இன்டீரியர் கிராமத்துலலாம் வந்து ஏற்படுதுங்க, ஆனால் அந்த அளவுக்கு பாதிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது வந்து எப்படின்னா நம்ம வந்து போக்குவரத்து இருக்குங்க, நம்ம மக்கள் நடமாடுறாங்க, அந்த இடத்துல வந்து செங்குத்தாக வெட்டுறாங்க, வெட்டிக்கல் கட்டுனுவாங்க, செங்குத்தாக வந்து நிலத்தை வெட்டும் போது நிலச்சரிவுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எங்களோட ரெக்கமெண்டேஷனில் கூட நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, நிலத்தை வந்து 15 டிகிரி உள்புறமாங்க, அதாவது செங்குத்து இருக்கு இல்லைங்களா, செங்குத்துலேருந்து 15 டிகிரி உள்புறமாக வைக்கும் போது உங்களுக்கு வந்து நிலத்தோட வந்து அமைப்பு எப்படி இருக்குன்னா அதுவே அதை வந்து சரி செய்யக்குள்ள பக்குவத்துக்கு வந்துடும்.
0: நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரெண்டு கேள்வியும் சேர்த்தே கேட்டுடுறேன். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய அளவில் நீங்கள் பார்த்து இதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்குறீங்க, நான் ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்ற அந்த ஆங்கிளில் கேள்வியை கேட்டுடுறேன்.
1: சொல்லுங்க.
0: ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க நீங்கள் கொஞ்சம் 15 டிகிரி இப்படி உள்புலமாக நீங்கள் கொஞ்சம் ஸ்லோப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இது எனக்கு நிலம் இவ்வளோ வேஸ்ட்டாக போகுதுமேன்ற ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, இதுக்கு அழகாக சாயில் கன்சர்வேஷனும் எனக்கு வேண்டாம், எந்த ஆராய்ச்சியாளரும் எனக்கு வேண்டாம், இந்த சயின்டி நானே ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக சிமெண்ட் பைங்க அந்த 5 ரூபா 10 ரூபா இல்லை சில சமயத்தில் ஃப்ரீயாகவே கிடைக்குது அந்த அந்த பையில் நல்லா மண்ணை அடுக்கி அதுக்குள்ளே மண்ணை நிரப்பி அதை வந்து அடுக்கி அழகாக ஒரு ரிவீட்மெண்ட் மாதிரி போட்டுடுறாங்க, செலவும் ரொம்ப கம்மி. இதை வந்து செய்யறதுக்கு சரியான முறையா இல்லை இது இதை இதை பண்ணுறது ஓகேயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
1: பொருளாதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிற விஷயம் ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த விதமும் வேணாம், எங்களோட நிலத்தை பாதுகாக்கணும்னா சிமெண்ட் மூட்டைகளை அடுக்கி வச்சு அதில் வந்து மண் இது வந்து கட்டி அடுக்கி வச்சுக்கிறாங்க, அது ஒரு மாதிரியான
0: நிறைய இடங்கள்ல அதை தான் நம்ம பாக்குறோம்.
1: ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்காதுங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர், அதாவது கான்கிரீட்டான ஒரு இது விஷயம் கட்டுறதுக்கு வந்து அவங்ககிட்ட பணம் இருக்காதுங்க. அவங்க இல்லாதவங்க என்ன பண்ணலாம், தாவர தடுப்புகள் மூலமாக வந்து நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி எங்களோட ஆய்வகத்தில் வந்து ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து நிறைய கிராஸஸ் நாங்கள் நேப்பியர் கிராஸு, கவுட்டமல்லா கிராஸ், அப்புறம் வந்து இந்த நம்ம வந்து என்ன சொல்ல ஃபாடர் கிராஸஸ் நிறைய சொல்லியிருக்கோங்க நாங்கள், அதெல்லாம் வந்து நீங்கள் 5 வகையான கிராஸஸ் சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஃபாடர் ஓட்ஸு இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலாங்க. கிராஸஸ் பர்டிகுலர் வெட்டி வேறு, கௌதமல்லா கிராஸ், நேப்பியர் கிராஸ், இது மூணும் வந்து நல்ல இது கொடுக்குது.
0: நீங்கள் சொல்றதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்களும் உங்களை வந்து கன்சல்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஐடியாவும் நீங்கள் எடுத்துட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் கொடுக்கறதுக்கு முடியும் இல்லைங்க?
1: கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு பாமரன் வந்து அவங்களோட அறிவுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க, ஆனால் வந்து விஞ்ஞான அடிப்படையின் மூலமாகவும் நம்மளோட அனுபவத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை சேர்ந்து செய்யும்போது நம்ம நிலத்தை பாதுகாக்கலாங்க. அவங்களோட இது அனுபவத்தை வச்சு பண்ணாமல் அந்த இடத்துல என்ன சரிவு இருக்குங்க, எவ்வளோ தண்ணி வருது, எவ்வளோ வந்து ஓடையில் எவ்வளோ தண்ணி போகுது, இதெல்லாம் வந்து ஒரு விஞ்ஞான ரூபமாக பார்க்கும்போது அந்த நிலத்தை வந்து ரொம்ப வருஷத்துக்கு பாதுகாக்கலாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் காஸ்ட் எஃபெக்டிவாக, அதாவது அவங்க ரெடிமேடாக ஒரு விஷயம் கிடைக்கணும்னா கொஞ்சம் காலம் ஆகுங்க. எப்பயுமே ஒரு மண் அரிமானத்தை தடுக்கணும்னா ஸ்லோவாக நம்ம வந்து மேலேருந்து ட்ரீட் பண்ண, அப்பர் கேட்ச்மெண்ட் ஏரியாவிலேருந்து நம்ம ட்ரீட் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்மளோட நிலச்சரிவையும் பாதுகாக்கலாம், அதே சமயம் மண் வளத்தையும் நம்ம பெருக்கலாங்க.
0: ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. தொடர்ந்து சில கேள்விகளெல்லாம் இருக்குது. மண் அரிமானத்தை தடுக்கிறதும் மண் நீர் ரெண்டும் அப்படியே பிரிக்க முடியாத ஒன்றா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நமக்கு. அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கேபியான், அதாவது கம்பி வலை தடுப்பணை நீங்கள் போடுறீங்க, வெற்றுக்கள் தடுப்பணை போடுறீங்க, அதே மாதிரி இப்போ ஜூட் ஜெயோ டெக்ஸ்டைல் அந்த மாதிரி ஒரு முறையும் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக அதை வந்து அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கொஞ்சம் செலவையும் குறைச்சி அதே நேரத்தில் மண்ணரிமானத்தையும் சிறப்பான முறையில் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு இன்னும் சிறப்பான முறை வந்து குறிப்பாக அந்த மாதிரி மழை காலங்களில் குடியிருப்பு பகுதியை நம்ம ஏன் ஜாஸ்தி பேசுகிறோம் அப்படின்னா, குடியிருப்பு பகுதிகளில் தான் அதிகமாக நிலச்சரிவு ஏற்படுறதுனால அது ஒன்று. இதை தொடர்ந்து நமக்கு அந்த விவசாய நிலங்கள்லையும் நம்ம மண்ணை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்றத வலியுறுத்தி சொல்லக்கூடிய நிறுவனம். அதை பற்றி நம்ம பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. நேரிலே உங்களுக்கும் ஏதாவது கேள்விகளை தரந்து இருந்ததுன்னா கூட நீங்கள் கேட்கலாம். 8300019101018 அப்படின்ற நம்பரில் நீங்கள் டயல் பண்ணிங்கன்னு நீங்கள் பேசலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8. பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில்.

0: இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நம்ம நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் மட்டும் கிடையாது, முன்கூட்டியே அதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற அந்த கோணத்தில் தான் நம்ம கேள்விகளையும் நான் கேட்டிருக்கிறோம், அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து டாக்டர் சோமசுந்தரம் அவர்களோட நம்ம பேசலாம். மண் மற்றும் நீர்வளத்துறை தலைவர் மற்றும் ஆராய்ச்சியாளராக இருக்கிறார், அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ நீங்கள் வந்து இந்த விவசாய நிலங்களில் கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் மறுபடியும் இதுக்கு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். விவசாய நிலங்கள் ரொம்ப முக்கியம், ஏன்னா விவசாய நிலங்களில் மண் அரிப்பு அப்படி போனாலும் கூட மேல்மண் உருவாகிறதுக்கு நிறைய 400 வருஷத்துக்கு மேலெல்லாம் அந்த மாதிரி டைம் எடுக்கும். வளமிக்க மண் அதை அடிச்சுட்டு போகக்கூடாது அப்படின்றத நீங்கள் வலியுறுத்தி சொல்லக்கூடிய நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் விவசாயிகள் அப்படி அந்த ஒரு சீரியஸ்னஸோடு பார்க்குறாங்களான்றது தெரியுதில்லை. ஏன்னா அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நாட்டு எருவு போடணும், ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட்டால் அது வந்து இதுவாகிடும், நமக்கு விளைஞ்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் அது நேச்சுரல் இயற்கையாக அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது? அது
1: ரொம்ப அருமையான கேள்வி, இது ஆக்சுவலாக நிறைய ஆழமான கேள்வி, நிறைய சிந்தனை செய்யக்கூடிய கேள்வியாக இருக்குது சார், ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நீலகிரிஸில் மண்ணினோட ஆழம் வந்து 4-5 மீட்டர் வரையும் இருக்குங்க. அதனால் வந்து ஒரு வருடத்திற்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குங்க. 10-20 டன் வந்து மண் அரிமானம் ஒரு ஹெக்டருக்கு வந்து ஏற்படுதுங்க. இப்போ நீங்கள் எந்த ஒரு தாவர தடுப்பும் போடலை, எந்த ஒரு பயிரும் நீங்கள் பண்ணலை, எந்த ஒரு நீங்கள் மண் அரிமானம் தடுக்கிறதுக்கான முறைகள், எந்த முறைகளும் நீங்கள் தடுப்பு முறைகள் சொல்லுவாங்க, கன்சர்வேஷன் மெஷர்ஸ் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது, எந்த ஒரு தடுப்பும் பண்ணலைன்னா 10-20 டன், சில இடத்துல 20-40 டன் கூட போதுங்க. ஆனால் இப்படியே போனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, மண் உற்பத்தி ஆகுதற்கு 1 சென்டிமீட்டர் மண் உற்பத்தி ஆகுதற்கு 300-500, 1 இன்ச்சுக்கு வந்து 750, 1 இன்ச்லேருந்து 2.5 சென்டிமீட்டர், 750-1500 வருடங்கள் ஆகுதுங்க. நான் ஏற்கனவே நான் எல்லா விழிப்பு முகாம்களையும் சொல்ல, விழிப்புணர்வு முகாம்களையும் நான் சொல்கிறது, நம்மளோட வாழ்நாளில் 1 சென்டிமீட்டர் மண் உற்பத்தி ஆகுது பார்ப்பது அரிது. பல கோடி ஜெனரேஷன் தலைமுறைகள் வந்து பார்த்து உருவான மண்ணை வந்து 1 மணி நேரத்தில்
0: 10 ஜெனரேஷனுக்கு மேல ஆகுது.
1: 10 ஜெனரேஷன், அதாவது 10 தலைமுறைகள் வந்து உற்பத்தி பண்ண ஒரு சென்டிமீட்டர் மண்ணை நம்ம வந்து 1 மணி நேரத்தில் நம்ம தாவர தடுப்புகளோ இல்லை மண் அரிமான தடுக்கக்கூடிய முறைகளை நம்ம பயன்படுத்தலைன்னா நிலம் வந்து சீர்கேடாகுதுன்னு சொல்லுவாங்க, லேண்ட் டிகிரேடேஷன், நிலம் பழுதடைதல். நிலம் பழுது அடைஞ்சிச்சுன்னா திருப்பி நீங்கள் ரெண்டு விதம் இருக்குதுங்க, நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிறது, நிலம் பழுதடைய வந்து சீர் செய்கிற அளவுக்கு இருந்தால் சீர் செஞ்சிடலாங்க, பர்மனெண்ட்டாக அதாவது மொத்தமாக போயிடுச்சுன்னா நீங்கள் அதை கொண்டு திருப்பி பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது, அதாவது டெம்பரரி டிகிரேடேஷன் சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் திருப்பி கொண்டு வந்துடலாம். நிலம் பழுது அடையுது தெரியுதுன்னா நீங்கள் தாவர தடுப்புகளோ இந்த பொறியியல் மூலமாக வந்து செக் டேமோ மற்ற ட்ரைனேஜ் லைன் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, வாய்க்காலெல்லாம் சரி பண்ணி ஓடைகளெல்லாம் சரி பண்ணி நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நிலத்தை திருப்பி கொண்டு வந்துடலாங்க. ஆனால் சில இதெல்லாம் வந்து லேண்ட் ஸ்லைட் ஆகிடுச்சு, நிலம் சரிவாயிடுச்சு, அதே மாதிரி உங்களுக்கு நிலம் சுத்தமாக பழுதடைஞ்சிச்சுன்னா அந்த நிலத்தை திருப்பி கொண்டு வரதுக்கு பல தலைமுறைகள் ஆகும். இது ஒரு பாயிண்ட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து மண் அரிமானம் ஏற்படுது அதை பற்றி கவலையப்பட மாட்டுறாங்க, ஏன்னா அவங்க வந்து கீழே வந்து ஒரு உரமோ இதுவோ வந்து லாரி மூலமாக எடுத்து வந்து 1 ஏக்கருக்கு வந்து 20 டன் போடுறாங்க, தொழு உரமோ சரி மற்ற வித அதாவது இந்த கோழி உரமும் வந்து போடுறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து மண் எவ்வளோ 20 டன் போடும்போது எவ்வளோ மண் அடிச்சு போனால் அவங்க கவலைப்படலை. ஆனால் எனக்கு என்ன ஒரு வேளாண் விஞ்ஞானியாக இருக்கும்போது எனக்கு வந்து வருத்தம் என்ன அப்படின்னா, மக்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்குங்க, இங்கே வந்து இருக்கிறதுலே ஒரு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய காய்கறிகளை விளைவிக்கிற அளவுக்கு அறிவு இருக்குங்க, ஞானம் இருக்குது எல்லாருக்கும். நான் ஒவ்வொரு விவசாயிகள்கிட்ட பேசும்போது எனக்கே மிக ஆச்சரியமாக இருக்குது, ஒரு நம்ம வந்து ஒரு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய காய்கறிகளை விளைவிக்கிற பொன்னான பூமியில் நம்ம இருக்கோம். நீலகிரி மாவட்டம்ன்றது உதகை மண்டலம் வந்து ஒரு மிகப்பெரிய அதாவது பயோடைவர்சிட்டி வந்து அதிகமாக இருக்கிறத யுவன் என்ன ஐக்கிய நாடுகளே வந்து இதை அங்கீகரிச்சிருக்காங்க, பயோடைவர்சிட்டி ரிச் டிஸ்ட்ரிக் அப்படின்னு. ஆனாலும் மண்ணை வந்து நம்ம சரிவர பாதுகாக்கலைன்றது என்னோடய வருத்தம் தாங்க. நிறைய இப்போ வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட நிறுவனத்தில் படிமட்டங்கள் சொல்லுவாங்க, பெஞ்ச் டெரிஸ் வந்து ஃபுல்லாக பொறியியல் துறை நிறுவனத்திலும் கூட சேர்ந்து என்டையர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நாங்கள் வந்து படிமட்டங்கள் அமைச்சு எல்லாம் பண்ணியிருந்தோம். இப்போ நிறைய இடத்துல நான் கிராமத்துக்கு விழிப்புணர்வு முகாத்துக்கு போகும்போதோ இல்லை பயிற்சிக்கு போகும்போதோ பார்க்கும்போது மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய இடத்துல வந்து விவசாயிகள் வந்து குறுகிய காலத்தில் அதிக பயன்படணும்னு சொல்லிட்டு அந்த மடிமட்டங்கள்லாம் அழித்து பூண்டும் கேரட்டும் விளைவிக்கிறாங்க. படிமட்டங்கள் மூலமாக 20-30% நிலப்பரப்பை வந்து இழக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, படிமட்டங்கள் எல்லாம் அழிச்சிட்டு மேலும் கிழுவா செங்குத்தாக வந்து உழவு செய்கிறாங்க, விவசாயம் செய்கிறாங்க. அதன் மூலமாக நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, இவ்வளோ மண் அடிச்சிட்டு போகுது, அதை பற்றி கவலை இல்லைங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு பயன் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. வரக்கூடிய சந்ததிக்கு இதுதான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ வந்து மத்திய அரசு வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக இந்த 1 ஜூன்லேருந்து முதல் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரையும் ஒரு மாதம் ஃபுல்லாக இயற்கை நிலத்தை, அதாவது நிலத்தை காக்கிற இயக்கமாக ஒரு மாதம் ஃபுல்லாக பண்ணுறோம். நம்ம விவசாய நிலம் இருந்தால் தானே நம்மளுக்கு உணவு கிடைக்குங்க. அப்போ விவசாய நிலத்தை நம்ம இழந்துட்டோம்னா நம்ம எங்கேருந்து உணவு எடுக்க முடியும்? நம்ம சாப்பிடக்கூடிய 95-98% உணவு மண்ணிலேருந்து வருது. இந்த மண்ணை பாதுகாக்கிறது நம்மளோட ஒவ்வொருத்தரும் அதாவது ஒரு சாதாரண மக்கள்லேருந்து மந்திரி வரையும் இந்த வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுங்க. ஒரு சாதாரண மக்கள்லேருந்து இருக்கிறதே வந்து ஜனாதிபதி வரையும் பார்த்தீங்கன்னா மண் வளத்தை காக்கிறதுக்கு நம்மளோட தலையாய கடமை. இட்ஸ் அவர் டியூட்டி டு ப்ரொடெக்ட் இந்த மண் வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறது நம்மளோட தலையாய கடமை.
0: வானத்தின் மழைத்துளி வையகத்தின் உயிர் துளி அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஞாபகம் வருது நீங்கள் பேசும்போது. இந்த தண்ணி வந்து இந்த மாதிரி அதை சரியான முறையில் அதை ட்ரைன் பண்ணும் அப்படின்னா சாதாரணமாக அவங்க விவசாயிங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க படிமட்டம் அவன் உள் புற அந்த சரிவை ஏற்படுத்தி படிமட்டங்கள் அமைத்து கொடுக்கும்போது அதில் ஒரு மழை வந்துச்சுன்னா அடிச்சுட்டு போயிருங்க, அதனால படிமட்டம்லாம் எனக்கு வேண்டாங்க. இப்பவும் அந்த மாதிரி ஒரு தவறான நம்பிக்கையில் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதை எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு குறுகிய வட்டத்தில் தான் அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்றது தான் அதில் புரிய வருது. ஏன்னா நீங்கள் சொல்ல மாதிரி அந்த விவசாய நிலத்திற்கும் மேலே இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து கட்டுப்படுத்தி அதை சரியான முறையில் பராமரித்து அதுக்கப்புறம் விவசாய நிலத்தை படிமட்டங்கள் அமைக்கிறது தான் சரியான முறை.
1: கண்டிப்பாக, அதாவது நீங்கள் சரியான ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதாவது நம்ம தண்ணி வரக்கூடியது வந்து மேல் சரிவு இருக்கிறது டாப் ஸ்லோப்புன்னுவாங்க, மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கம் தண்ணி வர்றதை வந்து மேல் புறத்துலேருந்து நம்ம அதை வந்து சரிவர பாதுகாக்கணும். எப்படி வருது தண்ணி வருது, வாய்க்கால் எப்படி வருதுங்க, அதை வந்து சரிவர நம்ம சரி பண்ணும்போது தான் வந்து நம்ம நிலத்தை பாதுகாக்க முடியும். மேலே வந்து இப்போ ஒரு அப்ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க, அதாவது சரி நிலத்து வந்து மேற்புறமாக இருக்கிறவங்க வந்து தண்ணி எந்த பக்கம் எந்த வழியாக ஓடை வழியாக விடுறாங்க, கீழ்ப்புற மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் அந்த சரிவர அதை பாதுகாக்கும் போது தான் நம்ம வந்து அந்த நிலத்தை விளைநிலங்கள் இல்லைனா விவசாய நிலங்களை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களோட விசிட்டில் வந்து நாங்கள் வந்து நிறைய இடங்களுக்கு நேரடியாக ஒரு 50 இடத்துக்கு நாங்களே போய் பார்த்தோங்க. நிலச்சரிவு எதனால் வருது, என்னென்ன பிரச்சனைகள், எப்படி வந்து நீங்கள் ஒரு குடியிருப்பு பகுதிகளில் வந்து எப்படி என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ரீம் ஏரியாவில் வர தண்ணியை வந்து நிறைய பேர் பிளாக் பண்ணி வீடு கட்டிடுறாங்க, காம்பவுண்ட் வால் போட்டுறாங்க. அது அந்த தண்ணி வந்து நேச்சுரலாக ஒரு ஓடையில் போகிறது பதிலாக இங்கே அங்கேன்னு சொல்லி அதனோட டைரக்ஷன் மாற்றி போகிறதுனால தான் இந்த நிலச்சரிவு அதிகமாக வருதுங்க. அதனால் எங்களோட ஆய்வகத்தில் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் ஏரியல் மூலமாக நம்ம வந்து ஒரு வரைபடம் மாதிரி பண்ணி அதை வந்து வல்னரபிலிட்டி ஏரியான்னு சொல்லிட்டு எந்தெந்த ஏரியாவில் வந்து அதிக நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜோன்னு சொல்லுவாங்க, பிரித்து அதிக பாதிப்பு ஏற்படக்கூடிய இடம், கம்மியான பாதிப்பு ஏற்படக்கூடிய இடம், இடைப்பட்ட பாதிப்பு ஏற்படக்கூடிய இடம்னு சொல்லிட்டு 3 ஜோனாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்வைசரி, அதாவது நம்ம சொல்லுவோம் என்னென்ன பண்ணால் தடுப்பு முறைகள் சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் அறிக்கையிலே கொடுத்துருக்கோங்க.
0: அடுத்தது வந்து இப்போ நீங்கள் தாவரம் அப்படின்போது அதோடு சேர்ந்து நம்ம குடியிருப்பு பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுறதும் வந்து அது வந்து ரொம்ப ஒரு கவலைக்குடைய ஒரு விஷயந்தான். அப்போது மரங்கள் சில நேரத்தில் ரிவீட்மெண்ட்டை, அதாவது வீடுகளினுடைய அடித்தளத்தை பாதிக்குது, அதனால் மரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெட்டுறாங்க. ஒரு பக்கம் மரம் வளர்க்கிறத ஊக்குவிக்கிறாங்க, அடுத்த பக்கம் மரத்தினுடைய வேர் வந்து அடித்தளத்தை பாதிச்சிரும், ஃபவுண்டேஷனை பாதிச்சிரும் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு மரத்தை வெட்டுறாங்க. ஸோ சில வகையான மரங்கள் இப்போ வெளிநாடுகள்லாம் பார்க்கும்போது வேர் ஆழமாக போகாத மரங்களை நட்டு அதையே பல ஏக்கரில் நட்டு வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் பார்க்குறோம். ஆனால் சில வகையான மரங்கள் வந்து அப்போது நடுறதுனால ஒருவேளை வேர் அடித்தளம் பாதிக்கப்படுறதுன்றது ஒரு பக்கம், இன்னொன்று மரம் விழுந்ததுன்னா குடியிருப்பு பகுதியில் அது வீட்டு மேலே விழுந்துருச்சுன்னா அதுவும் ஆபத்துன்னு சொல்லி நிறையா கட் பண்ணுறாங்க, அந்த ஆபத்தும் இருக்குது அப்படின்றது. இதை வந்து நீங்கள் உங்கள் ஆராய்ச்சி மூலமாக சொல்லக்கூடிய சரியான கருத்து என்ன, விளக்கம்?
1: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ குடியிருப்பு பகுதிகளில் வந்து மரங்களை வெட்டுறாங்க, ஏன்னா அதிகமான மழை இருக்கும்போது அந்த மரங்கள் வந்து சில குடியிருப்பு பகுதி மேலே விழுது, அது ஒரு கரெக்டான பாயிண்ட் தான். அதனால் நீங்கள் வந்து இப்போ அது ஆழமான வேர் இருக்கிற மரங்கள் வந்து குடியிருப்பு பகுதியை டேமேஜ் பண்ணுதுங்க, அதனால் மரங்களை வந்து அப்புறப்படுத்திடுறாங்க. இது ஒரு பக்கம் வந்து உயிரை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக நான் பண்ணிடுறோம், அதே சமயத்தில் நிலச்சரிவு ஏற்படும் போது அந்த குடியிருப்பு பகுதியை அடிச்சுட்டு போயிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தாவரங்கள் வந்து நம்ம நடுறது கண்டிப்பாக தேவைங்க, ஆனால் ஆழமான வேர் இல்லாமல் கொஞ்சம் இடைப்பட்ட அளவில் இருக்கிற ஆழமான மரங்களை நடும்போது அந்த ஏரியாவை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாங்க. ஆனால் மரங்களையே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து குடியிருப்பு பகுதியை பாதுகாக்கணும்னா அதுவும் முற்றிலுமாக முடியாத ஒரு விஷயங்க. நம்ம தாவரங்கள் கண்டிப்பாக தேவை, ஏன்னா நிலத்தில் வந்து அந்த தண்ணியை வந்து உட்கொள்வதற்கான ஏதுவான ஒரு கண்டிஷனை வந்து தாவரங்கள் தான் கொடுக்குதுங்க. அதாவது மரங்களும் சரி, புல்லும் சரி, மற்ற செடி கொடிகள் எல்லாமே வந்து நிலத்தில் தண்ணியை வந்து மழைநீரை உள்ளே உறிஞ்சி அதாவது ட்ரைனேஜ், நேச்சுரல் ட்ரைனேஜ், இயற்கையான ஒரு முறையில் வடிகால் கொடுக்குறதுங்க. எல்லாத்தையும் எடுக்கும்போது நீங்கள் வந்து எல்லாத்தையுமே அப்புறப்படுத்துறீங்க, தாவர தடுப்பே இல்லைங்க. அப்போனா என்ன அவங்க மண் அரிமானம் அதிகரிப்போம், அந்த குடியிருப்பு பகுதியில் வந்து லேண்ட்ஸ்லைட் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க நிலச்சரிவுனாங்க ரிவேட்மெண்ட் வால், அந்த சப்போர்ட் வால்னு சொல்கிறாங்க, ரிட்டைனிங் வால், அந்த ரிவேட்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவைங்க, ஏன்னா நிலச்சரிவை கட்டுப்படுத்துறதுக்கு. அதே மாதிரி என்னோட ஒரு வேண்டுகோள் அப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் மண் மற்றும் நீர் பாதுகாப்பு நிறுவனம் உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு எப்போனாலும் நீங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வரலாம். இது தீட்டுக்கல் இருக்குங்க. உங்களுக்கு எந்த விதமான இந்த படிமட்டங்கள் வந்து அமைச்சா உங்களுக்கு வந்து நிலம் வந்து இழக்கிறீங்க, 30%, அதாவது 30% நிலத்தை இழக்கிறீங்கன்ற தவறான கணிப்பை விட்டுருங்க. நீங்கள் 30% நிலத்தை இழந்தாலுமே உங்களுக்கு பல தலைமுறைகளுக்கும் உங்களோட நிலம் பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் படிமட்டங்களை அழித்து நீங்கள் வந்து நிலத்தை வந்து இப்போ விவசாயம் பண்ணுறீங்க, 3-4 வருஷம் இல்லை 10 வருஷம் கூட உங்களை நிலம் இருக்குங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 5-10 டன் மண் அரிமானம் ஏற்பட்டு உங்கள் அதாவது ஒரு காலத்தில் உங்கள் நிலமே மலடு நிலமாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நிலம் பழுதடைதல் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த விஷயத்தை தான் நான் திரும்பவும் சொல்ல விருப்பப்படுறேன். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் இப்போ ஒரு தொலைக்காட்சினா நாங்கள் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு வீடியோவோ ஒரு படமோ போட்டு காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க. இப்போ இது வந்து ஒரு நம்ம ரேடியோவில் பேசும்போது சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு எங்களால் சரிவர வந்து ஒரு புகைப்படத்தை போட்டோ இல்லை உங்களுக்கு வந்து எடுத்துரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்களோட ஆராய்ச்சி நிலையத்துக்கு வாங்க, உங்களையே வந்து நாங்கள் அந்த ஃபீல்டில் கொண்டு போய் காமிக்கிறோம், என்னென்ன நாங்கள் தடுப்பு முறைகள் பண்ணியிருக்கோம், எப்படி வந்து நில சரிவை கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி மண் அரிமானத்தை கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி மழை நீரை வந்து நீங்கள் சேகரிக்கலாம், டீ தோட்டங்களில் வந்து குழிகள் நீர்க்குழிகள் நீர்க்குட்டைகள் அமைத்து மழை நீரை சேகரிக்கலாம், மண் அரிமானத்தை தடுக்கலாம். மழை நீரை சேகரிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து விளைச்சலும் நல்லா இருக்குங்க, ஒரு பயிர் வளர்ச்சி அடைவதற்கும் ஏதுவாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் எங்ககிட்ட இருக்குங்க. இந்த குறைந்த நேரத்தில் உங்களோட விழிப்புணர்வு கொடுக்கறது தான் என்னோட முக்கியமான இதுவாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் கல்லூரி மாணவர்களானாலும் சரி, பள்ளி மாணவர்களானாலும் சரி, தொழில்நுட்ப அதிகாரிகள் ஆனாலும் சரி, எல்லாருக்கும் வந்து மண் வளத்தை பாதுகாக்கிறோம், மழை நீரை சேகரிக்கணும், அதனோட முக்கியத்துவம் எங்களோட நிறுவனம் 1954 கிட்டத்தட்ட 72 வருடமாக நீலகிரியில் இருக்கிற மக்களுக்கும் தமிழ்நாட்டிலும் கேரளா கர்நாடகா 3 மாநிலங்களுக்கும் மண் அரிமானத்தை தடுப்பதற்கான வழிமுறைகள், நிலச்சரிவை தடுப்பதற்கான டெக்னாலஜிஸ் தொழில்நுட்ப முறைகளும், அதே மாதிரி தாவர தடுப்பு மூலமாக ஏன்னா எல்லாராலும் வந்து சிமெண்ட் ரிபீட்மெண்ட் வாலு எல்லாராலும் வந்து ரிட்டைனிங் வாலும் கட்ட முடியாதுங்க. அங்கே என்னென்ன கிராசஸ் புல்லெல்லாம் வந்து எதெல்லாம் சூட்டபிள், நேப்பியர் கிராஸ் ஏற்கனவே சொன்ன கௌதமல்லா கிராஸு, அதுக்கப்புறம் வந்து வெட்டிவேர், வெட்டிவேர்லேருந்து எங்ககிட்ட இருந்து சீட்லிங் வாங்கிட்டு போயிட்டு இப்போ ஊட்டி ஃபுல்லாக நிறைய பேர் அதை வந்து மல்டிப்ளை பண்ணி இது பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் மெஷர்ஸ் சொல்லுவாங்க, குறைந்த விலையில் குறைந்த செலவில் அதிக உங்களுக்கு பயன் நீங்கள் பெறலாம்.
0: நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. அதாவது நம்ம நிறைய முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது, நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. அதாவது ஒரு படம் 1000 வார்த்தைகள் ஒரு படத்தின் மூலம் விளக்கலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துல எப்படி எப்படியெல்லாம் அமைச்சிருக்கிறீங்க அப்படின்றத அதில் நேரில் வந்து அந்த பயிற்சி மூலமாகவும் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. என்னென்ன பயிற்சி அப்படின்றத பேசுறதுனால நம்ம ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். இன்னொன்று கூட ஞாபகம் வருது, மரப்புயிர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர கொடி உயரம், கொடி உயர கோன் உயரவான் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அதனால் இந்த அதாவது புல் வகைகளை பற்றி கூட ஒரு சில விஷயங்கள், அதாவது புல் வகைகளில் சில சமயத்தில் அந்த டீ குன்னூர் பகுதிகளெல்லாம் தேயிலை தோட்டங்கள் பகுதியில் அந்த மீசை புல் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி புல் வகைகள், அதில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த புல் வகைகள் அது முக்கியத்துவம் அதை பற்றி கூட நீங்கள் சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்குள்ளே நெருங்கிட்டே இருக்கிறோம். முக்கியமான விஷயங்களோடு நம்ம நிறைவு செய்யலாம். அதுக்கு முன்னால் ஒரு பாடலை கேட்டு வந்தாலும் இணைந்திருங்கள். ஊட்டி FM 101.8.

0: அலவுட்டி தொடர்கிறது இல்லையே. நம்ம அலவுட்டி நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்குள்ளே நெருங்கிட்டே இருக்கிறோம். சில முக்கியமான கேள்விகளும் இருக்குது, அதற்கான பதில்களையும் எதிர்பார்க்குறோம். சார், இப்போ நம்ம இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர், அதாவது புயல் காலங்கள், இப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எப்போ இந்த அளவுக்கு மழை எப்படி வரும் அப்படின்றது நம்ம ரொம்ப முன்கூட்டியே கணிச்சிருந்தாலும் அது வந்து சில நேரங்களில் அது நமக்கு சரியான முறையில் கடைசியில் ஜோசியர்கிட்ட போய் இவர் அப்போவே சொன்னார் கவனிக்கல அப்படின்ற லெவலுக்கெல்லாம் கூட பேச ஆரம்பிக்கிறோம். ஆனாலும் கூட மழைக்காலம் அப்படின்றது நமக்கு அது கன்ஃபார்ம். ஸோ திடீர்னு மழை வரும்போது எச்சரிக்கை நடவடிக்கைகளாக அது அந்த மாதிரி இருக்கும்போது அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் என்ன அப்படின்றது தான் ஒரு கேள்வி. அதுக்கான பதிலையும் எதிர்பார்க்கு சார்.
1: நீங்கள் பருவ மழை அப்படின்போது இந்த மூணு மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், சில நேரத்தில் அக்டோபர் வரையும் முதல் ரெண்டு வாரத்தில் வருதுங்க. நீங்கள் வந்து பருவ மழைக்கு வந்து நீங்கள் வந்து அதனோட இதை பாருங்கள். வானிலை அறிக்கை எப்பயுமே பார்க்கறது நல்லதுங்க. வானிலை இருக்கா நீங்கள் வந்து ஆல்ரெடி ரேடியோலையும் சொல்கிறீங்க, டிவிலையும் சொல்கிறாங்க, அதை பாருங்கள். அதில் வர வேளாண்மை பல்கலைக்கழகங்களும் வந்து வெதர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, பருவநிலை வந்து ரிப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து தயார் முறையில் வச்சுக்கிறது நல்லதுங்க. இப்போ பேரிடர் தயார் நிலை ப்ரிப்பேர்ட்னஸ்னு வாங்க, டிசாஸ்டர்

0: ப்ரிப்பேர்ட்னஸ்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. பேரிடர்த்துக்கு வந்து பேரிடர் வராமல் இருக்கிறதுக்கு அது வரக்கூடிய காலங்களில் நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்கணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுங்க, வி ஷுட் பி அவேர், நம்ம வந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படின்ட்டு. விழிப்புணர்வு, சமூக விழிப்புணர்வு வந்து நம்ம கண்டிப்பாக நிகழ்ச்சிகள் வந்து பண்ணணும், பப்ளிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம். இப்போ ஒரு மழை பெய்யுது, அதிக இன்டென்சிட்டி மழை பெய்யுது, இப்போ நீங்கள் வயநாடு சொன்னீங்க, அதுமாதிரி சமூக சோஷியல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு முகாம்கள் சொல்லுவாங்களே, பாதுகாப்பு முகாம்களை வந்து நம்ம ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஸ்கூலோ இல்லை ஒரு கம்யூனிட்டி ஹாலோ, எங்கே வந்து இப்போ வந்து அதிக மழை வருது, இப்போ ஒரு நிலச்சரி வரக்கூடிய பகுதிகள்னு ஏற்கனவே வந்து மாநில அரசு வந்து சொல்லியிருக்குன்னா அந்த இடத்த வந்து முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிறோன்னா, முதல்ல விழிப்புணர்வு கொடுத்து, இப்போ நைட்டெல்லாம் மழை பெய்யுதுன்னா அடுத்த இப்போ ஒரு மின்சாரம் துண்டிப்பு ஏற்படுது இல்லை ஏதாவது அதிக காற்று அடிக்குதுன்னா அந்த பாதுகாப்பு முகாமில் போயிட்டு நம்ம நம்மளோட உயிர் சேதத்தை வந்து தடுக்கலாங்க ஃபஸ்ட்டு. இது அது ஒரு இதுங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளூர் பேரிடர் மீட்பு குழுக்களுக்கு வந்து பயிற்சி வந்து நம்ம கொடுக்கணும். எவ்வளோ ட்ரெயின் அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அந்த குரூப்பை வந்து நம்ம எப்பயுமே தயார் நிலையில் வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து மாவட்ட நிர்வாகம் பேரிடர் மேலாண்மை, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க இல்லைங்களா, பேரிடர் மேலாண்மை அமைப்புகளும் வந்து சேர்ந்து ஒருங்கிணைந்து இந்த விஷயத்தை நம்ம பண்ணலாங்க. அதுக்கு முதல்ல நம்ம வந்து இப்போ பருவ மழை வந்து எவ்வளோ வருது, இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் இப்போ ஐஎம்டின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து வார வாரம் வந்து எப்படி நம்மளை பருவமழை எப்படி இருக்குது, கம்மியாக வருதா அதிகமாக வருதா. இப்போ இதுவரையும் ஜூன் 15-16 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மழை வந்து அளவு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு கான்செப்ட் சூப்பர் எல்னின்னு ஒன்று வந்து நீங்கள் இப்போ வாய்ப்பு இருக்குங்க. டிசாஸ்டர் அதாவது பேரிடர் வந்து அதிகமா, அதாவது இங்க வந்து வறட்சி அதிகமா இருக்கும், இல்லைன்னா சைக்ளோன் வரலாம், இல்ல அதிக ஃபிளட் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா பசிபிக் பெருங்கடலோட தட்பவெப்பம் வந்து 1.5-2 degrees அதிகமாக இருக்கும். அதனால நிறைய இப்போ வந்து இப்போ பருவமழைக்கே வந்து நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க, அதிகமாக வருன்றாங்க, கம்மியாக வருன்றாங்க. இப்போ நீலகிரியில் பார்த்தா நம்மளோட மழை போன வருஷம் பார்த்தீங்கன்னா இது இந்த மே கடைசி ஒரு வாரத்துலேருந்து June 10 பார்த்தீங்கன்னா நிறைய மழை பெஞ்சுதுங்க. போன வருஷம் வந்து நாங்கள் நிறைய மழையின் அளவு 200-300 mm மழை பதிவு இது பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ மழையே இல்லைங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படி வந்து ஒரு விஷயத்துக்கு தயாராகிறோம், ஒரு பேரிடருக்கு நேஷனல் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு எப்படி நம்ம பண்ணுறோம் எதிர்கொள்கிறோம், அதுக்கு வந்து சோஷியல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஏற்கனவே சமூக ரீதியான விழிப்புணர்வு, மற்றும் நம்ம வந்து கல்லூரி மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு கொடுத்தா அவங்க நிறைய விஷயம் கிராமத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கும் உதவிகரமாக இருந்து தடுப்பு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணலாங்க. அப்புறம் வந்து நிறைய நம்ம வந்து மாநில அரசும் சரி மத்திய அரசும் சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்ம இந்த விஷயத்தை வந்து எதிர்கொண்டு அதிலிருந்து வெளியே வரலாங்க. ஆராய்ச்சி நிறுவனமாக நாங்கள் எங்களோட கடமை அப்படின்னா நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு, பர்டிகுலராக பொதுமக்கள் விவசாயிகளுக்கும் இப்போ கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் வந்து விழிப்புணர்வு கொடுக்குறோம், எப்படி வந்து டிசாஸ்டர் வராமல் தடுக்கலாம், வந்தால் அது எப்படி வந்து எதிர்கொண்டு அந்த விஷயத்துலேருந்து வெளிவரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம்.
1: நீங்கள் இப்போது சொல்லும்போது இந்த மாதிரி வரக்கூடியதை நம்ம முன்கூட்டியே நம்ம அந்த ஏற்பாடுகளை செய்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க. குறிப்பாக நீங்கள் சொல்லும்போது இப்போ ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பதாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த சரியான பனிக்காலம்னா பனிக்காலம் தான், அதே நேரத்தில் மழைக்காலத்தில் இந்த மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் அது அந்தந்த நேரத்தில் அந்தந்த நிகழ்வுகள் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து திடீர்னு அதிக அளவு மழை பெய்யுது, திடீர்னு இப்போ நீங்கள் சொல்லும்போது மழை இல்லை, லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த 20-30 நாட்கள் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் மழையே இல்லை, இல்லைனா ஒரு பர்டிகுலர் கிளவுட் பர்ஸ்ட் மாதிரி அந்த மாதிரி திடீர்னு ஒரே குறிப்பிட்ட இடத்துல அப்படி ஒரு கொட்டு கொட்டுது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சரியான ஒரு எதிர்காலத்திற்கு ஒரு சரியாக நல்ல அடையாளங்கள் கிடையாது அப்படின்றத தான் நம்ம ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. அதில் நம்மளுடைய மனுஷனுடைய ஒவ்வொரு தனி இண்டிவிஜுவலோடைய அந்த பங்கேற்பும் ரொம்ப அவசியமாக இருக்குது. பர்டிகுலராக குளோபல் வார்மிங், பிளாஸ்டிக் அதிகம்

0: உபயோகப்படுத்துறது, புவியை நாசம் பண்ணுறது, இது எல்லாமே அதில் உள்ளடங்கியிருக்குது. நீங்களும் கூட அந்த குளோபல் வார்மிங்கில் அந்த உங்களுடைய நீர் மற்றும் மண்வள ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக அதை பற்றின ஆராய்ச்சியிலையும் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க இல்லைங்களா?
1: கண்டிப்பாக.
0: ஓகே, நிறைவாக நீங்கள் நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்.
1: சரியான விஷயங்கள் வந்து உலக வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங் சொல்கிறீங்க, அதனால் நிறைய வந்து பேரிடர் ஏற்படுதுங்க. வெள்ளம் வருதுங்க, வறட்சி வருதுங்க, அதிக சூறாவளி காற்று எல்லாம் வருது, எல்லாமே நடந்து இதுலேயும் நம்ம விவசாயம் பண்ணி தான் ஆகணுன்ற காலகட்டாயத்தில் இருக்கும். உணவு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும், உணவு இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. உணவு எங்கிறது வந்து மண்ணிலிருந்து வந்து மண் வளத்தை பார்க்க வேண்டியது தலையாய கடமையில் இருக்கும் நம்ம. ஏன்னா வரக்கூடிய சந்ததிக்கு நம்ம வந்து, நான் எல்லா முகாமிலையும் சொல்கிறது தாங்க, மண் வளமே மனித வளம். மண் வளத்தை வந்து, அதுவும் இந்த ஊரில் மண் வளம் ரொம்ப நல்லாவே இருக்குது. கரிம கார்பன் பார்த்திங்கன்னா மண் வளத்தில் வந்து கரிம கார்பன், ஆர்கானிக் கார்பன் சொல்லும், கரிம கார்பனோட அளவு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் பிளைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கோயம்புத்தூரோ ஈரோடு மற்றும் சேலம் மற்றும் அடுத்து அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கரிம கார்பன் அளவு 0.5 அதோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. 0.5, 0.7, 0.5 to 0.6, 0.7 தான் இருக்குது. ஆனால் இங்கே நீலகிரிஸில் பார்த்தீங்கன்னா 1.5 to 2.5, அதாவது சாதாரண நிலத்திலே இருக்குங்க. வனப்பகுதியில் வந்து இருக்கிறது வந்து சொன்னால் ஒரு நியாயமானது. இது சாதாரண மண்ணிலே வந்து 1.5 to 2% கரிம கார்பன் இருக்குது. மண் வளம் நல்லா இருக்குங்க. மண்ணின் ஆழம் இருக்கிறதுனால மண் வளத்தை வந்து நம்ம நிறைய நேரத்தில் வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுடுறோம். நம்ம மண் அரிமானம் போனால் போட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு வருஷத்துக்கு 10 to 20 tons விட்டுடுறோம். மண் அரிமானத்தை முதல்ல இது பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து லேண்ட்ஸ்லைடு வந்து, நீங்கள் வந்து வசதி இருக்கவங்க வந்து ரிவிட்மெண்ட் வாலு, ரிட்டைனிங் வால், சப்போர்ட் வாலு, பக்கா ஸ்ட்ரக்சர், செக் டேம் எல்லாம் கட்டிக்கிறீங்க. வசதி இல்லாதவங்க தாவர தடுப்பு மூலமாக ட்ரீ பிளான்டேஷன் பண்ணுங்கள். தாவர மரங்களை நடுங்க. தாவர தடுப்புகள் மூலமாக வந்து நீங்கள் மண்ணரிமானத்தை தடுங்க. அதாவது இப்போ நீங்கள் படிமட்டங்கள் நிறைய இடத்துல வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க, அது படிமட்டம் முகப்பில் கூட தேயிலையை நடுங்க. உங்களோட படிமட்டம் முகப்புகள் வந்து தேயிலை மற்றும் மருந்து வகையான செடிகள், ஜெரேனியம் இருக்குங்க, நிறைய மருந்து வகையான செடிகள் இந்த ஊட்டியில் ரொம்ப எல்லாமே உங்களுக்கு தெரியும், வெட்டி வேறு இருக்குங்க. நிறைய இது நீங்கள் நட்டு, தேயிலை, ஜெரேனியம், அப்புறம் பைனாப்பிள் எல்லாம் கூட நாங்கள் நட்டு அதில் பார்த்துருக்கோம் முகப்பில் வந்து. அந்த டெக்னாலஜிலாம் எங்ககிட்ட இருக்குது. யாருக்கெல்லாம் விருப்பமோ, யாருக்கெல்லாம் வந்து ஆர்வம் இருக்கோ, ஆர்வம் இருந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் நிலையத்துக்கு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் நாங்கள் தரோம். முடிவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி வந்து இந்த நிலச்சரிவை எப்படி எதிர்கொண்டு அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், எப்படி வந்து அதை வந்து மேலாண்மை பண்ணுவதற்கு 2-3 points நான் சொல்கிறேங்க. சாயில் லைனிங் பண்ணலாம், அதாவது மண் ஆணி பதித்தல் அப்படி சொல்லுவாங்க. இப்போ வந்து ஜியோ ஜூட்டு, ஜியோ கிரிட்டிங்னு சொல்கிறாங்க இல்லையா, ஜியோ டெக்ஸ்டைல் மூலமாக ஜியோ கிரிட்டிங் பதித்து நீங்கள் ஆணி பதிக்கலாங்க. இல்லைன்னா நீங்கள் புட்களை நட்டு அந்த இடத்த நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணலாங்க. அதே நிலத்தோட சரிவை வந்து எப்பயுமே செங்குத்தாக வைக்காமல் கொஞ்சம் ஒரு ஸ்லாண்டிங்னுவாங்க, சரிவான பகுதியில், அதாவது ஒரு இப்போ ஒரு செங்குத்தாக இருக்குன்னா அதுலேருந்து கொஞ்சம் உள்பக்கமாக வந்து சரிவான பகுதியில் நீங்கள் பண்ணும்போது நிலம் தன்னைத்தானே வந்து அதை சீர் செய்யக்கூடிய கட்டாயத்தில் வந்துடுங்க. அப்புறம் வந்து நீங்கள் இப்போ நாங்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் வந்து நெடுஞ்சாலைத்துறையோடு சேர்ந்து ஒரு ஆய்வு ரிப்போர்ட்டு பண்ணுங்க. எந்தெந்த ஏரியாலாம் வந்து அதிக பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி அந்த இடங்களுக்கெல்லாம் நாங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் எங்கள் நிலையத்தை தொடர்புக்கும் போது நாங்கள் நிறைய விஷயங்கள் உங்களை சொல்கிறேங்க. நீங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி ஜியோ ஜூட் பண்ணலாம், தாவர தடுப்புகள் பண்ணலாம், அதாவது கிராசஸ் புல்லெல்லாம் நடலாங்க. அப்புறம் சாயில் நெய்லிங் சொல்லுவாங்க, அதாவது மண்ணில் ஆணி பதித்து அந்த இடத்த வந்து நிலச்சரிவை வந்து நீங்கள் சரி பண்ணலாங்க.
0: நேர்களே, இதுவரைக்கும் நம்மளுடைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் மண் மற்றும் நீர்வளத்துறை ஆராய்ச்சி நிறுவனர் மற்றும் அந்த தலைவர் டாக்டர் சோமசுந்தரம் அவர்களுடன் நேர்முகம் நேரடி நிகழ்ச்சி ஒலிபரப்பாக கேட்டீர்கள். மீண்டும் ஒரு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். இத்துடன் இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி நிறைவேறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 4 மணி. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். நேர்களே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில விதவிதமான தலைப்புகள்ல வினாடி வினா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க தினந்தோறும். அந்த வகையில் இன்னைக்கு விடுகதைகள் மற்றும் பழமொழிகள் இத பத்தின சுவாரஸ்யமான வினாடி வினா நிகழ்ச்சி தான் இருக்க போகுது. இந்த 1 மணி நேரம் என்னோட வித்மி ராஜி. விடுகதைகள் மற்றும் பழமொழிகள்னு சொல்லியிருக்காங்களே, விடுகதை கேட்பாங்களா பழமொழி கேட்பாங்களா ரெண்டுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எதை கேட்டாலும் நீங்க பதில் சொல்ல தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஓகேங்களா? பழமொழிகள் கேட்கும்போது அதோட அர்த்தத்தை சொல்லி நீங்க பழமொழிகளை சொல்ற மாதிரி கூட இருக்கும், இல்லாட்டி பழமொழியோட பாதி ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் சொல்வேன், செகண்ட் ஆஃப் நீங்க சொல்ற மாதிரி கூட இருக்கும். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ரெடியாயிருங்க. நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-23 என்ற இணைப்பெண்ணோடு 2966781 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9344930101 மற்றும் 8300019118 இந்த அலைபேசி எண்களிலும் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக பாடல் ஒன்று.
1: தெரியாத ஒரு மொழியை

பூவேலி திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடலை கேட்டீங்க, அதுலயே நிறைய விடுகதை கூட கேட்டிருப்பீங்க. இதே மாதிரி தாங்க இன்னைக்கு நம்ம கேம் ஷோ இருக்க போகுது. ஸோ ரெடியாயிருங்க, நம்மளோட நிகழ்ச்சியோட முதல் காரர் லைன்ல இருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பாத்திரலாம்.

0: ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், கேக்குதுங்களா?
1: கேக்குது மேடம், கேக்குது மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
1: கோவை மாவட்டம் சின்னவரம்பிலிருந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேங்க. கேம் ஷோக்கு ரொம்ப ஆர்வமா வந்திருக்கீங்களா?
1: என்னங்க மேடம்?
0: இந்த கேம் ஷோக்கு ரொம்ப ஆர்வமா வந்திருக்கீங்களா?
1: ஆமாங்க மேடம், எனக்கு எல்லாம் இந்த வானொலி நிகழ்ச்சி எல்லாமே பிடிக்கும்.
0: ஓகே, ஃபர்ஸ்ட் காலரா வந்திருக்கீங்க, கண்டிப்பா விடை சொல்லிருவீங்கன்னு நினைக்கிறேன்.
1: சூப்பரா சொல்லிடுறேன். நேற்று 4 மணிக்கு போட்ட நிகழ்ச்சி 1 மணி நேரம் போனதே தெரியலீங்க மேடம்.
0: அப்படியா? சரி, ஓகே, இன்னைக்கும் அப்படிதான் இருக்க போகுது. ஓகே, ஈஸியா கேட்கலாமா, கொஞ்சம் கஷ்டமா கேட்கலாமா?
1: கேளுங்க மேடம், விடையதான் கேட்க போறீங்க. கஷ்டம் என்னங்க?
0: ஓகே, கேட்டலாமா? ஓகே, பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது. நான் யார்?
1: பெட்டியை திறந்தால் மூட முடியாதுங்களா?
0: பூட்ட முடியாது. பெட்டியை திறந்தால்
1: கண் இமைங்களா மேடம்?
0: இல்ல இல்ல,
1: அது எதுக்கு? குழு கொடுங்களேன்.
0: உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரிங்களா?
1: எப்படிங்க மேடம்?
0: உங்க டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 10 to ஹலோ, கேக்குதுங்களா?
1: சொல்லுங்க சொல்லுங்க மேடம்.
0: 10 to 15 seconds எடுத்துக்கோங்க. பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது, அது என்ன? கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு
1: கெட்டிக்காரன்.
0: நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஞாபகம் வரலையா? சரி, ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
1: சரிங்க மேடம்.
0: அப்படியா? சரி, இன்னொன்னு கூட கேக்கட்டா?
1: கேளுங்க மேடம்.

0: அமைதியான பையன், அடிக்காமலே
1: அழுவான்.
0: யோசிச்சுட்டே இருங்க, விடை தெரிஞ்சா லைன்க்கு வாங்க, ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ சோ மச். நேர்களே, உங்க யாருக்காவது விடை தெரிந்தால் இப்ப நான் கேட்ட விடுகதைக்கு நீங்க விடை சொல்லலாம். அடுத்த நேர் லைன்ல வந்துட்டாங்க. ஹலோ,
2: ஹலோ, வணக்கம்.
0: ஓகே, கேட்டுட்டு இருக்கீங்களா? பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது, அது
2: என்ன? அது தெரியலீங்க.
0: கருப்பு சட்டைக்காரன், காவலுக்கு கெட்டிக்காரன், பூட்டா?
2: ஆமாங்க.
0: ஓகே, அது வேணா சொல்லிட்டீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். ஓகே, இன்னொரு உங்களுக்கு ஒரு விடுகதை புதுசா கேக்குறேன், ட்ரை பண்ணுங்க. அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி, பாதி நாள் குறைவாள், பாதி நாள் வளர்வாள். ஓகே, சூப்பர், சூப்பரா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சோ மச். உங்களுக்காக ஒரு சாங் கொடுத்துடலாம், ஒரு கிளாப்பும் கொடுத்துடலாம். தேங்க்யூ.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது ஓடி எஃப்எம் 101.8. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம், எதிரும் புதிரும்.
1: ஹலோ வணக்கம் மேடம், சிலவங்க பேசுறேன்.
0: ஓகே, மறுபடியும் வந்துட்டீங்க.
1: ஆமாங்க, நீங்களே விடை கொடுத்து வாசிட்டீங்களா?
0: அப்படியா, தெரிஞ்சிருச்சா?
1: தெரிஞ்சிச்சு மேடம்.
0: ஆ சொல்லுங்க, விடுகதையோட விடையும் சேர்த்து சொல்லுங்க பாப்போம்.
1: தேங்காய் மேடம்.
0: ஓகே சூப்பர். எப்படி கண்டுபிடிச்சீங்க, யார் சொல்லி கொடுத்தா?
1: யார் சொல்லி கொடுத்தது?
0: லைன்ல ஒண்ணும் கையும் ஓடல காலும் ஓடல, அந்த மாதிரி ஆயிட்டீங்களா?
1: ஆமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. கண்டே
0: பிடிச்சாங்க, லைன் கட் பண்ணேனே டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: ஆமாங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். தேங்க்யூ சோ மச்.

0: ஹலோ வணக்கம். ஹலோ
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: குண்டலப்பட்டில இருக்கிறீங்க.
0: ஆ சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: கேட்டிருக்கேன். சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான விடுகதை கேட்டலாமா?
1: சரிங்க மேடம்.
0: ஓகே. நான்கு கால் இரண்டு காது பல்லில்லை, நான் யார்? உங்களோட டைமிங் ஸ்டார்ட்ஸ்.
1: ப்ளூ இருக்கா மேடம்?
0: க்ளோ கொடுத்தா சீக்கிரம் கண்டுபிடிச்சிருப்பீங்களே. உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5 செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்த. ஹலோ ஹலோ,
1: இன்னொரு டைம் சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, அடுத்த விடுகதை கேட்டலாமா? சரி, இது ட்ரை பண்ணுங்க.
1: இன்னொரு டைம் சொல்லுங்க மேடம்.
0: நான்கு கால் இரண்டு காது பல் இல்லை, நான் யார்? நடக்கவும் மாட்டேன், நகராமல் இருக்கவும் மாட்டேன், நான் யார்? Your time starts now. இந்த விடுகதைகளுக்கு, இந்த ரெண்டு விடுகதை கேட்டிருக்கேன் முன்னாடி நேயர்கிட்ட. இந்த விடுகதைக்கு விடையை தெரிந்தால் நீங்க வாங்க, இல்ல புது விடுகதையும் உங்களுக்கு கேட்கப்படும். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்கள் 9344-90-101 மற்றும் 8300-119-101. தொலைபேசி எண் 0423 என்ற இணைப்பெண்ணோடு 2966-7-81. ஓகே, அடுத்த நேயர் வந்துட்டாங்க லைன்ல. ஹலோ வணக்கம். கோத்தகிரி கோகிலா. ஓகே, எப்படி இருக்கீங்க மேம்? ஓகே சொல்லுங்க மேம், உங்களுக்கு விடை தெரியுமா? ஓகே, இது நடக்கும். ஓகே சூப்பர், உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். ஹலோ, இன்னொரு விடுகதை. ஓகே, நான்கு கால்
2: கட்டில்,
0: இரண்டு காது பல் இல்லை, இல்லைங்க. டைம் கொடுக்கறேன், ட்ரை பண்ணுங்க. வேற சொல்லலாமா? ஓகே, விழுந்தால் படுக்க மாட்டேன், எழுந்தால் நிற்க மாட்டேன், நான் யார்?
2: தலையாட்டி பொம்மை.
0: ஓகே சூப்பர், அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. தேங்க்யூ சோ மச். நேர்களை, இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய விடுகதைகள், கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கான பதிலை ரொம்ப சுவாரஸ்யமாக, சூப்பராக, ஜாலியாக சொல்லுங்கள். அதுதான் இந்த கேம் ஷோ எதிரும் புதிரும். இன்றைக்கி விடுகதைகள் மற்றும் பழமொழிகளை பற்றி கேம் ஷோ நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் சொன்ன நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து பாடலை கேட்போம்.

0: என்ன மேடம் விடுகதை, நம்ம வாழ்க்கையே ஒரு விடுகதை தான் அப்படின்னு சில பேர் சலிச்சு போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்காக தான் இந்த மாதிரி முத்து திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டீங்க சுபரா. நேரம் இப்போது 4:27 ஆயிடுச்சு. இது எதிரும் புதிரும் நிகழ்ச்சி. அடுத்த நேயர் கூட லைன்ல இருக்காங்க, அவங்களோட பேசுவோம். வணக்கம் எதிரும் புதிரும்.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொடுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: நலமா இருக்கீங்களா சார்?
1: அருமையா இருக்கேங்க மேடம், நீங்க?
0: நலமா இருக்கேன். இங்க ரொம்ப நாளா லைன்கே வரல போல இருக்கு, லைவ்ல
1: கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் மேடம்.
0: ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களா? கொஞ்சம் பிஸி ஆயிட்டீங்களா?
1: ரொம்ப பிஸி ஆயிட்டேன்.
0: சரி, ஓகே, சொல்லுங்க சார். கேட்டுட்டு இருக்கீங்களா ப்ரோக்ராம்? கேட்டீங்களா விடுகதை?
1: கேட்டுட்டு இருக்கிறேன் மேடம்.
0: இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு பதில் தெரியுமா உங்களுக்கு?
1: முன்னாடி கேட்டதுக்கு தெரியல, நீங்க உங்களுக்கு கேளுங்க புதுசா.
0: 4 கால் 2 காது பல் இல்லை.
1: கட்டில்
0: இல்ல சார், அதை ஏற்கனவே சொன்னாங்க, அது கிடையாது. சரி, ஓகே, உங்களுக்கு பழமொழி கேட்கலாமா? ஓகே, அதாவது கேட்டுட்டே இருந்தா தான் கிடைக்கும், நீ கேட்காம சும்மா இருந்தா ஒண்ணும் கிடைக்காது. அழுத புள்ள பால் குடிக்கும். ஓகே, சூப்பர், கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க சார். உங்களுக்கான ஒரு கிளாப் கொடுத்துடலாம்.
1: நன்றி.
0: ஓகே, அடுத்த பழமொழி கூட சொல்றேன், கேடுங்க. உங்க மனசுல நினைக்கிறது அப்படியே தெரியும், வெளியில தெரியுது. சரி, இன்னொன்னு. ஓகேங்களா, இவ்வளோ பெரிய விஷயம் தெரியாம செய்ய
1: ஆரம்பிச்சிட்டேன்.
0: ஓகே, சூப்பர், சூப்பரா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சோ மச். ஓகே, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார், எங்க இருந்துங்க?
2: நாகர்கோவில் கிருஷ்ணமூர்த்தி.
0: கிருஷ்ணமூர்த்தி சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம், நீங்களா எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். என்ன ப்ரோக்ராம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஆமா ஆமா, கேட்டுட்டு இருக்கேன்.
0: சரி, ஓகே, உங்களுக்கு என்ன கேட்கலாம்?
2: பழமொழி.
0: பழமொழி கேட்கலாமா? விடுகதை இல்ல, விடுகதை விடுகதை ட்ரை பண்ண மாட்டீங்களோ?
2: சரி, சொல்லுங்க, கேட்டு பாருங்க.
0: கேட்டு பாப்போம் இல்லையா, கேட்டு பாருங்க. ஓகே, கூட்டுக்குள்ளே குடியிருக்கும் குருவியும் அல்ல, பாய்ந்து செல்லும் புலியும் அல்ல, எதிரியை கொல்லும் வீரனும் அல்ல, நான் யார்? உங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது. கூட்டுக்குள்ளே குடியிருக்கும் குருவியும் அல்ல, பாய்ந்து செல்லும் புலியும் அல்ல, எதிரியை கொல்லும் வீரனும் அல்ல, நான் யார்?
2: பாம்பு.
0: இல்ல இல்ல,
2: பாம்பு வந்து சட்டைக்குள்ள இருக்கும், சட்டை கூடும்.
0: அப்ப பாய்ந்து செல்லுமே, பாய்ந்து செல்லாதுல்ல, நீங்க அப்படி அப்படி மேனேஜ் பண்ணிட்டீங்க. ஓகே, அது இல்ல சார். ஓகே, உங்களுக்கு வந்து பழமொழி கேட்கலாமா? என்ன கேட்கலாம், கஷ்டமானது கேட்கலாமா, ஈஸியா கேட்கலாமா? சரி, உங்க ரொம்ப ஈஸியா கேட்கணுமா? சரி, ஓகே, உங்க மனசுல நினைக்கிறது வெளியில அப்படியே தெரியுது.
2: அதாவது
0: ஒரு கரெக்டான நேரத்துல தான் இவங்க இப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே, வேற இன்னொன்னு சொல்லிடலாமா? இவங்கள வந்து சாகிற வரைக்கும் நம்ம நினைச்சுக்கணும், இருக்கிற வரைக்கும் நினைக்கணும் அப்படின்னு
2: சொல்லுவோம்.
0: ஓகே, சூப்பர், அருமையா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சோ மச். ஓகே, நேர்களே, ரொம்பவே அழகா நேர்கள்லாம் ட்ரை பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த கேம் ஷோவில் கலந்துக்கணும், சொல்லணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9 3 4 4 9 0 101 8 மற்றும் 8 3 0 0 1 9 1 8 மற்றும் தொலைபேசி எண் 0 4 2 3 என்ற இணைப்பெண்ணோடு 2 9 6 6 7 8 1 தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஸ்டேடியோன் ஊடி FM 101.8, எதிரும் புதிரும்.

0: வணக்கம், எதிரும் புதிரும்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஓகே, சூப்பரா இருக்கேன். ப்ரோக்ராம் கேட்டு இருக்கீங்களா?
1: கேட்டுட்டே இருக்கேன் மேம். பயங்கரமா கேள்வி எல்லாம் கேட்டு எங்களை தென்னரை திக்கு முக்க வைக்கிறீங்க.
0: அப்படியா? சரி, நீங்க எப்படின்னு பாத்துடலாமா? நீங்க ரொம்ப கிளவராச்சே.
1: இல்ல மேம், நானும் யோசிச்சுட்டே இருப்பேன். இவ்வளவு வித்தியாசமான பழமொழியெல்லாம் நான் டு பி ஃப்ரங்க் கேட்டதே இல்ல. வித்தியாசமா கேக்குறீங்க.
0: அப்படியா? சரி, ஓகே. உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்டலாம்
1: மேம். அதுக்கு முன்னாடி விடுகதை கேட்டுருங்க மேம்.
0: ஓகே, விடுகதை கேட்டலாம். உங்களுக்கு விடுகதை தான், ஓகேங்களா? கூட்டுக்குள்ளே குடியிருக்கும் குருவியும் அல்ல, பாய்ந்து செல்லும் புலியும் அல்ல, எதிரியை கொள்ளும் வீரனும் அல்ல, நான் யார்?
1: அம்பு மற்றும் வில்.
0: வாவ், சூப்பர். எப்படி முன்னாடியே
1: எனக்கு தெரியும் மேம்.
0: அப்படியா?
1: இந்த பக்கம் ரிங்க அடிச்சிட்டு இருந்தது. நான் எடுத்தா நம்ம சொல்லிருக்கலாமே நினைச்சா அதே கேள்வி எனக்கு வந்து.
0: அப்படியா? இல்ல இல்ல, பதில் சொல்லாத உங்களுக்கு அடுத்த க்வெஸ்சன் இது கேட்டுட்டு தான் அடுத்த க்வெஸ்சன். ஓகேங்களா? அடுத்த கேள்வி
1: ஓகே கேளுங்க மேம்.
0: ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். ஓகே, அடுத்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் கேக்கணும் போல இருக்கே.
1: ஐயோ, வேணாம், ஈஸியாவே கேளுங்க மேம்.
0: அப்படியா? உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு, நான் யார்?
1: பாய்.
0: எப்படி பரவாயில்லையே. அப்படி ஓகே ஓகே. இன்னொன்னு, அல்லவும் முடியாது கிள்ளவும் முடியாது, நான் யார்?
1: தண்ணீர்.
0: தண்ணீர். அப்புறம்
1: காற்று. காற்று.
0: ஓகே, சூப்பர். சூப்பரா சொல்லிட்டீங்க மூணு கேள்விக்கும். தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூ சோ மச் மேம். பை பை.
0: ஓகே பை.
2: இன்று ஜூன் 17, பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச தினம். நமது பூமி பந்தின் நிலப்பரப்பில் சரிபாதி புல்வெளிகளாகவும் மேய்ச்சல் நிலங்களாகவும் தரைக்காட்டு நிலங்களாகவும் அமைந்துள்ளது. இந்த நிலங்களில் பயிர் செய்ய முடியாது என்பதால் கால்நடைகளுக்கான பொற்கள் வளரும் புல்வெளிகளாகவும் மேய்ச்சல் நிலங்களாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலத்தில் பயிர்கள் வளராது என்ற குறைபாட்டை தவிர, இது மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பயனுள்ள ஒரு நிலமாகவே கருதப்படுகிறது. ஆனால் தற்பொழுது உலக அளவில் பருவநிலை மற்றும் மழைப்பொழிவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக இந்த புல்வெளிகளும் மேய்ச்சல் நிலங்களும் தரைக்காட்டு நிலங்களும், அதாவது ஆங்கிலத்தில் ரேஞ்ச் லேண்ட் என்று அழைப்பார்கள், இந்த நிலங்கள் பெரும் மாற்றத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றன. இந்த மாற்றங்கள் விரும்பத்தகாதவையாக உள்ளன என்பதே ஆய்வாளர்களையும் விஞ்ஞானிகளையும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 17 பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினத்தை ஐக்கிய நாடுகளின் பொதுசபை 1994 அறிவித்தது. 2019 முதல் இந்த தினம் பாலைவனமாதல் மற்றும் வறட்சி தினம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பாலைவனமாதல் மற்றும் வறட்சி தினத்திற்கான உலகளாவிய கொண்டாட்டங்களை நடத்த ஒரு நாடு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு கென்யா இந்த தினத்திற்கான கொண்டாட்டங்களை முன்னெடுப்பு செய்கிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக ரேஞ்ச் லேண்ட்ஸ், ரெகனைஸ், ரெஸ்பெக்ட், ரீஸ்டோர் என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. அதாவது பாழ்பட்டுள்ள புல்வெளிகளையும் மேய்ச்சல் நிலங்களையும் தரைக்காட்டு நிலங்களையும் பண்படுத்தி முன்பிருந்த நிலைக்கே எடுத்து செல்ல வேண்டும் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக உள்ளது. எனவே பொதுமக்களாகிய நாம் நமது சுற்றுச்சூழலில் உள்ள பயிர்கள் வளராத புல்வெளிகளையும் மேய்ச்சல் நிலங்களையும் தகுந்த அக்கறை கொண்டு பாதுகாக்க வேண்டும் என்பதை நமது கடமையாக கொள்ள வேண்டும். இன்று ஜூன் 17 சர்வதேச பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான தினம்.

0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். எதிரும் புதிரும் யார் எங்கிருந்து?
1: ஊட்டில இருந்து தீபா பேசுறேன்.
0: கீதாங்களா? தீபாவா?
1: தீபா.
0: தீபா, சொல்லுங்க தீபா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க லைவ் வருது?
1: இல்லைங்க மேடம், ரெகுலரா நான் கால் பண்றேன்.
0: ரெகுலரா கால் பண்றீங்க, சொல்லுங்க. ஓகே, விடுகதைகள் கேட்டுட்டு இருக்கேன், கேட்கலாமா?
1: கேளுங்க மேடம்.
0: ஓகே. என்னும் உள்ளும் இல்லாத கடிகாரம், எவராலும் பார்க்க முடியாத கடிகாரம்.
1: சூரியன்.
0: சூரியனை பார்க்கலாமே, அதாவது தூரத்துல இருந்து. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க.
1: க்ளூ கொடுங்க மேடம்.
0: சரி, ஓகே, அடுத்த க்வெஸ்சன் கேட்கலாம், அடுத்த விடுகதை. இது ட்ரை பண்றீங்களா? வீட்டிற்கு வந்த விருந்தாளியை வரவேற்க ஆள் இல்லை. டைம் கொடுத்துடலாமா? டைமர் கொடுத்துடலாம். டைமர் கொடுத்துட்றேன். அது நம்ம ஒரு க்ளூ கொடுக்குறேன், வெளியில தான் வைப்போம் நம்ம. வீடு வாசல் வரைக்கும் வரும், வீட்டுக்குள்ள வராது. கரெக்ட், சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, அடுத்த ஒரு ஒரு சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் கூட கேட்டுலாமா? வாயிலே தோன்றி வாயிலே மறையும் பூ என்ன பூ?
1: புன்னகை.
0: சூப்பர் சூப்பர், சிரிப்பு. தேங்க்யூ தேங்க்யூ தீபா. ஓகே, நேர்களே, எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசமான வினாடி வினா நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் மற்றும் தொலைபேசி எண் 9344-90-101 மற்றும் 8300-0019-101. தொலைபேசி எண் 0423 என்ற இணைப்பினோடு 2966-7-81. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஸ்டேடியூன் 2DFM 101.8. எதிரும் புதிரும்.

0: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
1: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
2: என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
3: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட் FM 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
4: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம், தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.
5: நேரம் இப்போது 4:50 50 ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். அடுத்த நேயர் கூட லைன்ல இருக்காரு, அவரோட பேசலாம். வணக்கம் எதிரும் புதிரும்.
6: வணக்கம் மேடம்.
5: யார் இங்க இருந்துங்க?

0: கோவை சிறுவாணிச்சாரல் நரசிவரம் என் கேட்கல சார்.
1: ஓகே கந்தசாமி சார், உங்களுக்கு என்ன கேட்கலாம்? விடுகதை கேட்கலாமா? பழமொழி கேட்கலாமா?
0: பழமொழி கேளுங்க.
1: பழமொழி கேட்கலாமா? ஓகே, என்ன பழமொழி கேட்கலாம்? இவங்களுக்கு இது இந்த விஷயம் கொடுத்துருக்கீங்களே, இது அவங்களுக்கு தெரியுமா, அதோட வேல்யூ தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம்.
0: இன்னொருக்கா சொல்லுங்க.
1: அதாவது ஒரு வேல்யூவே தெரியாத ஒருத்தருக்கு இந்த விஷயத்தை கொடுத்துட்டீங்களே, அவங்களுக்கு என்ன தெரியும் இதை பற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னது?
0: அதாவது
1: உங்கள் டைம் ஸ்டார்ட் பண்ணலாம். 10 seconds.
0: ப்ளூ கொடுக்குறீங்களா?
1: ப்ளூங்களா? பூமாலைன்னு வரும்.
0: குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி.
1: ஓகே சூப்பர், கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு கிளாப் கொடுத்துடலாமா?
0: ஓ கொடுங்க மேடம்.
1: ஓகே, அடுத்த பழமொழி கேட்கலாமா? என்ன பண்ணலாம்
0: கேளுங்க.
1: கேட்கலாமா? ரெடியா இருக்கீங்களா?
0: ஓ எஸ்.
1: ஓகே, அடுத்து என்ன கேட்கலாம்? அதே இப்போ நான் சொன்ன விஷயத்திலேயே இன்னொரு பழமொழி கூட வரும். அது ட்ரை பண்ணுறீங்களா? இவங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு.
0: இவங்களுக்கு
1: இந்த ஒரு விஷயம் எவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம், இது வந்து இவங்களுக்கு எப்படி தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி. அதுதான் இதுல வந்து கற்பூரம்னு வரும். கற்பூரம்னு ஒரு வேர்டு வரும். ஓகே சூப்பர், கண்டுபிடிச்சிட்டீங்க. தேங்க்யூ சோ மச்.
2: உங்கள் வியாபாரம் வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542, 9442643542.
3: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
4: தேவ தெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
5: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
3: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

நேர்களே, நேரம் சரியாக 4:55 ஆயிடுச்சு. இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில விடுகதைகள் மற்றும் படமொழிகள் அப்படிங்கிற தலைப்புல வித்தியாசமான வினாடி வினா நிகழ்ச்சியை நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணோம். நிறைய நேயர்கள் ரொம்பவே அழகா ட்ரை பண்ணாங்க, ரொம்பவே ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. கண்டுபிடிக்க முடியலாட்டியும் மறுபடியும் அடுத்தடுத்து வந்து கூட ட்ரை பண்ணி நம்ம கிட்ட சொன்னாங்க. ஸோ ரொம்ப நன்றி. இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண ஆன்சர்லாம் கரெக்டாக சொன்னவங்களுக்கு, சொல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய ஊட்டி எஃப்எம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம். இந்த பாடலோடு எதிரும் புதிரும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தூய எரிசக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். பாதுகாப்புத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் சூரிய சக்தி மின் உற்பத்தி 54 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்காலத்தில் நிலுவை கடன் தொகை குறைந்துள்ளதாக தாவேக்கா அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் ஒப்புக்கொண்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக சரிசெய்ய தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை விமான நிலைய வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தகுதி பெற்றுள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள்பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 44 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 369 ரன் எடுத்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி வெற்றி பெற 320 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 5:02. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்கள் கேட்கலாம் நேயர்களே.

கண்கள் பேசும் வார்த்தைகள் 1000 என்றால் அது எந்த பக்கம் திரும்பினாலும் அதுவும் பேசும் வார்த்தைகள் 1000 என்று சொல்ல முடியாது. அது எத்தனை பக்கங்கள் வேணுமானாலும் எழுதலாம்.

ராணிய குழந்த போல நினச்சி பாடுறதும் குழந்தைய ராணி போல நினச்சி பாடுறதும் பேபி அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பாடுறதும் அது ஒரு தனி சுகம்தான், தனி ஆனந்தம்தான்.

மலையின் மீது நின்று வானத்தை தொட வேண்டும் என்கின்ற ஆசை, அண்ணாந்து வானத்தை பார்க்கும்போது சிறகடித்து பறக்கும் பறவையைப் போல பறக்க வேண்டும் என்கின்ற ஆசை யாரைத்தான் விட்டு வைத்தது?

0: இன்றைய நமது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியத்தில் தேசிய வேளாண் காடுகள் கொள்கை இது குறித்த நிறைய தகவல்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: இன்று June 17 பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச தினம். நமது பூமி பந்தின் நிலப்பரப்பில் சரிப்பாதி புல்வெளிகளாகவும் மேய்ச்சல் நிலங்களாகவும் தரைக்காட்டு நிலங்களாகவும் அமைந்துள்ளது. இந்த நிலங்களில் பயிர் செய்ய முடியாது என்பதால் கால்நடைகளுக்கான பொற்கள் வளரும் புல்வெளிகளாகவும் மேய்ச்சல் நிலங்களாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலத்தில் பயிர்கள் வளராது என்ற குறைபாட்டை தவிர இது மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பயனுள்ள ஒரு நிலமாகவே கருதப்படுகிறது. ஆனால் தற்பொழுது உலக அளவில் பருவநிலை மற்றும் மழைப்பொழிவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக இந்த புல்வெளிகளும் மேய்ச்சல் நிலங்களும் தரைக்காட்டு நிலங்களும், அதாவது ஆங்கிலத்தில் ரேஞ்ச் லேண்ட் என்று அழைப்பார்கள், இந்த நிலங்கள் பெரும் மாற்றத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றன. இந்த மாற்றங்கள் விரும்பத்தகாதவையாக உள்ளன என்பதே ஆய்வாளர்களையும் விஞ்ஞானிகளையும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் June 17 பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினத்தை ஐக்கிய நாடுகளின் பொதுசபை 1994 அறிவித்தது. 2019 முதல் இந்த தினம் பாலைவனமாதல் மற்றும் வறட்சி தினம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பாலைவனமாதல் மற்றும் வறட்சி தினத்திற்கான உலகளாவிய கொண்டாட்டங்களை நடத்த ஒரு நாடு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு கென்யா இந்த தினத்திற்கான கொண்டாட்டங்களை முன்னெடுப்பு செய்கிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக ரேஞ்ச் லேண்ட்ஸ் ரெகனைஸ் ரெஸ்பெக்ட் ரீஸ்டோர் என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. அதாவது பாழ்பட்டுள்ள புல்வெளிகளையும் மேய்ச்சல் நிலங்களையும் தரைக்காட்டு நிலங்களையும் பண்படுத்தி முன்பிருந்த நிலைக்கே எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக உள்ளது. எனவே பொதுமக்களாகிய நாம் நமது சுற்றுச்சூழலில் உள்ள பயிர்கள் வளராத புல்வெளிகளையும் மேய்ச்சல் நிலங்களையும் தகுந்த அக்கறை கொண்டு பாதுகாக்க வேண்டும் என்பதை நமது கடமையாக கொள்ள வேண்டும். இன்று June 17 சர்வதேச பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான தினம்.

உள்ளம் என்பது நல்ல உள்ளம்தான். ஆனால் அலைபாயும் எண்ணம் உள்ளத்தை மாற்றிவிடுகிறதோ அல்லது மாசுபடுத்தி விடுகிறதோ

0: கேட்ட பாடலோடு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேரம் 6 மணி.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: தொடர்கிறது நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்பு.

0: நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகாணம், 7:10 தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் தேசிய வேளாண் காடுகள் கொள்கை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். தொடர்ந்து கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இன்னிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் ரவி கிரண் அவர்களின் சித்திர வீணை, 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நாளை காலை ஒலிபரப்பில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் நீலகிரி உயிர்கோளத்தில் காணப்படும் பழங்குடியின மக்களின் இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை குறித்து தகவல்களை வழங்குகிறார் லாம்வேல் அவர்கள். 7:00 காலை கதிர், நலமுடன் வாழ. சர்க்கரை நோய் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்குகிறார் மருத்துவர் ஏஞ்சல் சன்னி அவர்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக மாற்று சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் உரிமை குறித்து தகவல்களை வழங்குகிறார் என்வி குணசேகரன் அவர்கள், வழக்கறிஞர் என்வி குணசேகரன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ், 7:40 புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பாரத சாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடர் 3-ஆம் பருவம், 7:50 ஞான முதம் வழங்குகிறார் மனவள கலை பயிற்றுனர் பி சுதா அவர்கள், 8:02 எளிமையின் இலக்கணம் கக்கன் கக்கன் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க மணிகண்டன் அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 திரைக்காணம், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி தொடரில் நுரையீரல் இதயம் மற்றும் இரத்த நாளங்கள் யோகா மருத்துவர் கே கிருஷ்ணா தேவி அவர்களுடன் நேர்முகம். 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்களை இனிமையாக்கும் இனிய பாடல்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து ஆற்றும் உரையின் நேரடி ஒளிபரப்பு சென்னை அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டோம், தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Naresh Magu. Prime Minister Narendra Modi today addressed a crucial working session themed Promoting Balanced, Inclusive and Sustainable Economic Growth for the Benefit of All at the ongoing G7 summit in Avion, France. Our correspondent covering the Prime Minister's visit has filed this report.
2: In his address at the session, the Prime Minister underscored the need for international financial institutions to develop mechanisms that impart economic resilience to developing countries. He also proposed connectivity projects linking Africa, Latin America and the Pacific Island countries. He also suggested the creation of international mobilization partnership for accelerating connectivity and trade, in which G7 capital, India's talent and Global South's ownership could be combined. During the session, Mr. Modi also highlighted that tangible growth leads to inclusion and well-being of the people. people and spoke about India's growth story underpinned by Sabka Saath, Sabka Vikas, Sabka Vishwas, Sabka Prayas. Ankit Kumar, Akashwani News, Evian, France.
1: The high-level session was attended by G7 member nations, partner countries and key representatives from the International Monetary Fund and the OECD. Mr. Modi also participated in a working lunch focused on ensuring safe, rapid and effective deployment of artificial intelligence. This meeting brought together G7 member countries, partner nations and the CEOs of leading AI companies to discuss the future of digital innovation. Prime Minister Modi and German Chancellor Friedrich

இன்றைய நமது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியத்தில் தேசிய வேளாண் காடுகள் கொள்கை இது குறித்து நிறைய தகவல்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். சூரிய சக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 2.5 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 8 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு படையை நவீனமயம்

0: ஆக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ள தாவேக்கு அரசு நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் கடன் சுமை 13,18,000 கோடி ரூபாயாகவும் வருவாய் பற்றாக்குறை 78,326 கோடி ரூபாயாகவும் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முந்தைய திமுக அரசு ஏற்படுத்திய நிதிச்சுமையை சுட்டிக்காட்டுவதை விட அதனை சரிசெய்வதற்கான திட்டம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை தாவேக்கு அரசுக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை செயல்படுத்த தாவேக்கு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களால் புதிதாக
1: Babette, I'll just push you back to this marker here so they can get a nice clean shot at you. What are you going to do and why?
2: We're all going to have a bowl first. I think we'll get something out of the wicket, hopefully, and then chase down their total.
1: A lot of compliments to your team in that first game, pushing Bangladesh really, really close. The first time you're coming up against India, a third-ranked team in the world. How are the team feeling?
2: We're super excited for this opportunity. I think playing India is a dream coming true, especially here in Leeds. We're super excited. A little bit nervous, but more excitement.
1: And you've got at least one member of your team who has played domestic cricket in the UK here. What sort of information up here in Headingley have you gleaned from Callis?
2: Yeah, it's good to have her playing domestic cricket here. She gives... It's about the pitch, the stadium, and obviously it's her home ground. Hoping to see her shine later with the bat.
1: From the first game, have you made any changes?
2: Yeah, we made one change. Mirta is coming in for Sonia.
1: Any reasons behind that change?
2: We're playing an extra pacer and dropped a batter.
1: All right, go very, very well today. Great to see your team here.
2: Thank you so much.
1: Hamanpreet, putting runs on the board, how critical is that going to be?
3: I think it's a very great opportunity for us to bat first because it's a little hard condition because of the overcast conditions. But I think good we are batting first and we wanted to challenge ourselves.
1: Coming out of that first game, a convincing win for you. What other things are you looking to better because you've got a couple of games against South Africa and Australia following this one, but eyes on the prize today?
3: I think the power play with bat and ball, I think that is something we are really looking forward and hopefully today we'll bat positive in the power play and while bowling, if we can get few wickets in the power play.
1: Coming here today, you mentioned conditions a little while ago and how they could be. What's going to be the key if the ball starts moving around here?
3: I think just sticking to your own plans and batting as deep as possible because, these conditions, you can't, start hitting from the first ball. You really need to spend some time on the wicket and then you can take the game ahead. I think that is the key and hopefully, we'll bat well.
1: Any changes to your lineup for today?
3: Yes, we do have one change. Arundhati is resting today. Place of our Nandini Sharma is back.
1: All right. And just finally, against Netherlands, first time you're meeting them, no complacency.
3: Well, I know they are a very good side. They are the one, who is improving every single game. And hopefully, we play our best cricket.
1: Yeah, I saw you guys practicing hard yesterday. All the very best to your team today.
3: Thank you so much.
1: Right, just a reminder of what has happened out here. The Netherlands, under gloomy skies, have won the toss and they will be bowling first.
4: लीड्स में द नेदरलैंड्स की कप्तान बेबेटा दे लीड ने टॉस जीता और पहले गेंदबाजी करने का फैसला लिया।
5: जी हाँ बिल्कुल, और क्या ये सही फैसला हो सकता है क्योंकि सिर्फ सरफेस को नहीं स्काई को भी देखा गया है। हमें बताएंगी मिस माथुर वैशाली, व्हाट डू यू थिंक, इज इट अ गुड डिसीजन टू बोल फर्स्ट अगेंस्ट इंडिया?
6: मुझे ऐसा लगता है क्योंकि नीदरलैंड के पास उतने अच्छे स्पिनर्स नहीं हैं एंड देखा गया कि हालांकि इस पिच पे सबसे ज़्यादा विकेट स्पिनर्स को ही मिली हैं एंड उन्होंने जो चेंज किया है वो है मीडियम पेसर का एंड right. अगर आंकड़ों की बात करें तो आंकड़ों पे पहले ही इस
0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நீலகிரி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
7: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வட தமிழக பகுதியிலிருந்து லட்சத்தீவு பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சாய் பிரணீத்தும், கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விவேகானந்தா சுக்லாவும், தருமபுரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அருண் கபிலனும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் போதைப் பொருளை ஒழிக்கவும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயிற்றுநர்களுக்கான 3 நாள் பயிற்சி முகாமை ஆட்சியர் திரு சி பி ஆதித்யா செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் நினைவு தினத்தையொட்டி தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் மரியாதை செலுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 4 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள இந்தியன் வங்கியின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்திற்கான கட்டுமான பணிகளை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மதுரையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வின்போது 200 கிலோ எடையுள்ள கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் கைபேசி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை டெய்லர்ஸ் சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் சுகாதாரத்திற்கான இணை ஆணையாளர் திரு ஜெயசீலன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜப்பானின் ஒகாசாவா ஜிவோனை வென்றார். மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஜோதியும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள்பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக அர்ஜுன் சிங்கும், 14 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக வீர்ஷாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் ஆகஸ்ட் 30 தொடங்கி செப்டம்பர் 6 வரை நடைபெறவுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற 403 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சுப்மன் கில் 110 பந்துகளில் 154 ரன்னும் இஷான் கிஷன் 79 பந்துகளில் 125 ரன் குவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 6:41, ஊட்டி எஃப்எம் 101.8.
1: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
2: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
4: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. பெட்டத கமலு, படகுமொழி பாடல்கள்.
5: பெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஆணின் வாழ்விலும் பெண்ணின் வாழ்விலும் திருமணம் என்பது வாழ்க்கையினுடைய மிகவும் முக்கியமான பகுதி. அந்த திருமணத்தை ஆரம்பித்து வைப்பது பெண் பார்க்கும் படலம். இந்த பாடலில் தலைவன் தலைவியை பெண் பார்க்க எப்பநாடு என்ற ஊரிற்கு குடும்பம் சூழ செல்கிறான். பெண் பார்த்தாயிற்று, 1 வாரம் கடந்தாயிற்று. ஊரில் உள்ள மக்களுக்கு ஒரு ஆர்வம், பெண் பார்க்க சென்றாயே என்ன ஆனது, பெண் தருவதாக ஒத்துக்கொண்டார்களா, இல்லை அடுத்து வேறொரு பெண்ணை பார்க்க செல்ல வேண்டுமா என்று பலவாறாக தலைவனிடம் கேள்வி கடைகளை எழுப்புகின்றனர். தலைவனுக்கோ பெண் பார்க்க சென்ற இடத்தில் பெண்ணை மிகவும் பிடித்துவிட்டது, அவளை மணந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவிற்கே வந்துவிட்டான். தலைவிக்கும் தலைவனை பிடித்துவிட்டது. இந்த நிகழ்வுகளை பாடலின் ஊடே கேள்வி பதிலாக கூறினால் எவ்வளவு இனிமையாக இருக்கும். அப்படி கட்டமைக்கப்பட்டதுதான் இந்த பாடல். பெண் பார்க்க சென்றது, அதற்கு பின் அங்கு நடந்த நிகழ்வுகள், அது திருமணத்தை நோக்கி நகரும் நிகழ்வுகள் வரை எளிமையாக அழகாக இந்த பாடலில் கூறியுள்ளனர். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இதோ உங்களுக்காக

பெட்டதகமுழு நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடல். ஒவ்வொரு ஊரிலும் திருவிழாக்கள் கொண்டாடப்படுவதன் முக்கியமான நோக்கம் அந்த ஊரில் வாழும் மக்கள் மட்டுமல்ல, அந்த திருவிழாவில் கலந்து கொள்ளும் அனைவரும் மகிழ்வுடன் இருக்க வேண்டும் என்பதே. திருவிழாவை சுவாரஸ்யமாக்குவதில் மிகவும் முக்கியமான பங்கு வகிப்பது அதில் நடைபெறும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி. அதிலும் வடுகர் மக்களின் திருவிழாக்களில் வாத்தியங்கள் இசைக்கப்பட்டு அதன் தாளத்திற்கு ஏற்ப ஆடும் நடனம் மிகவும் பிரசித்தி பெற்றது. வயது வித்தியாசமின்றி, ஆண் பெண் பாகுபாடின்றி, ஏழை பணக்காரர் என்ற பேதமின்றி அனைவரும் கலந்து ஒன்றாக நடனமாடும் நிகழ்வு என்பதை நாம் எப்பொழுதும் காண முடியும். அந்த சில நிமிடங்கள் ஒவ்வொருவரின் மனதிலும் இருக்கும் தீய எண்ணங்களையும் எதிர்மறை ஆற்றலையும் வெளியேற்றி மகிழ்ச்சியாலும் நேர்மறை ஆற்றலாலும் மன நிறைவாலும் மக்களின் மனங்களை மாற்றுகிறது. பாடலுக்கு இசைக்கு நடனம் ஆடுவது என்பது ஒரு மகிழ்வு என்றால், ஆடுவதை பார்ப்பதும் ஒரு மகிழ்வுதான். அதோ அவரை பார், அதோ அந்த பெண்ணை பார், அதோ அந்த சிறு குழந்தையை பார், எப்படி ஆடுகின்றான், எவ்வளவு அழகாக ஆடுகின்றான் என்று ரசிப்பதும் ஒரு வகையான மகிழ்வுதான். இது எல்லாமே திருவிழாவிலும் மனவிழா போன்ற சுப காரியங்களில் மட்டுமே காண கிடைப்பது. இதை பற்றி கூறும் ஒரு பாடல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக

பெட்டக கமலு நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். ஒரு ஆணிற்கும் பெண்ணிற்கும் இடையே காதல் அரும்ப இரு மனங்கள் ஒன்றானாலே போதும். ஆனால் அந்த காதல் திருமணத்தில் முடிய பல மனங்கள் ஒன்றாக வேண்டும். அதில் ஏற்படும் பிணக்கே ஒரு காதலுக்கான முடிவுரையை எழுதுகிறது என்பது யதார்த்தம். அப்படி தலைவனும் தலைவியும் காதலிக்கின்றனர். காதல் வீட்டில் தெரிகிறது, மனம் முடிக்க ஒப்புவதில்லை. தலைவிக்கு வேறொரு இடத்தில் மனம் முடிப்பதற்கான ஏற்பாடுகள் வெகு ஜரூராக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தலைவனுக்கும் தலைவிக்கும் எழும் பரிதவிப்பும் ஒருவர் மேல் ஒருவர் வைத்த காதல் இப்படி அழிந்து கொண்டிருக்கிறதே என்ற ஆதங்கத்தின் வெளிப்பாடும் இந்த பாடல். மொகனோடி மாத்தாடி திங்குவ கணக்காத்துணே என்ற ஆரம்ப வரிகளே காதலின் வழியை கடத்துகிறது. அதற்கு காதலியும் கூறுகிறாள், மகனோடுவ மாத்தாடுவ ஆசையோ எனகில்லையா, உன் முகத்தை பார்க்க வேண்டும், உன்னிடம் பேச வேண்டும் என்ற ஆசை எனக்குள்ளும் இல்லாமல் போய்விடுமா என்ன, ஆனால் நான் இங்கு சிறைப்பட்டிருக்கிறேன் என்று காதலி கூறுகிறான். இந்த காதல் திருமணத்தில் முடிந்ததா இல்லையா என்பது பாடலை கேட்பவரின் யூகத்திற்கே விட்டுவிடுவோம். ஆனால் காதலின் வலி என்பது என்ன என்பதை அறிய வேண்டுமெனில் இந்த பாடலை கேட்டால் போதும், நாம் அறிந்து கொள்ளலாம்.

0: இன்றைய பெட்டதகமுழு நிகழ்ச்சியில் வந்த ஒவ்வொரு பாடலும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறோம். மீண்டும் இதே போன்றொரு பாடல் தொகுப்புடன் அடுத்த பெட்டதகமுழு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேயர்களே, மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் ஐசிசி மகளிர் டி20

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி தேனி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராஜ்குமார்.
1: தேனி மாவட்டத்தில் பொதுமக்கள் தங்களது புகார்கள் மற்றும் கோரிக்கைகளை வாட்ஸ்அப் செயலி மூலமாக தெரிவிக்க பிரத்யேக எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 9487771077 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேகமலை ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மேகமலை, வெள்ளிமலை, பொம்மராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சிங்கவால் குரங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும், இது அப்பகுதியின் அடர்ந்த வனப்பரப்பு மற்றும் பல்லுயிர் பெருக்கம் ஆரோக்கியமாக இருப்பதை உணர்த்துவதாகவும் வனத்துறையினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கம்பம் நகரிலிருந்து கேரளாவிற்கு செல்லும்

0: கம்பமெட்டு சாலை பராமரிப்பு பணிகளுக்காக அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாற்று ஏற்பாடாக குமுளி மலைச்சாலையை வாகன ஓட்டிகள் பயன்படுத்த வேண்டும் என போக்குவரத்து காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டத்தில் மத்திய அரசின் பிரதம மந்திரி சிறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் கடன் உதவி பெற்று வெற்றிலையில் இருந்து குளிர்பானம் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதன் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாகவும் பயனாளி செந்தில்வேல் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்.
1: என் பெயர் செந்தில்வேல். நான் தேனி மாவட்டம் சின்னமனூரை சேர்ந்தவர். மத்திய அரசின் பாரத பிரதமர் BMFMEScheme மூலமா ஒரு 12 லட்சம் லோன் வாங்கி நான் குளிர்பான தயாரிப்பு தொழில் ரெடி பண்ணியிருக்கோம், தயார் பண்ணோம். குளிர்பான தயாரிப்பில் பார்த்தீங்கன்னா இயற்கையாக விளையக்கூடிய வெற்றிலை மூலமாக ஒரு குளிர்பானம் தயாரித்து நாங்கள் இப்போ மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் 5 லட்சம் ரூபா எனக்கு மானியம் வரும் வந்திருக்கு. இது மூலமாக என்னோடய தொழில் மேம்பாட்டுக்கு இது ஒரு நல்ல வகையில் எனக்கு உதவி பண்ணது. நாங்கள் மேலும் இந்த தொழிலை விருத்தி அடைவதற்காக இந்த மத்திய அரசின் பல திட்டங்கள் எங்களுக்கு பல வகையில் எங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. மத்திய அரசின் இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம்.
0: காமாட்சிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் ₹2 கோடி மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை 500க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு காரணமாக தமிழக கேரள எல்லையோரங்களில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி குமுளி மலைப்பாதை மற்றும் போடிமெட்டு ஆகிய வழித்தடங்களில் மருத்துவ குழுவினர் முகாம் அமைத்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு உள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதேபோன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமும் அன்றைய தினம் நடைபெற உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மாநில மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நதிநீர் பிரச்சினைகளில் தமிழகத்தின் உரிமையை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம் என்றும், வைகை அணை தூர்வாருவது குறித்து மத்திய அரசிடம் முறையாக அனுமதி பெற்று அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் ₹6.25 கோடி மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு நிர்மல்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். எந்த நிலையிலும் களத்தில் பயங்கரவாதிகளை வீழ்த்த வேண்டும் என்பது மட்டுமே ஒரு இராணுவ வீரனின் எண்ணமாக இருக்கும் என்றும், நாட்டிற்காக ரத்தம் சிந்தியதை நினைத்து பெருமிதம் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவரிடம் கீர்த்தி சக்கர விருது பெற்ற தேனியைச் சேர்ந்த இராணுவ வீரர் லான்ஸ் நாயக் திரு மீனாட்சி சுந்தரம் நெகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளார். முன்னதாக குடியரசுத் தலைவரிடம் விருது பெற்று சொந்த ஊர் திரும்பிய அவருக்கு முன்னாள் இராணுவத்தினர், ஊர் பொதுமக்கள், பள்ளி குழந்தைகள் என அனைவரும் திரண்டு மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். கம்பத்தில் பட்டா பெயர் திருத்தத்திற்காக ₹5000 லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் தன்னார்வலர்களாக பணியாற்ற விரும்பும் நபர்கள் வரும் 22ஆம் தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் முகவரிக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் படை வீரர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் கூட்டம் வரும் 25ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. வீரபாண்டியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கால்நடைகள் வளர்ப்பு பயிற்சிக்கு வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி முதல்வர் திரு பொன்னுதுரை தெரிவித்துள்ளார்.
2: தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தனி கட்டமைப்பை சர்வதேச நிதி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் 2வது பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியாவை உயர்த்த உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு 5 டன் மருந்து பொருட்களை மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா வழங்கியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதார

0: தரத்தை மேம்படுத்த சர்வதேச நிதி நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு உதவுவதற்கென தனி கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் பசிபிக் தீவு நாடுகளை இணைப்பதற்கான போக்குவரத்து கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என குறிப்பிட்ட பிரதமர், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அனைவரின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை அனைத்து தரப்பு மக்களும் பெற வேண்டும் என்ற தலைப்பில் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் G7 நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் நட்பு நாடுகள், சர்வதேச செலாவணி நிதியம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். G7 உச்சி மாநாட்டை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்திக்க உள்ளது உலக அரசியலில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. G7 உச்சி மாநாட்டை ஒட்டி ஜெர்மன் பிரதமர் ஃபெட்ரிக் மெர்க்ஸை சந்தித்து பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜெர்மன் பிரதமருடன் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பொருளாதாரம், பாதுகாப்பு, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஜெர்மன் இடையிலான கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் தாம் விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை மூலம் தீவிரவாதத்துக்கு எதிராக வலுவான நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரான தீவிரவாத செயல்களுக்கு பதிலடியாக நமது ராணுவம் தீவிரவாதிகளுக்கு எதிராக துல்லிய தாக்குதல் நடத்தியதாகவும் கூறியிருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். பாதுகாப்புத்துறையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக நாட்டின் பாதுகாப்புக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எதிரிகளின் தாக்குதலில் இருந்து நாட்டை பாதுகாக்க உறுதிபூண்டுள்ளதாக கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை, ஆபரேஷன் சிந்தூர், நக்சல் தீவிரவாதத்தை ஒழிப்பது, உள்நாட்டு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2400 கோடி ரூபாய் நிதியுதவியை வரும் வெள்ளிக்கிழமை புதுதில்லியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் வழங்கவிருக்கிறார். வேலைவாய்ப்பை உருவாக்குவது, நிரந்தர வேலைவாய்ப்புகள், சமூக பாதுகாப்பை உறுதி செய்வது போன்ற நோக்கங்களுடன் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. நாட்டில் இதுவரை 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருக்கிறார்கள். பிரதமரின் வேலைவாய்ப்புடன் இணைந்த சலுகை திட்ட பயனாளிகளுக்கு 15,000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. திறன் மேம்பாட்டு பயிற்சியை வெற்றிகரமாக முடிக்கும் இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 3,000 ரூபாய் கூடுதலாக இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. உற்பத்தி துறையில் பணியாற்றும் இளைஞர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கும் இதர துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலகிலேயே 6வது மிகப்பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியா திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் அமெரிக்க தொழில் நிறுவனத்தின் புதிய உற்பத்தி

0: தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்தியா மின்னணு சாதன உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக கூறினார். உலகிலேயே இரண்டாவது மிகப்பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியா மாறுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் இரண்டு செமி கண்டக்டர் தொழிற்சாலைகளை அமைத்து வருவதாக கூறிய அமைச்சர், இந்த ஆண்டு இறுதிக்குள் நான்கு தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ், டிஜிட்டல் கட்டமைப்பு வளர்ச்சியில் மகாராஷ்டிரா முன்னணி மாநிலமாக திகழ்வதாக கூறினார். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் சேவை தொடங்குவதன் மூலம் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார வழித்தடம் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வாத்வான் துறைமுகம் விரைவில் அமைக்கப்படும் என்று கூறிய திரு தேவேந்திர பட்னவிஸ், உலகிலேயே மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்றாக இது திகழும் என்றும் கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பியாஸ் ரயில் நிலையம் 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என ரயில்வே இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் தெரிவித்துள்ளார். அம்ரிட்ஸர் கத்ரா வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த ரயில் குர்தாஸ்பூர் வழியாக இயக்கப்படும் என கூறினார். புனித நகரங்களான அம்ரிட்ஸரையும் ஸ்ரீ மாதா வைஷ்ணவோ தேவி கோவில் தலத்தையும் இந்த ரயில் இணைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு 5 டன் அத்தியாவசிய மருந்து பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளது. வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆப்கானிஸ்தான் நாட்டு மக்களின் நலனுக்காக இந்தியா தொடர்ந்து உதவி அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. அந்நாட்டு மக்களுக்கு மனிதநேய அடிப்படையில் இந்தியா தொடர்ந்து உதவி அளிக்கும் என்றும் அந்த அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 101 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 319 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக திலக் வர்மா 59 ரன் எடுத்தார். 320 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் ஏ அணி 36.5 ஓவரில் 218 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை பிக்கல் பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனான அர்ஜுன் சிங்கும், 14 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக பீர் ஷாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் ஆகஸ்ட் 30 தொடங்கி செப்டம்பர் 6 வரை நடைபெறவுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஜப்பானின் ஒகசாவா ஜீவானை வென்றார். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. ரோட்டர்டாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயன்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 19-21, 21-15 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சனம் மீரை வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தகுதி பெற்றிருக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தனி கட்டமைப்பை சர்வதேச நிதி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் 2வது பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியாவை உயர்த்த உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு 5 டன் மருந்து பொருட்களை மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா வழங்கியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் உத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:26. ஊட்டி எஃப்எம் 101.8.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: விவசாயிகளுக்கான சில அறிவிப்புகள். அடுத்த 2 நாட்களுக்கு மழை எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் மழை காலங்களில் போதிய வடிகால் வசதி செய்யப்பட வேண்டும். உங்களுடைய நிலங்களில் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதை செடிகளை ட்ரைகோடெர்மா அசோஸ்பைர் இல்லம் 1 கிலோவுக்கு 4 கிராம் அல்லது பேசிலிஸ் செப்டிலிஸ் 1 கிலோவுக்கு 10 கிராம் என்ற அளவில் விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நிறுத்தி செய்யலாம். எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோய் காணப்பட்டால் இதனை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மேங்கோசெஃப் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் அல்லது குளோரோதோலோனில் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழி தெளிக்க வேண்டும். முள்ளங்கி சாகுபடி செய்துள்ள விவசாயிகளை கேரட் மற்றும் முள்ளங்கி பயிரில் நுட்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஏக்கருக்கு 1 டன் வேப்ப முன்னாக்கு மண்ணில் இட வேண்டும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்ப முன்னாக்கு 1 ஹெக்டேருக்கு 250 கிலோ இடுதல். வர்பியூரியோசிலியம் லிலாசினம் 1 ஏக்கருக்கு 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும்.
3: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டு

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 7:30.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: உங்களுக்கு தெரியுமில்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
4: வழங்குகின்றன. बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. தோட்டமும் தொழிலும்.

வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள்.

இன்னைக்கு வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில தேசிய வேளாண் காடுகள் கொள்கை என்ன சொல்லுது, எதுக்காக இந்த கொள்கை உருவாக்கப்பட்டது, அது நாம ஏன் தெரிஞ்சுக்கணும், அதுல இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் சாராம்சங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்த்திபன் சார் சொல்ல போறாரு. வாங்க கேக்கலாம்.

அனைவருக்கும் வணக்கம். வளம் தரும் வேளாண்கள் என்ற தலைப்பில் பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை தகவல் களஞ்சியமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வனங்களின் முக்கியத்துவம், வேளாண்காடுகளின் முக்கியத்துவம், வேளாண்காடுகளுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன நடக்குது, இதன் மூலமாக விவசாயிகளுக்கு எப்படி இதை எடுத்துச் செல்ல முடியும், வேளாண்காடுகள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், குறிப்பாக மரம் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், மரம் இல்லா தொழில் நிறுவனங்கள், ஏறக்குறைய ஒரு பெரிய தகவல் தொகுப்புவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த வகையில் இப்போ அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டை பற்றி, தமிழ்நாட்டுக்கு வேளாண்காடுகளின் தேவை என்ன, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொள்கை அளவில் இந்த வேளாண்காடுகள் கொள்கை, அதாவது நேஷனல் அக்ரோஃபாரஸ்டி பாலிசி, இந்த பாலிசி வந்து என்ன சொல்லுது, இந்த பாலிசியோட தாக்கங்கள் எப்படி இருக்க போகுது, இந்த பாலிசி மூலமாக நம்ம எடுத்துச் செல்ல பட்சத்தில் எப்படி வேளாண்காடுகள் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் எப்படி எடுத்துச் செல்ல முடியும், அப்படி வேளாண்காடு எடுத்துச் செல்லும் பட்சத்தில் இந்த வேளாண்காடுகளினுடைய திட்டம், வகைகள், நோக்கம், இதனுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் விவசாயிகளுக்கும் சரி, தொழில் நிறுவனங்களுக்கும் சரி, சுற்றுச்சூழலுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, இது எல்லாருக்குமே எப்படி இந்த வேளாண்களை பயன்படுத்த போகுது, இதற்கு வந்து கொள்கை அளவில் என்னென்ன மத்திய அரசுகளும் சரி, மாநில அரசுக்கும் என்னென்ன மாதிரியான கொள்கைகள் உள்ளது, இதை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவே இந்த எபிசோட்ல வந்து தகவல் களஞ்சியத்தில் தேசிய வேளாண் காடுகள் கொள்கையை பற்றி பார்க்க போகிறோம். இது ஏன் தேசிய வேளாண் காடுகள் கொள்கை? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேளாண் காடுகளை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வனங்களை பற்றி பார்த்தோம். அந்த வனங்களில் வனக்கொள்கைகளை பற்றி பார்த்தோம். அது குறிப்பாக வந்து இப்போ வேளாண் காடுகள் வந்து கொள்கை அளவில் எப்போ ஆரம்பிச்சதுன்னா பார்த்தீங்கன்னா 1988, அதாவது தேசிய வனக்கொள்கை, நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி, அதுலேயே வேளாண் காடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. எப்படின்னா அதில் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் மரம் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், அது யாராக இருந்தாலும், அவர்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை அவர்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். அப்போ வழிமுறைகள் எப்படி சொல்கிறாங்க, நம்ம வெளிநாடுகள் மாதிரி நம்ம நிறைய லேண்ட் ஏரியாலாம் கிடையாது, லேண்ட் மாசெல்லாம் மூலம் கிடையாது, எல்லாம் சிறு மற்றும் குறு விவசாயிகள், 75% மேற்பட்ட விவசாயிகள் பார்த்தீங்கன்னா சிறு மற்றும் குறு விவசாயிகள். அந்த கொள்கை என்ன சொல்லுது, நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், மரம் சார்ந்த நிறுவனங்கள் விவசாயிகளிடம் சென்று அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பம், தேவையான தொழில்நுட்ப யுக்திகள், தரமான நாற்றங்கால், மர வளர்ப்பு, மர அறுவடை, சந்தை வாய்ப்புகள், நல்ல சரியான சந்தை நிலவரம் எல்லாத்தையும் கொடுத்து அதன் மூலமாக தங்கள் மூலப்பொருட்களை தாங்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். இதுதான் சாராம்சம். இது 1988 தேசிய வனக்கொள்கையில சொல்லியாச்சு. ஆனாலும் தொழில் நிறுவனங்கள் பெரிய அளவில் எடுத்துச் செல்லல, 1-2 நிறுவனங்களை தவிர, குறிப்பாக காகிதக்குள் நிறுவனங்களை தவிர மற்ற நிறுவனங்கள் பெருசாக எடுத்துச் செல்லல. இதை மேலும் ஊக்கப்படுத்துவதற்காகத்தான் வேளாண்மை துறை மூலமாக மத்திய அரசு 2014 இந்த வேளாண் காடுகளுக்கென்றே தனி கொள்கை, an exclusive national agroforestry policy 2014 அது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏறக்குறைய இந்த வனக்கொள்கை தான் மேஜரா ஃபர்ஸ்ட் வந்து வேளாண் காடுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது. அந்த வேளாண் காடுகளுக்கு முக்கியத்துவம் எப்ப கொடுத்ததுன்னா, அதுல வந்து ஒரு சாராம்சம் என்னன்னா, இந்தியாவில் வனம் சார்ந்த, வனத்தை மூலப்பொருளாக சார்ந்துள்ள அத்தனை தொழில் நிறுவனங்களுமே தங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை அவர்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். இதுதான் சாராம்சம். அது எப்படி பண்ணணும், நம்ம ஊர்ல வந்து வெளிநாடுகள் இருக்க மாதிரி பெரிய நிலப்பரப்பெல்லாம் கிடையாது. அப்ப என்ன ஆகணும், அந்த கொள்கை என்ன சொல்லுது, யூ கோ டு ஃபாரஸ்ட், யூ கோ டு ஃபார்ம் லேண்ட்ஸ், விவசாயிகளிடம் சென்று அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள், அவர்களுக்கு தேவையான சந்தை நிலவரம், அவர்களுக்கு தேவையான அறுவடை உதவி, அவர்களுக்கு தேவையான இந்த மார்க்கெட் சப்போர்ட் சிஸ்டம், அப்புறம் பிரைஸ் சப்போர்ட் சிஸ்டம், இது எல்லாம் கொடுத்து அதன் மூலமாக அவர்களுக்கு தேவையான வனங்களை அவர்களை உற்பத்தி செய்து கொண்டு அதன் மூலமாக மூலப்பொருளில் தன்னிறைவை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இது வந்து எப்படின்னா தேசிய வனக்கொள்கை. பட் அதை மட்டும் பெரிய நிறுவனங்கள் வந்து பெரிய சீரியஸா எடுத்துக்கல. அதனாலதான் என்ன பண்ணுச்சுன்னா, இதெல்லாம் கருத்தில் கொண்டு 2014 உலகத்திலேயே இந்தியாவில் குறிப்பாக 2014 தேசிய வேளாண் காடுகள் கொள்கை, குறிப்பாக வேளாண் துறை மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆபரேஷன், எப்படின்னா மத்திய அரசின் இவர்கள் மூலமாக தேசிய அளவில் ஒரு வேளாண் காடுகள் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எந்த ஆண்டு, 2014. ஏன் இந்த வேளாண் காடுகள் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது, காரணம் என்னன்னா, இன்றைக்கு இருக்க வேளாண்காடுகள் அன்றைக்கு 2014 முன்னாடி வேளாண்காடுகளுடைய சாரம்

அம்சங்கள் என்ன, அதனை சார்ந்த பிரச்சனைகள் என்ன, ஆராய்ச்சியுடைய கேப் என்னென்ன இருக்கு, இதெல்லாம் கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு எப்படி வேளாண் காடுகள் உற்பத்தியை பெருக்கும், வருமானத்தை பெருக்கும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும், அதையெல்லாம் மீறி இந்தியாவில் மூலப்பொருட்களின் தன்னிறவை எப்படி ஏற்படுத்த முடியும், இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஏற்கனவே தேசிய வேளாண் காடுகள் கொள்கை 2014 அறிமுகப்படுத்தப்பட்டு ஏறக்குறைய கடந்த 10 மேலாக இந்தியா முழுவதும் இது வந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த வேளாண் காடுகள் கொள்கையில என்னன்னா ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்பாங்க. இந்த 10 ஸ்ட்ராட்டஜி தான் வேளாண் காடுகளை எப்படி எடுத்து செல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் வேளாண் காடுகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒன்னு வந்து சொசைட்டி, விவசாயிகளுக்கு வேளாண் காடுகள் சார்ந்த அறிவு சார்ந்த தகவல்கள் இன்னும் சென்றடையவில்லை. இதையெல்லாம் எப்படி எடுத்து செல்ல முடியும், அதற்கு தேவையான இன்ஸ்டிடியூஷனல் சட்டம். இரண்டாவது, என்னென்ன மரங்கள், மண்ணுக்கேற்ற மரங்கள், இந்த மரங்கள்ல தொழில்நுட்பங்களா இருக்கா, மரங்கள்ல ரகங்கள் இருக்கா, இதை பத்தி எல்லாம் ஒரு புரிதல் இல்லாம இருந்தது. மூன்றாவது பாத்தீங்கன்னா குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல், இதெல்லாம் பிரச்சனைகள். நான்காவது பாத்தீங்கன்னா மரங்களுக்கு காப்பீடு, மரங்களுக்கு கடனுதவி, வங்கி கடனுதவி. ஐந்தாவது வந்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் அக்சஸ், மார்க்கெட் எங்க போகணும், எந்த மரத்தை எங்க விற்கணும், எந்த வனம் சார்ந்த பொருள் எங்க விற்கணும், இதெல்லாம் பிரச்சனைகளாவே இருந்தது. நல்ல சந்தை விலை இதெல்லாம் தெரியாமலே இருந்தது. இதெல்லாம் மீறி இதற்கெல்லாம் தேவையான இந்த டேட்டாபேஸ் தகவல் எங்க கிடைக்கும், இதை பத்தியான புரிதலும் இல்லாம இருந்தது. இதெல்லாம் மீறி இந்த தொழிற்சாலைகளுடைய பங்களிப்பு, எப்படி தொழிற்சாலைகள் வந்து வேளாண் காடுகள் ப்ரொமோட் பண்றதுல அவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும், இதை எப்படி எடுத்து செல்ல முடியும். கடைசி அந்த உயிர் எரிசக்தி மரங்களை வந்து எப்படி வேளாண்களில் கொண்டு சென்று அதன் மூலமாக பசுமை எரிசக்தி, உயிரி எரிசக்தி, உயிரி எரிபொருள், இதையெல்லாம் எப்படி ஊக்குவிக்க முடியும். இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாம் இருந்து இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காகவே கருத்தில் கொண்டு ஒரு 10 ஸ்ட்ராட்டஜியை தான் 2014 தேசிய வேளாண் காடுகள் கொள்கை வந்து அறிமுகப்படுத்துறது. அந்த 2014 அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த தேசிய வேளாண் காடுகள் கொள்கையில பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 10 ஸ்ட்ராட்டஜிஸ் என்று அழைப்பார்கள், வழிமுறைகள். இந்த வழிமுறைகள் மூலமா செயல்படுத்துறப்ப எப்படி வேளாண் காடுகள் வந்து இந்தியாவில் அதிக அளவில் ப்ரொமோட் செய்யப்பட்டு அதன் மூலமாக நாட்டின் வனவளம் 1/3 உயர்த்தப்படும், நமக்கு தேவையான மூலப்பொருட்களை, தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை நாமளே உற்பத்தி செய்து அதன் மூலமாக தன்னிறைவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், அப்படி வேளாண் காடுகளை அறிமுகப்படுத்தும் பொழுது வேளாண்மையின் உற்பத்தியை பெருகக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலமாக விவசாயிகளுக்கு வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்பு, சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு, அதெல்லாம் மீறி டீசென்ட்ரலைஸ்டு இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், வருமானம் மற்றும் வேலை வாய்ப்புகள், இவை அனைத்தையுமே உள்ளடக்கி ஒரு வழிமுறையாகத்தான் இந்த வேளாண் காடுகளை அறிமுகப்படுத்தப்பட்டு அதில் 10 ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க. இந்த தருணத்தில் ஏன்னா நம்ம வந்து இந்த தகவல் களஞ்சியத்தில் பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை பார்க்க போகிறோம். அந்த தொழில்நுட்பங்களை பார்க்கும் பட்சத்தில் வேளாண் காடுகள் சார்ந்த கொள்கைகள், வேளாண் காடுகள் சார்ந்த சட்டங்கள், இதையெல்லாம் தெரிந்து இதை பற்றிய ஒரு புரிந்துணர்வு இருக்கும் பட்சத்தில் உண்மையிலேயே வேளாண் காடுகள் பிராக்டிஸ் பண்ண போற விவசாயிகளுக்கு, பண்ணி கொண்டிருக்க விவசாயிகளுக்கும், இனிமேல் வேளாண் காடுகளை ஒரு தொழில் நுட்பமாக எடுத்துச் செல்லக்கூடிய விவசாயிகளுக்கு இது மிகப்பெரிய பங்களிக்கும். அந்த வகையில் 2014 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த வேளாண் காடுகள் கொள்கையுடைய சாராம்சத்தை பத்தி தான் இப்ப நம்ம இந்த தகவல் கலைஞர்கள் பார்க்க போறோம். 2014 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த வேளாண் காடுகள் கொள்கையுடைய சாராம்சத்தை பத்தி தான் இப்ப நம்ம இந்த தகவல் கலைஞர்கள் பார்க்க போறோம். அதுல 10 ஸ்ட்ராட்டஜிஸ் சாராம்சங்கள் சொல்லி இருக்கிறார்கள், செயல்முறைகள் சொல்லி இருக்காங்க. அதுல முதல் பாத்தீங்கன்னா எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் செட்டப் அட் நேஷனல் லெவல். எப்படின்னா நம்ம யாரை போய் தேடணும், எந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனம் எப்படி இருக்கலாம், வேளாண் காடுகள் மிஷனா இருக்கலாம், வேளாண் காடுகள் போர்டா இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம்வொர்க் உருவாக்கி அதன் மூலமாக இந்தியாவில் வேளாண் காடுகள் உற்பத்தியையும் சரி, வேளாண் காடுகள் பிரபலாக்கத்தையும் மிகப்பெரிய அளவில் எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும். அதற்காக ஒரு மிஷன் மோட் அப்ரோச், ஒன்னாவது ஃபர்ஸ்ட் பெஸ்ட் வழிமுறை பாத்தீங்கன்னா மிஷன் மோட் அப்ரோச், அக்ரோஃபாரஸ்டி மிஷன் அல்லது அக்ரோஃபாரஸ்டி போர்டு, இதை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை தான் வந்து முதல் வழிமுறையா தேசிய வேளாண் காடுகள் கொள்கை எடுத்துரைத்துள்ளது. இது உருவாக்கும் பட்சத்தில் அடுத்த வந்து ஸ்டேட் லெவல்ல அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்டேட் லெவல் மிஷன், ஸ்டேட் லெவல் போர்டு, அதில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேளாண் காடுகள் கொள்கை தனியாக உருவாக்க முடியும். இதையெல்லாம் தான் உருவாக்குறதுக்கு தான் தேசிய அளவில் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனம் இந்தியாவில் வேளாண் காடுகள் செயல்படுத்தக்கூடிய அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களையும் உள்ளடக்கி அதன் மூலமாக இந்த வேளாண் காடுகளை, தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண் காடுகள், தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகளை, ஏரியா எக்ஸ்பான்ஷன், வேளாண் காடுகளுடைய அளவை கூட்டுவதற்கு உண்மையிலேயே இந்த நிறுவனம் ஏற்படுத்தக்கூடிய நிறுவனம் மிகப்பெரிய பேருதவியாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த தேசிய வேளாண் காடுகள் கொள்கையில முதல் சாராம்சமாக எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் செட்டப் அட் நேஷனல் லெவல், இதுதான் சாராம்சம். இரண்டாவது சாராம்சம் என்ன சொல்றாங்க, சிம்பிள் ரெகுலேட்டரி மெக்கானிசம். அப்படின்னா என்ன, மரம் வளர்க்கும் விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனைனா இந்த மரத்தை நம்ம வெட்டலாமா, வெட்ட முடியாதா,
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்ல முடியுமா? இத பத்தி பல்வேறு பதினா இது தமிழ்நாட்டை பத்தி நம்ம பாக்கல, தேசிய அளவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த வனச்சட்டம் வனக்கொள்கைகள் வித்தியாசமா இருக்கு. இதையெல்லாம் ஒரே யூனிஃபார்மா கொண்டு வருவதற்காகத்தான் இந்த தேசிய வேளாண் கார்டுகள் கொள்கை என்ன சொல்றாங்கன்னா, சிம்பிள் ரெகுலேட்டரி மெக்கானிசம். யூனிஃபார்மா இந்தியா முழுவதுமே ஒரே மாதிரியான சட்டங்களை அறிமுகப்படுத்தும் பட்சத்தில் ஒரு மாநிலத்தில் வெட்டக்கூடிய மரம் அடுத்த மாநிலத்துக்கு எடுத்து செல்ல முடியும். அதே போல இந்தியா முழுவதும் பரவலாக்கப்பட்ட டிரான்ஸ்போர்ட் மரங்களை எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மரம் வெட்டுவதற்கு பெர்மிஷன் இருக்கு, யாரிடம் வாங்க வேண்டியது? அதுடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டா இல்லன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டா இல்ல இரண்டுமா இல்லன்னா இதை மீறி வேற ஏதாவது இருக்கா? இதெல்லாம் உருவாக்குவதற்கு தான் என்ன பண்றாங்கன்னா சிம்பிள் ரெகுலேட்டரி மெக்கானிசம். இதுல என்ன மெயினா எதிர்பார்க்கறது என்னன்னா, விளைநிலங்களில் வளரக்கூடிய மரங்கள் அனைத்துமே இந்த எக்ஸம்டட் ஃப்ரம் ஃபெல்லிங் அண்ட் டிரான்சிட், இதை கொண்டு வர முடியுமா? ஃபெல்லிங் பெர்மிட்டுக்கும் டிரான்சிட் பெர்மிட்டையும் வெளியே கொண்டு வர முடியுமா? ஏற்கனவே 40 மேற்பட்ட வகையான மரங்களுக்கு இந்த ஃபெல்லிங் அண்ட் டிரான்சிட் பெர்மிட் ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்ப யார்ட்டையும் பெர்மிஷனே வாங்க தேவையில்லை, நம்ம எடுத்துட்டே போயிட்டு இருக்கலாம். இதே மாதிரி மற்ற மாநிலங்கள் இருக்குமா தெரியல. அந்த பத்தி தெரிவதற்காகத்தான் தேசிய வேளாண் கார்டுகள் கொண்டு என்ன சொல்லுது, யூனிஃபார்ம் ரெகுலேட்டரி, சிம்பிள் ரெகுலேட்டரி மெக்கானிசம். விவசாயிகள் வளர்க்கக்கூடிய மரங்களுக்கு இந்த ஃபெல்லிங் பெர்மிட் டிரான்சிட் பெர்மிட் சிம்பிளிஃபை பண்ணலாம், அதற்குரிய சட்ட வழிமுறைகளை உருவாக்குவதற்கு இந்த வேளாண் கார்டுகள் கொள்கை பரிந்துரைத்துள்ளது. அதனால ஒவ்வொரு மாநிலங்களும் இதை பேஸ் பண்ணி பல்வேறு விதமான மரங்களை தேர்வு செய்து கண்டறிந்து எந்தெந்த மரங்களா வேளாண் கார்டுகளுக்கு உகந்ததோ அந்த மரங்களுக்கு இந்த ஃபெல்லிங் ரிலாக்ஸேஷன், டிரான்சிட் ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்வடிவுகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் பல்வேறு விதமான மாநிலங்கள் மேற்கொண்டு வருகின்றன. தமிழகத்தில் ஏற்கனவே ஒரு 40 வகையான மரங்கள் இந்த ஃபெல்லிங் பெர்மிட், டிரான்சிட் பெர்மிட்ல இருந்து விதிவிலக்கு அடப்பட்டது. நம்ம அதை தமிழ்நாட்டை பத்தி படிக்கிறப்ப அதை பத்தி டீட்டெயிலா படிக்கலாம். இதுதான் இரண்டாவது வழிமுறை, அதாவது சிம்பிள் ரெகுலேட்டரி மெக்கானிசம். இது வேளாண் கார்டுகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், ஏன்னா விவசாயிகளுடைய பயம் பூரா இதுல போக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மூன்றாவது சாராம்சம் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்றாங்கன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் சவுண்ட் டேட்டா பேஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இன்னைக்கு நம்ம வி ஆர் ஆல் லிவிங் இன் இன்ஃபர்மேஷன் ஏரா, எல்லாரும் இன்ஃபர்மேஷன் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனா இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நல்ல இன்ஃபர்மேஷன் வருது, தவறான தகவலும் வருது. இதை நம்ம எதை எடுத்துக்கொள்வது? இதை எடுத்துவதற்காகத்தான் ஒரு டேட்டா பேஸ். வேளாண் காடுகள் வளர்க்கக்கூடிய விவசாயிகள் எவ்வளவு? இன்னைக்கு இந்தியாவில் முழுவதும் பாத்தீங்கன்னா வேளாண் காடுகள் நிலப்பரப்பு 28 மில்லியன் ஹெக்டேர் என்று சொல்கிறார்கள். இது வந்து நம்ம சேட்டலைட் இமேஜஸ் மூலமா, ரிமோட் சென்சிங் மூலமா இதை கண்டறிந்து மத்திய மாநில நிறுவனங்கள் வந்து இதை எடுத்துரைத்தார்கள். ஆனா இது மட்டும் இல்ல, இன்னும் ஏறக்குறைய டெய்லி இன்னைக்கு வேளாண்கள் நடந்து கொண்டே இருக்குது. எவ்வளவு ஏரியா தேக்கு மரம்னா, தேக்கு மரத்துல எவ்வளவு ஏரியா வேளாண் காடுகள் இருக்கு? சந்தன மரம்னா எவ்வளவு ஏரியா வேளாண் காடுகள் இருக்கு? செம்பரம்னா எவ்வளவு ஏரியா இருக்கு? சவுக்கு, தைலம், குமிழ், வேப்பம்பரம், புங்கமரம், புளியமரம், இலுப்பை மரம், இது அத்தனை வகையான ஒவ்வொரு மாநிலத்திலுமே குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா 20 வகையான மரங்கள் வந்து வேளாண் காடுகள் பர்வியூல இருக்கு. அதே போல ஒவ்வொரு மாநிலங்களும் பாத்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் இருக்கிற 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், இவை அனைத்திலுமே ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20 வகையான மரங்கள்னால வேளாண் காடுகள் பயன்பாட்டில் இருக்கு. இந்த டேட்டா பேஸ் எங்க கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ். ஏன் இந்த டேட்டா பேஸ் முக்கியம்னு சொல்றாங்க? இந்த டேட்டா பேஸ் இருந்தா தான் தடிமரம் எவ்வளவு இருக்கு, காகித கூழ் எவ்வளவு இருக்கு, ஒட்டுப்பழக மரங்கள் எவ்வளவு இருக்கு, வேப்ப மரம் எவ்வளவு கொட்டை கிடைக்கும், புங்க மரம் எவ்வளவு விதை கிடைக்கும், இது எல்லாத்திலேயே புரிந்துணர்வு இருக்கும். அப்படி இருந்தா தான் என்ன ஆகும், நம்மளுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை எவ்வளவு தேவை, எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்கு, இன்னும் எவ்வளவு வேளாண் கடைகள் உருவாக்க முடியும். இதுதான் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது டேட்டா பேஸ் வேணும். உண்மையிலேயே மரம் வளர்க்கக்கூடிய விவசாயிகளை பத்திய டேட்டா பேஸ், இது அரசு மட்டும் முயற்சி பண்ணாம எல்லா விவசாயிகளையும் சேர்ந்து முயற்சி பண்ணுவதற்காக இந்த ஸ்ட்ராட்டஜி வழிவரை தான் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் சவுண்ட் டேட்டா பேஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சரியான தகவல் தொழில்நுட்பம் விவசாயிகளுக்கு சென்றடைய வேண்டும். இன்னைக்கு எப்படி வேளாண்மையில ஒரு புரட்சி ஏற்படுத்தியுள்ளதோ, தோட்டக்கலையில ஒரு புரட்சி ஏற்படுத்தியுள்ளதோ, அதே மாதிரி நமக்கு என்ன வேணும், வேளாண் காடுகளிலும் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த கொள்கையை வந்து உருவாக்கியுள்ளது. எப்படின்னா, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கரெக்டான இன்ஃபர்மேஷன், மரங்கள்ல என்ன ரகங்கள் உண்டு, என்ன நாற்றுகள் எங்க வாங்கலாம், என்ன குவாலிட்டி சர்டிபிகேஷன்ஸ் வாங்கலாம், எப்படி மரத்தை வளர்க்கலாம், எப்படி மரத்தை மேலாண்மை பண்ணலாம், எப்பொழுது மரத்தை அறுவடை செய்யலாம், எப்பொழுது மரத்தை சந்தேகப்படுத்தலாம், என்ன விதமான மரத்துடைய சைஸ் வந்து சந்தை நிலவரத்துக்கு உகந்தது, அத்தனை தொழில்நுட்பங்களையும் இன்ஃபர்மேஷன் என்று அழைக்கக்கூடிய தகவல் பரிவை வந்து தேசிய மயமாக்கி கொண்டு வருவதற்கு தான் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் சவுண்ட் டேட்டா பேஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது வந்து மூன்றாவது ஸ்ட்ராட்டஜி. தேசிய வேளாண் கார்டுகள் கொள்கையில பாத்தீங்கன்னா 10 விதமான ஸ்ட்ராட்டஜில நம்ம 3 பார்த்திருக்கோம். இப்ப 4வது ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டிங் இன் ரிசர்ச், எக்ஸ்டென்ஷன் அண்ட் கெபாசிட்டி பில்டிங். இதுதான் மெயின். இந்தியாவில வந்து வனங்களின் ஆராய்ச்சி வந்து ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு மேலானது. 1850 ஆரம்பிச்சு 175 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 1850 தான் இந்த சயின்டிபிக் ஃபாரஸ்ட் என்று அழைப்பார்கள், அறிவியல் சார்ந்த வேளாண்கள். அப்ப என்ன பண்ணாங்க, மரங்கள் மிக்சட் ட்ரீஸ் எல்லாம் எடுத்துட்டு மோனோகிராப் எல்லாம் பண்ணணும், அதுதான் சயின்டிபிக் ஃபாரஸ்ட் அன்றைக்கு பேசப்பட்டது. ஆனா இன்றைக்கு என்னன்னா, வேளாண் காடுகள் வனங்களில் நம்ம பண்ணல, நம்ம பண்ணுவதெல்லாம்
விவசாய நிலங்களில் எப்படி மரங்களை

0: ஆராய்ச்சி எடுத்துச் செல்வதற்கு மட்டுமல்லாமல் அதுல கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு சென்றடையக்கூடிய இந்த எக்ஸ்டென்ஷன் வேளாண் காடுகள் விரிவாக்கம் இது சார்ந்த பயிற்சி கெப்பாசிட்டி பில்டிங் விவசாயிகளுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகள் இது விவசாயிகள் மட்டும் இல்ல நாற்றங்கால் உற்பத்தி பண்றாங்களா நர்சரி அவர்களுக்கான பயிற்சி மரம் வளர்ப்புகளுக்கான பயிற்சி மரம் வெட்டுவதற்கான பயிற்சி மரம் மேலாண்மைக்கான பயிற்சி மர அறுவடைக்கான பயிற்சி மரத்தில் மதிப்பு கூட்டுவதற்கான பயிற்சி மரத்தை எடுத்துச் செல்வதற்கான இந்த லாஜிஸ்டிக்ஸ் பயிற்சி பட்டை உரிப்பதற்கான பயிற்சி இது எல்லாத்தையும் உள்ளடக்கி அனைவருக்குமே வங்கிகளுக்கான பயிற்சி இதை சார்ந்த துறை அலுவலர்களுக்கான பயிற்சி இது யாராவது ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அவர்களுக்கான பயிற்சி இவை அனைத்தையுமே வேளாண் காடுகள் ஆராய்ச்சி வேளாண் காடுகள் விரிவாக்கம் வேளாண் காடுகளுடைய பயிற்சி இது அனைத்தையும் உள்ளடக்கிய ஸ்ட்ராட்டஜியா தான் இந்த நான்காவது வழிகாட்டுதலாக இந்த தேசிய வேளாண் காடுகள் கொள்கை இதை கொடுத்திருக்காங்க. இதன் மூலமாக என்ன ஆகுது, ஆராய்ச்சிக்கு தேவையான நிதி உதவி சிஸ்டமேட்டிக் ஆராய்ச்சி இந்தியா முழுவதும் உங்களுக்கு தான் தெரியும், ஒரு 35 மேற்பட்ட நிறுவனங்கள்ல ஒருங்கிணைந்த வேளாண்கள் ஆராய்ச்சி திட்டம் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே விவசாயிகளுக்கும் சென்றடையும் வகையில் இந்த வேளாண் காடுகள் விரிவாக்கத்துடைய எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலமா சார்ந்த வேளாண் விவசாயிகளுக்கு பயிற்சிகள் இவை அனைத்தையுமே உள்ளடக்கிய இந்த வழிமுறையை தான் இந்த நாலாவது வழிகாட்டுதலாக தேசிய வேளாண் காடுகள் கொள்கை 2014 எடுத்துரைத்துள்ளது.
1: இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில தேசிய வேளாண் காடுகள் கொள்கையில இருக்கக்கூடிய சாராம்சங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்ல கேட்டோம். இது இதோட முடியலீங்க, இதனுடைய தொடர்ச்சிய நாம அடுத்த வாரமும் கேட்கலாம். அடுத்த வாரம் மட்டும் இல்லைங்க, தொடர் ஓட்டம் மாதிரி தொடர்ந்து உங்களுக்காக வேளாண் காடுகளை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை அள்ளித்தர 100 இந்த நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. சோ மிஸ் பண்ணாம கேளுங்க.
2: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள்.
1: வேளாண்மையில் பயிர்களை தேர்வு செய்வது முதல் அறுவடை செய்வது வரையான அனைத்து நிலைகளிலும் காலநிலை முக்கிய பங்காற்றுகிறது. முதன்மையாக பருவத்திற்கு ஏற்ற பயிர் ரகத்தை சரியாக தேர்வு செய்வது அவசியம். இவ்வாறு பயிர் ரகங்களை தேர்வு செய்வதற்கு நீண்ட கால வானிலை முன்னறிவிப்பு பயன்படுகிறது. பயிர் தேவையை சரியாக செய்யாத பட்சத்தில் பயிர் வளர்ச்சியின் போது அதிக பூச்சிகள் மற்றும் நோய்கள் தோன்றும், மேலும் விளைச்சல் கணிசமாக குறையும். நிலங்களை உழவு செய்வதற்கு தகுந்த ஈரப்பதம் தேவைப்படுகிறது. குறிப்பாக மானாவாரி வேளாண்மையில் விவசாயிகள் தகுந்த நேரத்தில் உழவு செய்யவில்லை என்றால் அந்த பருவத்தில் பயிர் செய்ய இயலாமல் போய்விடும். நீர் பாய்ச்சுதல், உரமிடுதல், பூச்சி மருந்து தெளித்தல் போன்றவற்றை வானிலையை பொறுத்தே திட்டமிட வேண்டும். அவ்வாறு திட்டமிடும் போது நீரை சேமிப்பதுடன் அதிக நீரால் பயிர் அழுகுதலையும் தடுக்கலாம். அதே போல் மழை வருவதை முன்கூட்டியே அறிவதன் மூலம் உரமிடுதல் மற்றும் பூச்சி மருந்துகள் தெளிப்பதை தவிர்த்து உரவிரயத்தை தடுக்க முடியும். பூச்சி மற்றும் நோய்களை உண்டாக்கும் நுண்ணுயிர்களின் வளர்ச்சி வானிலை காரணிகளை பொறுத்து மாறுபடும். விவசாயிகள் வானிலை மாற்றங்களை முன்கூட்டியே அறிவதன் மூலம் பயிரை பூச்சி தாக்குவதற்கு முன்பே அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய இயலும். அறுவடை காலங்களில் மழை மற்றும் அதிவேகமான காற்று மூலம் அறுவடையில் ஏற்படும் பாதிப்பை குறைக்கலாம். எனவே வானிலை முன்னறிவிப்பை கருத்தில் கொண்டு சரியான நேரத்தில் அறுவடை செய்வதன் மூலம் விவசாயிகள் விளைபொருட்களின் சேதத்தை தவிர்க்க இயலும். இவ்வாறு பயிரை தேர்வு செய்வதிலிருந்து அறுவடை செய்வது வரை வானிலை முன்னறிவிப்பு மிகவும் உதவியாக உள்ளது. எனவே விவசாயிகள் வானிலை முன்னறிவிப்பை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். வேளாண் வானிலை முன்னறிவிப்பு தகவல் பெறும் வழிமுறைகள். விவசாயிகள் நன்மை பெறும் வகையில் இந்திய வானிலை துறை, IMD, மண்டல வானிலை ஆராய்ச்சி நிலையங்கள், RMC மற்றும் வேளாண் பல்கலைக்கழகங்களில் AU உதவியுடன் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் வேளாண் ஆலோசனைகள் கிராமிய வேளாண் வானிலை சேவை திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் அடுத்து வரும் 5 நாட்களுக்கான வானிலை முன் அறிவிப்புகளையும் அதற்கேற்ற வேளாண் ஆலோசனைகளையும் விவசாயிகள் அறிந்து கொள்ளலாம். இந்த வானிலை முன்னறிவிப்பின் விவரங்கள் அகில இந்திய வானொலி நிலையம் வாயிலாக விவசாயிகள் தங்கள் பகுதியில் அறிந்து கொள்ளலாம். இந்திய வானிலை துறையின் இணையதளத்தில் www.mausam.imd.gov.in தங்கள் பகுதிக்கு உரிய வானிலை முன்னறிவிப்பினையும் வேளாண் ஆலோசனைகளையும் அறிந்து கொள்ளலாம். இந்திய அரசின் வேளாண் துறை இணையதளத்தில் MKISAM விவசாயிகள் தங்களது விவரங்களை பதிவு செய்து கொண்டால் வானிலை சார்ந்த தகவல்கள் அவர்களின் அலைபேசிக்கு குறுந்தகவலாக அனுப்பப்படும். மேலும் அலைபேசி செயலிகளான மெக்டூட்,

0: TNAU AAS டாமினி மூலமாகவும் வானிலை மற்றும் வேளாண் தகவல்களை விவசாயிகள் பெற்று பயனடையலாம். பயிர் தேர்வு செய்யவும் முறையான பயிர் மேலாண்மைக்கு திட்டமிடவும் காலநிலை மற்றும் வானிலை காரணிகள் பற்றி தெரிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியமானதாகும். காலநிலை முன் அறிவிப்புகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பயிர் இழப்பை தவிர்க்க உதவும். எனவே விவசாயிகள் வானிலை முன்னறிவிப்புகள் குறித்த தகவல்களை மேற்கூறிய செயலிகள் மற்றும் இணையதளத்தின் வாயிலாக அறிந்து பயன்பெறலாம்.
1: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி ஏ புவனேஸ்வரி, நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: நேர்களே, மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் தரைவழி ஒலிபரப்பில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் ஐசிசி மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனை மீண்டும் 8-5 தொடரும். நேரம் 7:59:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இன்று பிரான்சில் பேச்சு நடத்தினார். மேற்காசிய விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், மேற்காசிய விவகாரம் உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே இதற்கு காரணம் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 2.5 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 8 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு படையை நவீனமயமாக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ள தாவேக அரசு நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் கடன் சுமை 13,18,000 கோடி ரூபாயாகவும் வருவாய் பற்றாக்குறை 78,326 கோடி ரூபாயாகவும் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முந்தைய திமுக அரசு

0: அரசு ஏற்படுத்திய நிதிச்சுமையை சுட்டிக்காட்டுவதை விட அதனை சரி செய்வதற்கான திட்டம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை செயல்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களால் புதிதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வின் போது முதலமைச்சர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேருந்துக்கென தனி வழித்தடத்தை ஏற்படுத்துவது குறித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கவுள்ள நிலையில் அதில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்தலின்போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாக கூறி வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். இதன் காரணமாக தமிழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 207 குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 17 பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் திரைப்பட பிரபலங்களை சந்திப்பதிலும் புகைப்படங்கள் எடுப்பதிலும் மட்டுமே ஆர்வம் காட்டுவதாக திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். நிதிநிலையை மேம்படுத்தவும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவும் தமிழக அரசிடம் செயல்திட்டம் இருக்கிறதா என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசின் கடன் சுமை 13 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் புதிதாக எந்த வளர்ச்சித் திட்டங்களையும் செயல்படுத்தாமல் தற்போது செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை தொடர்வதற்கும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கும் நிலை உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை தமிழக அரசு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 101 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தம்பல்லாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 319 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக திலக் வர்மா 59 ரன் எடுத்தார். 320 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் ஏ அணி 36.5 ஓவரில் 218 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தது. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் வரை 27.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. சுப்மன் கில் 110 பந்துகளில் 154 ரன்னும் இஷான் கிஷன் 79 பந்துகளில் 125 ரன்னும் குவித்தனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:06. நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டயல் பண்ணலாம். 9344-1010-18 அப்படின்ற நம்பர்லையோ அல்லது 9342-1010-18 அப்படின்ற நம்பர்லையோ அல்லது 8300-1919-18 அப்படின்ற நம்பர்லாம் நீங்கள் அனுப்பலாம். உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். இன்னொரு லேண்ட்லைன் நம்பரும் இருக்குது, 04232969-66781 அப்படின்ற நம்பர்லையும் அனுப்பலாம். இது எல்லாம் எனக்கு முடியல, கண்டிப்பாக வாட்ஸ்அப் தான் என்னால் முடியும் அப்படின்னா 8300-1019-18 அப்படின்ற நம்பரில் அனுப்புனீங்கன்னா கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். முதல் பாடல் நீங்கள் கேட்கலாம் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் இருக்கும்.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய ஃபர்ஸ்ட் காலர் யார், எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், எங்கிருந்துங்க? சொல்லுங்க சந்திரசேகர்.
1: நினைத்தால் நினைக்கல வந்துங்க, நினைத்தால் நினைக்கிற மாதிரி பாடல் கிழக்கே போ ரயில் இருந்துங்க. கோயில் மணி ஓசை.
0: யாரெல்லாம் பாடல் கேட்டிருக்கீங்க?
1: என்ன
0: சமைக்கிறீங்க
1: இன்னைக்கு வந்துங்க? இடியாப்பங்க.
0: இடியாப்ப நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல பரவாயில்ல, நீங்களே சமைக்கிறதுனால சொல்லுங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. அதுதான், என்ன சமைப்பீங்க? இட்லி சமைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஞ்ஞானம் அவசியம் இல்லைங்க, அது ஊத்துனா அதே ஆவியில வெந்துடும். சரியா,
1: சட்னி சாம்பார் வைக்கிறீங்களா?
0: சட்னி சாம்பார், சட்னி செய்யறது என்ன, தேங்காய் போட்டு அரைச்சா சட்னி. என்னமோ ரொம்ப சமையல் கலை நிபுணர் பேசுற மாதிரி இல்ல பேசுறீங்க. எது நல்லா கஷ்டமான உணவை எது சமைக்கிறீங்க? ஏதோ ஈஸியா ஒரு சட்னி வைக்கிறது, ஒரு இட்லி சுடுறது, இல்ல ஒரு ரசம் வைக்கிறது. ரசம் கூட வைக்க தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு, சொல்லுங்க. ரசம் எப்படி வைக்குவீங்க? அதாங்க எப்படின்னு சொல்லுங்க. பருப்பை வேக போட்டு,
1: பருப்பு தண்ணியை எடுத்துட்டு தக்காளி புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி
0: விடுங்க. அதில் எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டீங்க, உப்பெல்லாம் போட மாட்டீங்க.
1: உப்பு ரசத்துக்கு ஏற்கனவே போடணும் சார், ஃபஸ்ட்டு போட்டால் கருத்துக்கு போயிடுற ரசம்.
0: அதனால என்ன பண்ணும்?
1: அதனால ஃபஸ்ட்டு எதை கொஞ்சம் தாளிச்சுட்டுங்க, கொதி வந்த உடனே நுரை கட்டினோன்னு மூடி வச்சிருந்தேங்க ரசத்தை, ஒரே கொதி இல்லை. அதுக்கப்புறம் தாங்க இறக்கி வச்சுதான் உப்பு போடுவாங்க. ஃபஸ்ட்டே போட்டோம்னா ரசம் வந்து கலர் மாறிடுது.
0: சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு நல்ல டிப்ஸ் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா? சரி, நீ உங்களோட பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி. நன்றி.
2: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு.
3: பாஞ்சாலி பாஞ்சாலி.
4: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
3: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: 8:19:41 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நினைத்தாலே இனிக்கும். 45வது செகண்ட்ல இணையக்கூடிய அடுத்த நேற்று நம்ம பேசலாம். வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தாரா?
0: நல்லா இருக்கோம். நீங்க எங்க இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
1: அறிவிப்பாளர் அறிவித்த பொன்னான நேரத்தில் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு இப்பொழுது கூடும் ஊரில் இருந்து பேசுவது ஊட்டி MP ரவிச்சந்திரன்.
0: கூடலூர். கூடலூர்ல எந்த இடத்துல இருக்கீங்க?
1: கூடலூர்ல சரியா மேல்கூடலூர் இருக்கேன் சார்.
0: மேல்கூடலூர் இருக்கீங்க, அங்க எப்படி இருக்கு? மழை அடிச்சிட்டு இருக்கு?
1: மழை இல்ல சார், அநேகமா இரவு நேரங்களில் மழை வரக்கூடும்.
0: ஓகே, யாரெல்லாம் பாடல் கேட்டிருக்கீங்க?
1: நானும் எனது அருகில் இருக்கின்ற நண்பர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்களா?
1: நண்பர்கள் அப்பப்ப கொஞ்சம் தெரிந்த முகங்கள், அறிமுகங்கள்.
0: ஓகே, முகங்கள். என்ன பாடல், என்ன படத்துல?
1: அன்பு அறிவிப்பாளரே, இந்த இரவு நேரத்தில் கனவுகளில் இதயம் பறிபோகும், நினைவுகளில் இதயம் தாளாட்டும், உங்களின் கீதமும் என்னை தாளாட்டுமே, புதிய வார்ப்புகள் என்கிற படத்திலிருந்து. இதயோ போகுதே இணையே மறந்து.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு.

நேரம் 8:26. நினைத்தாலே நினைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த வாட்ஸ்அப் கால்லேருந்து ஒரு பாடல் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அது என்ன படம் அப்படின்னா, வல்லப்படித்தான் படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறீங்க. தேவாலா அட்டி, பீலாமூலை, சுதாகரன், அம்பிகா, பூங்கோதை, கீர்த்திகா, தனிதா, சுமித்ரன் இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து இந்த பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் நம்ம கேட்டலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: செவன்டிஸ் எயிட்டிஸ் சாங்ஸ் கேட்கும்போது ஒரு தனி சுவை, தனி இனிமை அப்படின்னே சொல்லலாம். அந்த இனிக்கும் பாடல்களை கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் நினைத்தாலே இனிக்கும். இணையக்கூடிய அடுத்த நேர் யாருங்க பேசுகிறீங்க?
1: அண்ணா வணக்கம். சத்தியமங்கலம் தட்டாம்பாளையத்துலேருந்து கோகிலா பழனிச்சாமி பேசுகிறேங்கண்ணா. எங்கள் ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்கள் ஊரில் எப்படி இருக்கீங்க?
0: எங்கள் ஊர்லலாம் மழை வர மாதிரி இருக்கு.
1: எங்கள் ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க.
0: சரி, என்ன பாடல், என்ன படத்துலேருந்து?
1: அண்ணா படம் இளமை காலங்கள்.
0: என்ன பண்ணிட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கைத்தறி நெசவு தொழில் பாக்குறீங்கன்னா மானம் காக்கும் தொழில், பெருமையை சொல்லலாம்.
0: கைத்தறி நெசவு தொழில் செழிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி
1: நன்றி, வணக்கம்.

0: 8:37 நம்ம கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இன்றைக்கும். நினைத்தாலே நமக்கு லைன் கிடைக்குமா அப்படின்ற அந்த ஒரு சந்தேகத்தோடையே நிறைய பேர் டயல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போது சடனாக வந்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு நம்ம கேட்கலாம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: இரவு வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்கள் ராமகிருஷ்ணன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கைத்தறி நெசவு சார்.
0: சரி, கைத்தறி நெசவோடு சேர்ந்து மற்ற வேலை உங்களுக்கு என்ன தெரியும்?
1: அது மட்டும் தான் சார் தெரியும்.
0: அது மட்டும் தான் தெரியும். எதுக்கு உங்ககிட்ட வாய கொடுத்து மாட்டிக்கணும்னு சேஃபாக பதில் சொல்கிறீங்க. அன்றாட செய்யக்கூடிய பல வேலைகள் இருக்குது, அதில் நீங்கள் கைத்தறி நெசவு செய்கிறது தவிர மற்ற என்ன வேலை செய்வீங்க? அதை சாப்பிட்றதும் ஒரு வேலை தான், தூங்குறதும் ஒரு வேலை தான், அல்லது வேறு எங்கேயாவது போய் கடைக்கு போய் ஏதாவது ஒரு வெஜிடபிள் மற்ற ஏதாவது வாங்குறதும் ஒரு வேலை தான்.
1: எனக்கு ஓரளவுக்கு எழுத படிக்க தெரியும் சார்.
0: கவிதை எழுதுவீங்களா?
1: கவிதை இனிமேல் தான் எழுதி பழகலான்னு ஒரு ஐடியா இருக்கு.
0: ரொம்ப பாதுகாப்பாகவே பதில் சொல்கிற நினைப்பு. உங்களுக்கு என்ன பாடல், என்ன படம்?
1: புதுமை படம், ஒரு காதல் மயக்கம் என்ற பாடல்.
0: ஓகே, உங்களுக்காகவும். நீங்கள் வேறு யாரெல்லாம் இருக்காங்க?
1: நான் சார்
0: இருக்கேன்.
1: நீங்கள் இருக்காங்க? நான் வந்து இங்கே தறி வேறு இடத்துல இருக்கேன், இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்.
0: ஓ, நீங்கள் இங்கே பாட்டு சத்தமாக வச்சா உங்களுக்கு கேட்குமா?
1: கேட்காது கேட்காது, அடுத்த ஒரு வீதி தள்ளி இருக்காங்க.
0: ஓ, அவ்வளோ தூரம் கேட்காது. சரி, நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு. நன்றிங்க.
1: நன்றி சார். நன்றி.

0: ஹலோ
1: சொல்லுங்க. ஆ வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க?
0: கோவை மாவட்டம் சின்னவாயிலிருந்து செல்வராஜ் பேசுறேன் சார். நல்லா இருக்குங்களா சார்?
1: நல்லா இருக்கும். எங்கிருந்து பேசுறீங்க?
0: கோவை மாவட்டம் பேசுறேங்க சார்.
1: ஓகே, என்ன படம், என்ன பாடல்?
0: அதாவது கல்யாண ராமன் பாட்டு போடுங்க சார்.
1: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது
0: சார். அவ்வளவுதான் சார். ஹலோ

0: 8:49 29 செகண்ட்ல இணையக்கூடிய அடுத்த நேற்று நம்ம பேசிடலாம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: சார் வணக்கம். சார
0: வணக்கம்.
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல, சென்னையில இருந்து பேசுறேன்.
0: இங்க கோயம்புத்தூரா சென்னையா அப்படின்றது கன்ஃபியூஷன். ஏன் கன்ஃபியூஷன்? இங்க ரெண்டு நாள், இங்க ரெண்டு நாள், அங்க ரெண்டு நாள் இருக்கீங்க.
1: இன்னைக்கு காலையில தான் வந்தேன் இங்க, அதனால கோயம்புத்தூர் நினைவுலயே இருக்க போல இருக்கு.
0: கோயம்புத்தூர் நினைவுலயே இருக்கிறீங்க?
1: ஆமா
0: சார். சரி, யாரெல்லாம் பாடல் கேட்டு இருக்கீங்க?
1: நானே, மனைவி, ரெண்டு பேரும்.
0: ஓகே, நீங்க கேக்குற பாடல் அவங்களுக்கு விருப்பமா? பாடல் கேக்குறதுல இன்ட்ரெஸ்ட் யார் உங்களுக்கு அதிகமா? அவங்களுக்கு
1: எனக்கு தான் அதிகம்.
0: என்ன படம், என்ன பாடல்?
1: சார் எனக்கு ஒருதலை ராகம், பாடல் வாசம் இல்லாமல் மலருது. ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி, நன்றிங்க.
1: தேங்க்யூ.

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்குள்ளே வந்துட்டோம். ஒரே ஒரு காலர் மட்டும் இன்றைக்கி நம்ம நினைத்தாலே நிகழ்ச்சிக்கு இணைய போகிறாரு. யார் அந்த அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி கேட்டலாம், சொல்லுங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூந்தி கனகரத்தினம்.
0: உங்களை நான் நல்லா இருக்கவங்களா? நான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிட்டேன், கரெக்டா?
1: கரெக்ட் தாங்க சார்.
0: ஏன் கரெக்டுன்றீங்க?
1: ஏன்னா நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். சரி, முயற்சி செய்தால் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கறத நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட நான்
0: ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க, கிடைச்சிருச்சு.
1: ஆமா, கிடைச்சிருச்சு சார். ரொம்ப சந்தோஷம் சார்.
0: ஆன்லைனும் கிடைச்சிச்சு, நீங்க பாட்டும் கிடைக்க போகுது.
1: ஓகே சார்.
0: என்ன படம், என்ன பாடல்?
1: சாமி போட்ட முடிச்சு படத்துல இருந்து பொண்ணெடுத்து வாரேன் வாரேன்.
0: ஓகே, கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.
1: நன்றி சார்.

கேட்ட பாடலோடு நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இனிக்கு இனிக்க பாடலை கேட்ட நேயர்களுக்கும் இனிப்பான நேரம் சற்று கசப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் ட்ரை பண்ணியும் கால் கிடைக்கலையே அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் நாளை கூட பாடல் கேட்கலாம். அப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணி ஊட்டி எஃப்எம்மோடு நீங்கள் இணைந்திருங்கள் அப்படின்றத சொல்லிவிட்டு இன்றைய நம்மளுடைய நினைத்தாலே நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நெல்லை ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இனி தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: Varanasi, the Kashi Vishwanath corridor, inaugurated in December 2021, has transformed the pilgrimage experience by directly connecting the temple with River Ganga. Spread across 5.5 acres, the project has enhanced accessibility and revitalized one of India's most revered spiritual centers. Talking to Akashvani News, a resident of Varanasi, Priyanshu Singh, said that the corridor is providing ease of access to pilgrims.
1: Kashi mein Modi ji ne bahut kaam kiya hai.
2: Prime Minister Narendra Modi has done a lot of work in Kashi. Earlier, the road leading to the temple used to be quite narrow, which caused a lot of inconvenience. But now, since the corridor has been built, the crowd management is more efficient and people can visit and have a darshan more easily.
1: Darshan karne mein kaafi aasani hoti hai.
0: Saklan Akhtar, Akashvani News, Delhi.
3: The India Meteorological Department, IMD, has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over parts of northeast India and sub-Himalayan West Bengal for tomorrow. Heavy rainfall is also expected over Bihar, Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal tomorrow. The IMD said that conditions are favourable for further advance of southwest monsoon into some more parts of Telangana, Odisha, Jharkhand, Bihar and some parts of Chhattisgarh during the next 4 to 5 days. In cricket, chasing a target of 403 runs set by India, Afghanistan were 225 for 8 in 42 overs in the second ODI of the three-match series in Lucknow when reports last came in. India were bowled out 402 in 49.5 overs. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi meets US President Donald Trump on sidelines of G7 summit in Evian. Issues of seafarer safety and opening of Strait of Hormuz figure prominently. Prime Minister also holds bilateral meetings with German Chancellor Friedrich Merz, European Council President Antonio Costa and European Commission President Ursula von der Leyen. India and France reaffirm commitment to innovation, artificial intelligence and technology cooperation at inauguration of India Pavilion at VivaTech 2026 in Paris. Railways approves multiple projects worth over 1,200 crore rupees to improve connectivity and safety. IMD forecasts heavy to very heavy rainfall over parts of northeast India and sub-Himalayan West Bengal tomorrow. And in men's cricket, Afghanistan chased target of 403 runs set by India in second ODI of three-match series in Lucknow. That is all in the news at 9. Good night.
4: நேரம் 9:15.
5: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி தொடர்.
6: வணக்கம் நேயர்களே, ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் இந்த பழமையான இந்திய கலையின் பலன்களை பெறுவதற்கு பலரும் யோகா பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். உடல் சார்ந்த ஆசனங்கள் பெரும்பாலும் முக்கியத்துவம் பெற்றாலும் யோகாவின் அடிப்படை நோக்கம் உடலையும் மனசையும் இணைக்கிறது தான். யோக கலை குறித்த தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தை சேர்ந்த மூத்த யோகா பயிற்சினர் பி கே ஜான்சிராணி அவர்கள். வணக்கம் மேம்.
7: வணக்கம் மா.
6: பிரம்மா குமாரிகள் இயக்கம் பல ஆண்டுகளாக யோகா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் யோக கலைகள் குறிப்பாக ராஜயோகா குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வரீங்க, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
7: பிரம்மா குமாரிகள் இயக்கமானது 1936 ஆரம்பிக்கப்பட்டு 90 வருடங்களாக இது நடந்துட்டு இருக்கு. இந்த 90 வருஷத்துல வந்து நம்ம வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதே யோகா தான். ஆனா நம்ம சொல்லித்தர யோகா வந்து ராஜயோகா அப்படின்னு சொல்றோம். கடந்த 90 வருடங்களாக 147 நாடுகள்ல 6,500 மேற்பட்ட கிளை நிலையங்கள் மூலமாக நம்ம வந்து உலகம் முழுவதும் இந்த இயக்கத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 25 லட்சம் ஃபேமிலிஸ் இதனுடைய லாபத்தை ரெகுலரா எடுத்துக்கிறாங்க. ஃபேமிலியில ஒருத்தவங்க மெடிடேஷன் பண்ணா கூட அந்த ஃபேமிலிக்கே அதனுடைய பெனிஃபிட் வந்து கிடைக்குது. அந்த மாதிரி 25 லாக்ஸ் ஃபேமிலிஸ் இதனுடைய பெனிஃபிட் வந்து எடுத்துக்கிறாங்க.
6: ஓகே மேம், யோக கலைகளின் முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் பிரம்மா குமாரிகளின் பங்கு என்னன்றத பத்தி சொன்னீங்க. அடுத்து என் கேள்வி என்னன்னா, இப்பெல்லாம் நிறைய பேரு மன அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்றாங்க, இதுக்கு ராஜயோகால தீர்வு காண முடியுமா?
7: இந்த ராஜயோகா மெடிடேஷன் பண்றதுனால முக்கியமா மனதிற்காக வந்து மனதிற்குடைய அந்த மன உளைச்சல்,

0: மன அழுத்தம், இதுல இருந்து அவங்களால வெளியே வர முடியுது. மன ஆரோக்கியம் கிடைக்குது, மன அமைதி, மன மகிழ்ச்சி கிடைக்குது. எப்போ வந்து மனசு ஆரோக்கியமா இருக்கோ அப்போ உடல் ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமா ஆகுது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல அவங்க ரிசர்ச் பண்ணாங்க. அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சராசரி மனிதர்கள் 4 பேர்ல ஒருத்தவங்க மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி மன அழுத்தத்துல இருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்குதான் நம்ம வந்து தியான பயிற்சி வந்து சொல்லி தரோம். இது வந்து எல்லாருமே, இது யூனிவர்சல் மெடிடேஷன். ஆக்சுவலா சொல்லும் போது எல்லாருமே பண்ணலாம். எல்லா ரிலிஜியன், எல்லா காஸ்ட், எல்லா லாங்குவேஜ் பண்றவங்க எல்லாருக்காகவும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த இயக்கமே அப்படிதான். இப்ப இந்த இயக்கத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, உலகத்துல அமைதியை கொண்டுட்டு வரணும். உலகம் வந்து எப்ப அமைதியாகும் அப்படின்னா, எல்லாரும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனம் அமைதி அடையும் பொழுது உலகத்துல அமைதி வரும். இப்ப வந்து அந்த காலத்துல வந்து ஒரு அம்பு போட்டா அது அப்படியே நாளா பிரியும் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. நம்மளுடைய ஒவ்வொரு தாட்டுக்கு, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வைப்ரேஷன் இருக்கு. இது வந்து நாளா பிரியுது, நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணம். அப்ப இது வந்து பாசிட்டிவ் தாட்டு வரும் மனசுல, நெகட்டிவ் தாட்டு வரலாம், எந்த மாதிரியான தாட்டு வரலாம். ஒவ்வொரு தாட்டுக்கும் ஒரு ஒரு எனர்ஜி இருக்கு, வைப்ரேட் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் எனர்ஜி வந்து நம்மளோட மைண்டையே தாக்குது. நாம நினைக்கிற தாட்ஸ், நம்ம மனசுல உருவாகிற எண்ணங்கள், அது நம்ம மனசையே தாக்குது. ஃபீலிங்ஸ்ல வரும். அது பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்டை நினைச்சா நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது. அது நம்மளுடைய மைண்ட தாக்குது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நம்மளுடைய உடல்ல அதனுடைய இம்பாக்ட் இருக்கு. தேர்டு வந்து நம்மளுடைய எண்ணங்கள், நம்மள ஃபேமிலி மெம்பர்ஸோட கம்யூனிகேஷன் எப்படி பண்றோம், ஆக்ஷன்ஸ் மூலமா தான் கம்யூனிகேஷன் பண்றோம். ஆனா நினைக்காம பேச முடியுமா, பார்க்க முடியுமா? நம்மளுடைய தாட் எப்படியோ அப்படிதான் நம்மளுடைய பார்வை இருக்கு, வார்த்தைகள் அப்படிதான் இருக்கு. என்ன நினைக்கிறோமோ அதுதானே நம்ம வந்து பேசுறோம். அப்ப நம்ம ஃபேமிலியில அதனுடைய பாதிப்பு ஏற்படுது. நம்ம பாசிட்டிவா நினைச்சோம்னா நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் பாசிட்டிவா இருக்கும். அப்ப நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு சுமூகமான ஒரு நல்லிணக்கம் ஏற்படுது. அதுவே நெகட்டிவ் தாட் வந்தா நம்மளுடைய வார்த்தைகள் கோபமா, துக்கம் கொடுக்கக்கூடியதா, அந்த மாதிரி வெளிப்பட்டா அப்ப வீட்டுல வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப எல்லாத்துக்குமே பேசிக்கான விஷயம் எண்ணங்கள் தான். ஃபோர்த்து வந்து நம்ம வைப்ரேஷன் வந்து வாயு மண்டலத்தில் பாதிக்குது. அப்போ இந்த 4 விதமான விஷயத்துக்கும் ஆதாரம் நம்மளுடைய எண்ணங்கள். இன்றைய சமுதாயத்தில் உலகத்தில் என்ன நடக்குது, எல்லாமே இப்போ ஃபோன் இருக்குது, ஃபோனில் எல்லாமே ரெக்கார்டிங் இருக்குது. உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடக்குது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் என் கையில் என்ன இருக்குது, எனக்குள்ளே என்ன இருக்குது, நான் யார், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ராஜயோகா மெடிடேஷன் அப்படின்னா கனெக்ஷன். அப்ப நம்மளுடைய கனெக்ஷன் வந்து உடலோட இருக்கு, ரிலேஷன்ஸோட இருக்கு, சமுதாயத்தோட இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருமே ஆத்மாக்கள், ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்றோம். அப்ப வந்து அந்த பீயிங் அப்படின்றது உயிர் சக்தி அப்படின்னு சொல்றோம். இந்த 5 எலிமெண்ட்ஸ்க்காக தான் இன்னைக்கு யோகாசனம் பண்றது, மூச்சு பயிற்சி பண்றது, எதுக்காக பிராணாயமம் பண்றது, சுவாசம் பண்ண பண்ண உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள், இப்ப லங்ஸு, ஹார்ட்டு உள்ள, அதெல்லாமே வந்து ஹெல்த்தியா இருக்கு. பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது உடல் ஃபுல்லாவே ஆரோக்கியமா இருக்கு. ஆனா மெடிடேஷன் அப்படிங்கறது மன ஆரோக்கியம். ஏன்னா இந்த ரெண்டுமே ஆரோக்கியமா இருந்தாலும் மனசு டிஸ்டர்ப் ஆனா உடல் டிஸ்டர்ப் ஆயிடும். அதனால மெயின் வந்து மன ஆரோக்கியம் தான் வேணும்.
1: நிச்சயமா மேம், தன்னைத்தானே உணர்வது, அந்த செல்ஃப் ரியலைசேஷன் எவ்வளவு முக்கியம்னு சொன்னீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் மனசுல இருக்கணும்னு சொன்னீங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படி அவாய்ட் பண்றது, எப்படி பாசிட்டிவா மட்டும் திங்க் பண்றதுன்னு ஆலோசனை வழங்க முடியுமா மேம்?
0: பாசிட்டிவிட்டி அப்படிங்கறது என்னன்னா, நம்ம மனதில் நம்மளுடைய மைண்ட வந்து சந்தோஷமா வச்சுக்கணும். நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அது எல்லாமே பாசிட்டிவ். எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மன அமைதியோட இருக்கணும், பொறுமையா இருக்கணும். நம்மளுக்கு பிடிக்காதது எதுனா, கோவப்படுறது பிடிக்கல, வெறுக்கிறது பிடிக்கல, நம்மள யாராவது வெறுத்தாலும் நம்மளுக்கு பிடிக்கல. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த நெகட்டிவா எதுவுமே பிடிக்கல, ஆனா அதுதான் அதிகமா இருக்கு. சரிங்களா, எது பிடிக்குதோ அது எங்க போச்சுன்னே தெரியல. அதுதான் நம்ம தேடுறோம், வெளியில போய் தேடுறோம். கோவில் போறோம், சிலர் சர்ச்சுக்கு போறாங்க, மசூதிக்கு போறாங்க, எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு. சிலர் வந்து பீச்சுக்கு போறாங்க, பார்க்குக்கு போறாங்க, எங்கேயாவது என்னோட மனசுக்கு நிம்மதி கிடைக்குமான்னு போய் வெளியில போய் தேடுறாங்க. அதுவும் சொல்றாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி

0: எங்கெங்கோ அலைகின்றார். வெளியில தான் நம்ம தேடுறோம், ஆனா நான் தொலைச்சு அமைதி எங்க இருக்குன்னா எனக்குள்ளவே இருக்கு. அப்ப எனக்குள்ள நான் போகணும்னா என்ன பற்றிய சில உண்மைகள் விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் யாரு, மனிதர்களால பிரிக்கப்பட்டிருக்கு. மத்தபடி வந்து உயிர் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்றோம். இந்த உயிர் எங்க இருக்குன்னா ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில, இங்க இருந்து ஹரிசாண்டலா ஒரு கோடு போடுங்க, உச்சந்தலை இருக்குல்ல, சில குழந்தைங்கள் எல்லாம் கடைசியில தான் உச்சி கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க இருந்து ஒரு வெர்டிக்கலா ஒரு கோடு போட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன டாட் இருக்கு, பக்கத்துல பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இந்த சோல்குள்ள மனசு இருக்கு, புத்தி இதெல்லாம் ஆத்மாக்குள்ள இருக்கு. இப்ப மனசுல வந்து மனம்ன்றது ஒரு கடல் மாதிரி, கடல்ல வந்து எப்படி வந்து அலைகள் வருமோ அதே போல நம்மளுடைய மனக்கடல்ல நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. பாசிட்டிவ் தாட்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்ஸும் வருது, அப்புறம் தேவையான எண்ணங்களும் வருது, வேஸ்ட் தாட்ஸும் வருது. இந்த மாதிரி நாலு விதமான எண்ணங்கள் வருது. ஆனா ஏதாவது ஒன்னதான் செய்ய முடியும். அப்ப நான் எது செய்யணும் அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறது புத்தியோட வேலை. எப்படி ஒரு அணுவை பொலந்தா புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இருக்கு இல்லைங்களா, அதே போல இந்த ஆத்மாக்குள்ள மனசு இருக்கு, புத்தி இருக்கு, சுபாவம் இருக்கு. இப்ப மனசோட வேலை வந்து இந்த கடல் மாதிரி மனசு. WHO ரிசர்ச்ல கண்டுபிடிச்சாங்க, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சராசரி மனிதனுடைய மனசுல 40,000 தாட்ஸ் வருது பர் டேல. அதே 20 இயர்ஸ்ல இன்னொரு ரிசர்ச் பண்ணதுல 50,000 தாட்ஸ் பர் டே வருது.
1: எண்ணங்கள் வந்து
0: அதிகமாயிட்டே இருக்கு. ஏன் இந்த எண்ணங்கள் ஏன் அதிகமாகுது அப்படின்னா
1: யோசிக்கிறாங்க.
0: ஆமா,
1: ஸ்ட்ரெஸ் அதிகமா பண்ணிக்கிறாங்க.
0: அது ரொம்ப யோசிக்கிறது எதை பத்தி யோசிக்கிறாங்கன்னா பாஸ்ட பத்தி, ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுறாங்க. பிரசன்ட்ல வாழ்றது கம்மி ஆயிடுச்சு. இப்ப பிரசன்ட்ல வாழ்ற தாட்ஸ் வந்து ஒரு 5% அல்லது மேக்சிமம் 10% நினைக்கிறாங்க. மேக்சிமம் வந்து ஒரு 80% பாஸ்ட், 10% பிரசன்ட், 10% ஃபியூச்சருக்கு போயிடுறாங்க, ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுறதுக்காக. அப்ப 80% பாஸ்ட நினைச்சு என்ன பண்றாங்க, நம்மளோட லைஃப்ல கிராஸ் பண்ணி வந்திருப்போம், பாஸ்ட்ல நல்லதும் நடந்திருக்கும் கெட்டதும் நடந்திருக்கும், அதுல துக்கப்பட்டிருப்போம், கஷ்டப்பட்டிருப்போம், சந்தோஷமாவும் இருந்திருப்போம். இந்த சந்தோஷமான விஷயங்களை நினைக்கிறது ரொம்ப ரேர், ஒரு 2% 3% தான் நினைக்கிறாங்க அந்த 80%ல. மீதி 77% பாஸ்ட்ல நடந்த துக்கமான விஷயங்களை நினைக்கிறாங்க.
1: இந்த துக்கமான விஷயங்களை நினைக்காம அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்?
0: அதுக்குதான் வந்து இந்த மெடிடேஷன் பண்றது. மெடிடேஷன் பண்றது பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்றது. பாசிட்டிவ் தாட்ஸ்னுடைய போர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஆனா பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம நினைக்க நினைக்க இந்த வேஸ்ட் தாட்ஸ், ஏன்னா வேஸ்ட் தாட்ஸ் அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நெகட்டிவ் தாட்டா மாறும். நம்மளோட தாட் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா வரும் பொழுது அது டாக்ஸின்ஸ் கிரியேட் ஆகுது, அது நம்மளோட உடலை பாதிக்குது. ரொம்ப அதிகமான பிபி வருது அப்படின்னா ஒண்ணு பிரெயின்ல கிளாட் ஆகுது, இல்லைன்னா ஹார்ட்ல போய் கிளாட் ஆகுது.
1: ஹார்ட் ரீதியா ரொம்ப பாதிக்கப்படுது.
0: அதிகப்படியான நெகட்டிவ் தாட்ஸ் தான் பிபி ரைஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், பிரெயின்ல கிளாட் ஆகுது, அப்போ ஸ்ட்ரோக் ஏற்படுது. அது எல்லாம் எதனால ஏற்படுது, இந்த மன உளைச்சல் அதிகமா நினைக்கிறது. ஹெல்த் வந்து நம்மளால பாதிக்கப்படுது. ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்ல பாதிப்பு ஏற்படுது. இன்னைக்கு வந்து உலகத்துல முதியோர் இல்லம்லாம் அதிகமாயிட்டே போகுது. அப்ப அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அவங்க சின்ன வயசுல அன்போட வளர்க்கறது குறைஞ்சு போயிருக்கு. அவங்க மனசுல ஒரு வெறுப்பு கிரியேட் ஆயிடுச்சுன்னா அவங்க பின்னாடி எப்படி பாத்துப்பாங்க? நம்ம வந்து கடமைகள்லாம் செய்யறோம், கூட வேல்யூஸ் செய்ய நான் மறந்துட்டோம். நல்ல குணங்களோட வளர்த்துருக்கலாம் இல்ல, அந்த குழந்தைங்களும் எப்படி வளரணும்னு புரிஞ்சுப்பாங்க. பேரண்டிங்கும் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் வேல்யூஸ் ரொம்ப தேவைப்படுது. வேல்யூஸ் எப்போ, நற்குணங்களை வெளிப்படுத்துறது. அப்ப நற்குணங்கள் எப்ப வெளியே வரும், செக் யுவர் தாட்ஸ், நம்மளுடைய எண்ணங்களை சோதனை பண்ணணும். இந்த எண்ணங்கள் தான் நம்மளுடைய வார்த்தைகளா மாறுது. அது மாதிரி வார்த்தைகளையும் சோதனை பண்ணணும், இந்த வார்த்தைகள் நம்மளோட செயலா மாறுது. செக் யுவர் ஆக்ஷன்ஸ், இந்த ஆக்ஷன்ஸ் சோதனை பண்ணணும், இதுதான் நம்மளுடைய கேரக்டரா மாறுது. தொடர்ச்சியான செயல்கள் நம்மளுடைய கேரக்டரா மாறுது. அப்ப அந்த கேரக்டர் தான் நம்மளுடைய லைஃப் டெஸ்டினியாவே மாறுது. என்னோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா பேசிக்ல இருந்து வரணும். எதனால அப்படின்னா நம்மளுடைய இந்த நல்ல குணங்கள்லாம் எங்க போச்சு? என்னுடைய ஒரிஜினல் வேல்யூஸே இந்த எல்லா குணங்களும், 7 வேல்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. பவர், செகண்ட் வந்து பியூரிட்டி, ஹாப்பினஸ், லவ், பீஸ், நாலேஜ், பிளிஸ், இந்த 7 கோர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாம் நம்மளுக்குள்ள இருந்தது. ஆனா நம்ம வந்து ரெகுலர் லைஃப்ல 2-3 ஜென்ரேஷனா அதை யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால அதெல்லாம் சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடுச்சு. கான்சியஸ் மைண்ட்ல என்ன இருக்குன்னா கோவப்படுறது, வெறுக்கிறத, இந்த பழி வாங்கறத, பொறாமப்படுறத, பயப்படுறது, கவலைப்படுறது, துக்கப்படுறது, இதெல்லாம் வந்து மேலோட்டமா இருக்கு கான்சியஸ் மைண்ட்ல.
1: மன அமைதி உடல் நலத்திற்கு முக்கியமானதுன்னு இப்ப பேசும்போது சொன்னீங்க. உடல் ஆரோக்கியத்துல ராஜயோகாவின் பங்கு என்ன என்பதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா மேம்?
0: இப்ப வந்து இந்த ராஜயோகம் பண்றதுனால நம்ம வந்து பேசிக்லயே நம்ம வந்து தாட் லெவல்லயே டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டுட்டு வரோம். இது எனக்கு நல்லது, இது நல்லது இல்லை, நான் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் நினைக்கலாம், நெகட்டிவ் தாட்ஸ் நினைக்க வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு நானே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். முதல்ல என்னைய நான் மன்னிச்சிடணும், அப்புறம் மற்றவங்களை மன்னிக்கணும். இந்த மாதிரி நம்ம மன்னிக்கும் பொழுது அந்த மன பாரங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரும்ப திரும்ப பாசிட்டிவா நினைச்சு நினைச்சு கவலைப்படுறோம், மனசு பாரமா இருக்குது. இதுதான் வந்து அந்த உடலை பாதிக்குது. மெடிடேஷன் ஃப்ரீயா பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறமா நெக்ஸ்ட் நம்மளுடைய ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம்.
1: நேயர்களே, ராஜயோகா குறித்த இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதியை நாளை கேட்கலாம்.
2: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
3: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
2: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பாத்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கியே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்வளவு ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
3: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்?
2: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
3: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
2: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
3: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
2: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. என் ரவிக்கிரண் அவர்களின் சித்திரவீதி இசை கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சீரா. முதலில் பஞ்சமாதங்க முக முத்துசுவாமி ஜிஷு கிருதி மலஹரி ராகம் ரூபகத்தாளம்.

நேர்களே, அரங்கசையில் என் ரவிகரன் அவர்களின் சித்திரவேணி இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சீரா, அடுத்து வெங்கடேசா நின்னு தியாகராஜர் கீர்த்தனை, மத்தியமாவதி ராகம் ஆதிதாளம்.

நிறைவாக மகாராஜுலாகிற மனைவி திருப்பதி நாராயணசாமி ஏற்றிய வெகக்கராக ஜாவலி மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசையில் இதுவரை என் ரவிகரன் அவர்களின் சித்திரவீணை இசை கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சீரா.

நேரம் 10:45. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மொபைல் செயலியில் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ஒலிக்க இருக்கிறது காக்கிச்சட்டை படப்பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில்.

0: யாரது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ ரொம்ப நல்லா இருக்காரு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்திருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: நேரம் 10:50, 40 காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியில் இனி கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் குரல்களில் ஒரு கைதியின் டைரி.

நேயர்களே, தரைவழி ஒலிபரப்பு மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இதுவரை லீட்ஸ் ஹெட்டிங்லி கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின்

நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 10:53 நிமிடம் 45 நொடி. தொடர்கிறது காற்றோடு கலந்திடவா.

கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்களில் நாம் ரசித்தது ஒரு கைதியின் டைரி படப்பாடல். காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சிக்கு நிறைவாக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் குங்குமச்சிமிழ்.

0: நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
0: நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வானிலை அறிக்கை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸையும் குறைந்த வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 36.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 29.1 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1 டிகிரி அதிகம். பதிவான ஈரப்பதம் 79%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 40 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.5 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்த அளவு வெப்பநிலை 28.8 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.3 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 71%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை இதில் தமிழ் அமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 உங்கள் கவனத்திற்கு ஜான்சி ராணி லட்சுமிபாய் நினைவு தின சிற்றுரை, குரு அர்ஜன் தேவ் அவர்களின் தியாக தினம் சிற்றுரை, 7:45 நகர்வலம் இனிமையான ரயில் பயணம் எஸ் கணேசன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை, உங்கள் கவனத்திற்கு சேலம் சி விஜயராகவாச்சாரியார் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை, வழங்குபவர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:02 எளிமையின் இலக்கணம் கக்கன் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை, வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள், 8:30 திரைகானம், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, நுரையீரல் இதயம் மற்றும் இரத்த நாளங்களை வளப்படுத்தும் பிராணாயாமம், பங்கேற்பவர் இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், 8:30 உழவர் உலகம், கறவை மாடுகளுக்கான கிராண்ட் ஊட்டச்சத்து, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு திரு எல் முருகன் அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கும் புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பு, 8:30 வரம் தரும் விதைகள் உரைச்சித்திரம் அமைப்பு எம் ராஜராஜேஸ்வரி, 9:15 செய்திச்சுடர், 9:30 நாடகமலர் மாயத்துப்பாக்கி நாடகம், 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா.